நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஆஷாட மாதம் 30 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

நாலொரு குரல். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் 137வது அமைந்துள்ள இக்குரட்பாவின் பொருள், ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர், ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும்பழியை அடைவர். மீண்டும் இக்குரட்பா நம் நினைவிற்கு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி.

நேயர்களே, நமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இளநீருக்கான குட்டை தன்னை குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சனைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசன்.

7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டம் மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:20 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்கள் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங், சென்னை அஞ்சல்.

10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேரலையில் நேயர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி. நண்பகல் 12 மணிக்கு புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் முதற் பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரை எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், இதில் சட்டம் அறிவோம். சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கமளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி. கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர்ஜே பி. ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. இரண்டு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ. கன்னியாகுமரி அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை இடம்பெறுகிறது. மாலை 4:00 அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை எம். எஸ். விஸ்வநாதன், கதை திரைக்கதை வசனம் ராஜகோபு, இயக்கம் ராஜேந்திரன். 5:00 பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் காதல் எனும் தலைப்பில் திரைசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆறு மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி வட்டம் நகர் கிராம உழவர் எஸ். விநாயகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். இரவு 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். இரவு 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே. இரவு 10:00 கொஷினார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும் அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதன்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இதில் மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடி கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குரட்பாக்களிலும் இவற்றை சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலை சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் இழுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம் மனதை திறந்து வைத்துக்கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும் அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல்கள் கற்கவும் இங்கு சீருடைய நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணந்திங்கு சேர்க்க விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவருக்கு குதூகலம் தந்தது, சொற்கள் ஆண்களுக்குமானவையே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டியுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:15:08. இனி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளி உலா வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது எஸ் சௌமியா அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 5 நாள் செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35.

உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் இளநீருக்கான குட்டைத்தன்னை குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: அப்பாடா, ஒரு வழியா சென்னைக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கெல்லாம் ரோட்டில் எவ்வளோ காரு, பஸ்ஸு, டூ வீலர் வண்டிங்க, அப்பாப்பாப்பாப்பாப்பா, அவ்வளவு நெரிசலாக இருக்குது. நம்ம ஊருக்கு இங்கே வந்த பிறகுதான் சந்தோஷமாகவும் இருக்கு.
1: தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா?
0: நம்ம கிராமம் கிராமம் தான். சரி, நம்ம மொபைல் எடுத்து நியூஸ் ஆன் ஏர் செலக்ட் பண்ணி பாட்டை கேட்டுக்கிட்டே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வீடு போய் சேருவோம்.

0: தூரக்கா வர்றது கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. ஆமா கருத்த முத்து தான். எப்பா கருத்த முத்து நில்லுப்பா நில்லுப்பா.
1: எப்ப காத்த முத்து காத்த முத்து சைக்கிள் பிரேக் இல்லப்பா. புடி புடி புடி புடி புடி கீழே வந்துட போறோம். புடி புடிப்பா புடிப்பா புடியா போற. நீ சொல்லுப்பா.
0: என்னப்பா காலையிலேயே டவுன்ல இருந்து வந்துட்டு இருக்க சைக்கிள்ல
1: காத்த முத்து? சைக்கிளை பஸ் ஸ்டாண்ட்ல தான் போட்டான். சென்னைக்கு போய் வருமானே மாமேர் வீட்டுக்கு.
0: ஓஹோ சென்னைக்கு போயிட்டு இப்பதான் வந்து இறங்கினியா?
1: ஆமா ஆமா மரக்காணத்துல பஸ் நிறுத்தினாங்க சாப்பிடறதுக்கு. அங்க ஒரு எல்லி சாட்டம்பா. அந்த எல்லி வெட்டுற ஒரு 40 ரூபாய் வாங்கிட்டு இருப்பா.
0: கருத்தமுத்து ஊர் உலகம்லாம் உனக்கு என்னன்னு தெரியாதா?
1: என்னப்பா இப்படி கேட்ட?
0: இளநி டவுன்ல எல்லாம் 50 ரூபாய்க்கு விக்குது.
1: அடடா என்னப்பா அது? அப்ப இளநிக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குதா?
0: ஆமாப்பா இளநிக்குன்னே மரம் எல்லாம் வச்சு அதுல இருந்து இளநிய கொண்டு வந்து வியாபாரம் பண்றாங்க.
1: ஓ இளநிக்குன்னு?
0: ஆமாப்பா இளநீருக்குன்னே சாகுபடி பண்றாங்கப்பா தென்னை மரத்துல.
1: காத்தமுத்தியா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா மரத்துல ஏறி 2-3 இளநி வெட்டி கொடுப்பான். இதான் இளநிக்கு நமக்கு வேலை.
0: எப்பா நீ சொல்றது நம்ம ஊர்காட்டுல நடக்கக்கூடிய விஷயம். ஆனா அத ஒரு விற்பனையா ஒரு மார்க்கெட்டிங்கா பண்ணணும் அப்படின்னா இளநீருக்குன்னே ரகங்கள் இருக்குது.
1: ஓஹோ
0: அந்த தென்னைய பயிரிட்டு இளநிய கொண்டு போய் விக்கிறது தான் வேலையே. அதுல இருந்து காயே எடுக்க மாட்டாங்கப்பா.
1: ஓ நல்ல வருமானம் கிடைக்கும் பொழுது பாப்பா. காதமுத்தா நீ சொல்றத பார்த்தா எனக்கு வருமானம் பாக்குற மாதிரி ரொம்ப ஆசையா இருக்குதா. ஒரு 1/2 ஏக்கர் மீதி நிலம் இருக்குதா. நீ சொல்ற அந்த இளநீருக்குன்னு தனியா பயிரிடுறான். நீ மேற்கொண்டு அந்த விவரங்கள்லாம் சொல்லு எனக்கு.
0: கருத்தமுத்து நீ இளநீருக்கு அப்படின்னு தென்னை பயிரிடணும்னு நினைச்சிட்டினா குட்ட ரகத்தை தான் பயிரிடணும்.
1: ஓஹோ
0: ஆமாப்பா நின்னுகிட்டே பறிக்கிற மாதிரி ஒரு 8-9 வருஷத்துல நமக்கு நல்ல காய்ப்பு வர்ற மாதிரி இந்த மாதிரி மரத்தை நீ வச்சினாதான் உனக்கு லாபம்.
1: ஓஹோ இது ஹைபிரிட்டா இருக்குமா எப்படி பாரு?
0: ஆமாப்பா குட்ட ரகங்கிறது ரொம்ப வருஷம் காய்க்காது. ஆனா காய்ப்பு வந்து நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
1: நல்லா இனிப்பா இருக்குமா?
0: ஆமாப்பா நல்லா இருக்கும். பாக்கிறதுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும். இந்த செவ்வளனி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலரு அப்புறம் அந்த பச்சை இளநி
1: மாதிரி
0: 3 ரகம் வருதுப்பா இந்த குட்ட ரக தென்னையில.
1: ஓஹோ சரி காத்தமுத்த இதை எப்படி பயிரிடலாம் விற்பனை பண்ணலாம் எப்படி லாபம் கண்டுபிடிக்கலாம் அதை பத்தி விவரமா சொல்லு காத்தமுத்த.
0: கருத்தமுத்து நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில 3 அடி அகலம் 3 அடி உயரம் 3 அடி நீளம் இந்த அளவுல தான் நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம குழி எடுக்கிறோம். குழி எடுத்த பிறகு நாம முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த வெள்ளை எறும்புடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு லிண்டேன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு.
1: ஓஹோ
0: அதாவது அந்த மருந்த

0: நம்ம குழிகளில் முதல்ல தெளித்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம மக்கிய தொழுவுறோம். ஒரு 60 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அந்த குழிக்குள்ள கொட்டிட்டு,
1: சரி,
0: அப்புறம் செம்மண் அப்புறம் மணல் இதெல்லாம் ரொம்ப நல்லா கலந்து அதுக்குன்னு முறை இருக்கு, அந்த விதத்தில் வச்சு குழியோடைய நடுவில் வந்து மண் கலவை அப்படியே லைட்டாக நீக்கிட்டு நம்ம வந்து இந்த தென்னங்கன்று நல்லா முளைச்ச கன்று நல்லா வாலிபமாக நல்லா வீச்சாக கிளம்பியிருக்கோம், அந்த மாதிரி கண்ணை நம்ம வைக்கணும். தென்னங்கன்று வளர்ந்து நல்லா தண்டு உருவாகுது இல்லை,
1: ஆமாம்,

0: சொல்லிட்டேன். அப்புறம் இடைவெளி ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: ஆமா,
0: அது நம்ம குட்ட ரகமா பண்ண போறோம். அதனால ஒரு 6:30 இந்த அளவு இருந்ததுன்னா போதும். இதுதான் வந்து இந்த குட்டை ரகத்தில் நாம் ஃபாலோ பண்ணுறது. இதே நெட்டை ரகமாக இருந்தால் ஒரு 7.5 மீட்டர் 8 மீட்டர் வரைக்கும் கூட நம்ம அந்த இடைவெளியை வச்சுக்கலாம்.
1: சரி சரி சரி.
0: இந்த மாதிரி நீ வச்சிக்க. இளநீங்கிறது நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது இல்லையா?
1: ஆமாம்.
0: அதுவும் நின்றுக்கிட்டே பறிக்கிற மாதிரி நம்ம மரம் இருந்துச்சுன்னா அதை விட நமக்கு என்ன?
1: அது சரி,
0: ஈஸியாக பறிச்சிடலாம், ஈஸியாக நம்ம விற்பனை கொண்டு போயிடலாம்.
1: கதமுத்த, இளநீருக்கான அந்த குட்டத்தண்ணில அதனுடைய ரகங்களெல்லாம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்.
0: ஆ, சொல்கிறேன்ப்பா. கருத்தமுத்த, சவுகாட் ஆரஞ்சு குட்டை இப்படி ஒரு வகை இருக்கு.
1: சரி.
0: சவுகாட் பச்சை குட்டை மஞ்சள் நிற இளநீர் இருக்குல்ல, அது ஒரு ரகம் இருக்கு. இதுல வந்து எந்த ரகத்தை வேணாலும் நீ பயிர் பண்ணலாம்.
1: சரி.
0: இதுல என்னன்னா, இந்த குட்டை தென்னை மரம் இருக்குல்ல, இது நட்ட 3வது வருஷமே பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வைக்கும், உதிர்ந்துரும், இப்படியே போயிட்டு இருக்கோம். நமக்கு 8-9வது வருஷத்துலலாம் பாத்தீங்கன்னா நல்ல கோல கோலையா காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆமாப்பா, பாக்குறதுக்கு அழகா இருக்கும்பா. ஏன்னா ரகம் நான் இப்ப சொன்ன இல்லையா, என்ன சொன்னேன், சவுகாட் குட்டை தென்னை அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுல வந்து ஆரஞ்சு மஞ்சள் பச்சை, அத பார்க்க பார்க்க நமக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நம்ம அத வெட்டி கொண்டு போய் மார்க்கெட்ல விக்கணும்னு போனோம்னா பாக்குற வியாபாரி எல்லாம் நம்ம அந்த தென்னங்குலைய விலை பேசி வாங்கிக்குவாங்க. அதனால ஈஸியா விற்பனை பண்ணிடலாம்.
1: சரி சரி.
0: என்ன ஒண்ணு, வறட்சியால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த குட்டை தென்னைக்கு இருக்கு.
1: ஓஹோ.
0: அதனால இந்த நீர் பாசறது, உரம் போடுறது, இதெல்லாம் நல்லா கவனம் செலுத்தணும். அப்பதான் காய்கள் நல்லா பெருசா இருக்கும், நல்லா வட்ட வடிவுல அழகா இருக்கும். இதெல்லாம் நீ கவனமா செய்யணும். தென்னை மரத்துக்கு வருஷம் நீ கொஞ்சம் உரம் வைக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த குட்டரக தென்னை சாதாரணமா வருஷத்துக்கு 100 காய் காய்க்கும்.
1: சரி சரி.
0: ஆனா நம்ம நல்லா பராமரிச்சோம்னா 150 காய்க்கு மேல நமக்கு கிடைக்கும்பா. வந்து 100 மரம் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு மரத்துக்கு 150 காயின்னா அப்ப வந்து 100 மரத்துல நமக்கு லாபம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும்பா. பொதுவா இளநீங்கிறது இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பானம், அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் இப்ப மக்களுக்கு நிறைய தெரியுது, எல்லாரும் இளநீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீ தாராளமா இந்த இளநீருக்கான அந்த குட்டை தென்னையா நீ பயிரிடலாம். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா.
1: நல்லதே நடக்கட்டும் காத்தமுத்த. இன்னைக்கு இளநீருக்கான குட்டைத்தண்ணை பத்தி நல்லா விவரமா சொன்ன. இந்த தென்னங்கன்றை வாங்கிய 1/2 ஏக்கர்ல நட்டு நல்ல வளர்த்து நல்ல வருமானத்தை பாக்குறமா? நானு
0: இளநீக்கின்னு ஒரு தென்னந்தோப்பை நீ உருவாக்க போற. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
1: எனக்கும்பா.
0: ஆமாப்பா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இளநீ தான்ப்பா நமக்கு தென்னை மரம் சாகுபடியில நல்லா லாபம் கொடுக்கக்கூடிய.
1: கரெக்டா சொன்ன கதை முத்து.
0: அதனால நீ தாராளமா செய்ப்பா.
1: சரி சரி சரி சரி
0: சரி. கருத்த முத்து, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: நீ பாத்து போயிட்டப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.
0: ஆ, சரிப்பா சரிப்பா.
2: இன்றைய உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை இளநீருக்கான குட்டைத்தன்னை குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுனர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பணப்பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவது

0: எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலடி விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏசி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் மூன்றடுக்கு ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தமது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏசி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
2: பேர் சுரேஷ், நான் குளத்துலதான் வரேன், சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு நிலையிலிருந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிட்டாங்க. சாதாரண நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே சார்ஜர் தான் போட முடியும். இப்ப குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2.39 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 6:55
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
5: காடுகளின் உழவர்கள்
4: வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
6: பறவைகள் விதவிதமான அலகுகளை கொண்டவை. அவை சாப்பிடும் உணவிற்கு தகுந்தாற்போல் அவற்றின் அலகுகள் பரிணாம வளர்ச்சியில் மாற்றம் கண்டுள்ளன. கிடைக்கும் எதனையும் சாப்பிடும் காகம், மைனா, செம்போத்து முதலியன எல்லா இரைகளையும் சாப்பிடுவதற்கேற்ற அழகை பெற்று இருக்கின்றன. பஞ்சுருட்டான்கள் பெரும்பாலும் பறக்கும் பூச்சிகளை பிடித்து தின்னும்.

0: அவன் அதற்கேற்றார் போன்ற மெல்லிய நீண்ட சற்று முன்னோக்கி வளர்ந்த அழகை பெற்றிருக்கின்றன. தானியங்களை தின்கின்ற திணைக்குருவிகள், சிட்டுக்குருவிகள் முதலியன கூம்பு வடிவ அழகை பெற்றிருக்கின்றன. பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சி குடிக்கின்ற தேன்சிட்டுகள் தேனை உறிஞ்சுவதற்கு ஏதுவாக நீண்ட முன்னோக்கி வளர்ந்த கூர்மையான அழகை பெற்றிருக்கின்றன. பெரிய ஏரிகளில் உள்ள மீன்களை வாரி தின்பதற்கேதுவாக கூடைக்கடாக்கள் பை போன்ற அழகை பெற்றிருக்கின்றன. சேற்றை துழாவி அதில் இருக்கின்ற புழு பூச்சிகளை உண்கின்ற கூனி அரிச்சான், ஆங்கிலத்தில் பைடு அவசர், நீண்ட சற்று மேல் நோக்கி வளைந்த கூர்மையான அழகை பெற்றிருக்கிறது. கடற்கரை ஓரங்களில் உள்ள வலைகளை தேடி அதில் உள்ள நண்டுகளை பிடித்து தின்னும் அரிவாள் மூக்கு உள்ளான் போன்ற பறவைகள் நீண்ட சற்று முன்னோக்கி வளைந்த அழகுகளை பெற்றிருக்கின்றன. நீரில் மூழ்கி மீன்களை பிடித்து தின்கின்ற நீர்க்காக்கைகள் மெல்லிய நீண்ட முனையில் சற்று வளைந்த கொக்கி போன்ற அழகுகளை பெற்றிருக்கின்றன. பருந்துகள், வல்லூறுகள், கழுகுகள் முதலிய கொன்றுண்ணி பறவைகள் இரையை பிடிப்பதற்கும் பிடித்த இரையை கிழித்து தின்பதற்கும் ஏதுவாக வலிமையான சற்று பருத்த முனையில் கூர்மையான வளைந்திருக்கின்ற அழகுகளை பெற்றிருக்கின்றன. இவ்வாறு எந்த பறவையை நீங்கள் உற்று நோக்கினாலும் அவை உண்கின்ற இறைக்கு ஏற்பவே அதனுடைய அழகு அமைந்திருப்பதை காணலாம். பெரும்பாலான பறவைகள் அளவில் சிறிய அழகுகளை கொண்டுள்ளன. எனினும் சில பறவைகள் அவை செய்யும் வேலைக்கு தகுந்தாற்போல் அளவில் பெரிய அழகுகளை கொண்டுள்ளன. பறவைகள் பறப்பதற்கு எடை குறைவாக இருத்தல் அவசியம். அதன் பொருட்டு பரிணாம வளர்ச்சியில் அழகுகள் எடை குறைவானதாக மாறியிருக்கின்றன. பறவைகளால் நம்மை போல் இறைகளை மென்று கூழாக்கி விழுங்க முடியாது, மாறாக இறையை அப்படியே விழுங்குகின்றன. அந்த இறை நேரடியாக அதன் உடலின் மையப்பகுதியில் இருக்கும் அறவைப்பைக்கு செல்கின்றன. அங்கே உணவு அரைக்கப்படுகிறது. பறவைகளுக்கு இரண்டு தாடைகள் இருக்கின்றன, மேல் தாடை, கீழ்த்தாடை. தாடை எலும்புகளின் மேல் கெரட்டின் என்ற பொருள் மூடியிருக்கிறது. இதே பொருளால் தான் நம்முடைய தலைமுடி மற்றும் நகங்கள் உருவாகியிருக்கின்றன. பயன்பாட்டின் காரணமாக சேதமடையும் அழகுகள் இயற்கையாகவே சரி செய்து கொள்ளப்படுகின்றன. பறவை அழகில் அதன் வெட்டும் பகுதியே அதிக அளவில் தேய்மானம் அடைகிறது. மனிதர்கள் வாயை திறக்கும் பொழுது அவர்களின் கீழ்த்தாடை அதிகம் அசைந்து பேசுவதற்கும் உணவு உட்கொள்வதற்கும் இன்ன பிற செயல்களுக்கும் உதவுகிறது. மனிதர்களைப் போலவே பறவைகளின் கீழ்த்தாடை அதிக அளவில் அசைந்து அதன் அழகை திறக்க உதவுகிறது. அதற்காக மேல் தாடை முழுவதுமாக அசையாது என்று நினைக்க வேண்டாம். அதிலும் சிறு சிறு அசைவுகள் இருக்கும். இந்த அசைவும் பறவைக்கு பறவை மாறுபடுகின்றன. எடுத்துக்காட்டாக பட்டைவால் மூக்கான் பறவையின் அழகு நல்ல நெகிழும் தன்மை உடையவையாக இருக்கின்றன. அதற்கு மாறாக மரங்கொத்துகளின் அழகுகள் உறுதியாக இருந்து மரப்பட்டைகளை கொத்த உதவுகிறது. எனவே பறவைகளின் அழகுகள் அவற்றின் பயன்பாட்டுக்கு தக்கவாறு தகவமைக்கப்பட்டுள்ளன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள் வழங்கியவர் வி சுரேந்தர் அவர்கள்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
3: கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனியவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
4: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:04. இனி தொடர்வது சிந்தனை மலர். ஆழமான கருத்துக்களுடன் நம் சிந்தனையை மலரச் செய்ய இதோ இன்றைய சிந்தனை மலர். இரக்கத்தை விட மேலான ஞானம் எதுவும் இல்லை. இது ரூசோ அவர்களின் சிந்தனை. மீண்டும் சிந்தனை நம் நினைவிற்கு. இரக்கத்தை விட மேலான ஞானம் எதுவும் இல்லை. இன்றைய சிந்தனை மலரில் மலர்ந்தது ரூசோ.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன் மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.

0: நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சனைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இளம் தம்பதியினர்கிட்ட வந்து சில பேர்கிட்ட வந்து மனப்பிரச்சனைகள், கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ, புரிந்து கொள்ளுதலில் வந்து பிரச்சனை, பொருளாதாரத்தில் வந்து உள்ள ஏற்றத்தாழ்வு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால் இது சம்மந்தமாக நம்ம நேயர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்ல வேண்டியிருக்கு. பல குடும்பங்களில் வந்து இந்த ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ் இதனாலேயே தான் பிரச்சனையே வருது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, அல்லது பையனாக இருக்கிறவரு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, இதனால் அவங்க வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு அட்வைஸ் பண்ணுறது. அதெல்லாம் முடியாது, இப்படி தான் செய்ய முடியும்னு சொல்லு, இல்லைன்னா அதெல்லாம் சரி வருது. கடைசி உச்சகட்டமாக என்ன பண்ணுறாங்க, உனக்கு ஒன்றும் முடியலையா, நீ பசங்க கிளம்பி வந்துடு, இந்த மாதிரி ஒரு ராங் அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது. இதனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அது ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், அது கடைசியில் பார்த்தா அது டிவோர்ஸ் வரைக்கும் போய் நின்றுற மாதிரி ஆகிடுது. இதில் வந்து பேரண்ட்டுக்கு நிறைய பெரிய ரோல் இருக்குது. ஏன்னா இவங்க யங் கப்புள், இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை, புரிஞ்சிக்க முடியாது. அப்போ பெரியவங்க தான் இதெல்லாம் கரெக்டாக அதை காய் நகர்த்தணும். அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன
3: செய்யணும். ஃபேமிலிக்கு ஒருத்தர் சமயோஜிதமாக அந்த இடத்துல இருப்பாங்க, இப்போ அவங்க அழகாக அங்கே போய் அதை பிரிட்ஜிங் பண்ணணும். எந்த பக்கத்தோட இன்னசென்ஸையும் இக்னோரன்ஸையும் அப்படியே தள்ளிடணும். இவங்க அப்படியே பெருசு பெருசாக எடுத்துன்னு வருவாங்க. இருக்கட்டும்மா, அவங்களையும் ஏதோ ஒரு கோபத்தில் தான் பொண்ணு கஷ்டப்படுதுல, அதில் ஒரு எல்லாருக்கும் வரும் இல்லை, அதில் அவங்க பேசியிருப்பாங்க, நான் அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் அறமடக்கி இந்த பக்கமும் இது பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை ஒரு பேலன்ஸ் பண்ணுறதே ஒரு கலை தான். அதை அழகாக டீல் பண்ணி முடிச்சுட்டு அப்படி அப்படியே சாப்பிட, அதை பண்ணக்கூடிய மிகப்பெரிய இது வந்து இந்த மாதிரி நபருக்கு தான் இருக்கும். ஒருவேளை இப்போ நீங்கள் தான் ஃபாதர் ஆஃப் த சைல்டு, உங்கள் ஃபேமிலியில் இருக்கு, அதை உங்களால் ஒரு வேளை பண்ண முடிலனா உங்கள் வீட்டில் இருக்கிற மாமாவோ யாரோ தருப்பார்ல, அப்போ அவங்கள நீங்கள் கூப்பிட்டு வருவீங்கள்ல, அது மாதிரி அந்த ஃபேமிலியில் உள்ள இவங்க வந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க மூலயமா ஒரு நல்ல காற்று வெளிப்படும், அவங்க மூலயமா ஒரு நல்ல வைபு வெளிப்படும். அந்த எனர்ஜியை கொண்டு வந்து உள்ள வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்து எப்படி பக்குவமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இவங்க இப்படி பேசுகிறாங்க, இங்கே இவங்க இப்படி பேசுகிறாங்க, இதை கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி விடுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி உள்ளே பூந்ததுன்னா அழகாக வேலையை கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கும்.
2: இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தோம்னா அவங்க லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான லைஃபாக இருக்குது, வேலை விஷயமா ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்காங்க, பல்வேறு பிஸ்னஸ் பண்ணுறது, இது விட்டா அது, அதை விட்டா இது, இப்படி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஃபேமிலி வேலை வந்து மனைவி கூட வந்து நெருக்கமாக இருக்குது, உடல் ரீதியாக மன ரீதியாக நெருக்கமாக இருக்கிறதுலாம் சில தடங்கள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் வருது. அதே மாதிரி தான் மனைவியும், மனைவியும் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, அவங்க ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒரு ஒர்க்காக இருக்கும், எந்த நேரமும் வீட்டில் வந்து கூட ஆஃபீஸில் பார்க்குறவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக நெருக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இதுவும் வந்து அது ஒரு பிரச்சனையாக
3: உருவாகிடுது.
2: இப்போ அதுக்கெல்லாம் என்ன தீர்வு, அதுக்கு என்ன செய்யணும்?
3: ஜெல்லிங் தான் சார், ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு வரனால தான் இந்த குடும்பம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனைவி ஆகினாங்க புரிஞ்சும் போது, நான் கொண்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறனாலையும் இந்த ஃபேமிலி ரன் ஆகுதுங்கும் போது கணவனும்

0: வந்து மனைவியோட உழைப்பையும் மனைவியோட நேரத்தையும் கருதி அவங்களுக்கு எந்த விதத்துல நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அவளும் இந்த குடும்பத்துக்காக தானே பண்றா அப்படிங்கிற இதுக்கு வந்துடணும். எங்க அப்பா எங்க தாத்தா கடைசி காலம் 90 வயசு கூட எங்க பாட்டி கொண்டாந்து காப்பியை கொடுத்தாங்க, எங்க அப்பாவுக்கும் அப்படிதான் நடந்துச்சு, அதே மாதிரிதான் எனக்கும் நடக்கணும் அப்படின்னுட்டு மென்னு எதிர்பார்க்கும் போதுதான் இந்த ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வருது. நம்ம அப்பாவுக்கு நடந்துச்சு, நம்ம தாத்தாவுக்கு நடந்தோன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற, அன்னைக்கு அந்த பெண்களையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க, அவங்க எங்கேயும் வேலைக்கு போல வீட்டுல இருந்தாங்க, நல்லா அழகா பண்ணாங்க. இன்னைக்கு அந்த பெண்ணும் சேர்ந்து போகும்போது நீ வர லேட்டாதுன்னு நானே டக்குன்னு சட்னியை பண்ணி வச்சிட்டம்மா, நீ வந்தோடனே நான் இட்லி ஊத்தி வச்சிட்டேன் ஒரு நாள் செய்ய சொல்லுங்களேன், அடுத்த நாள் அவங்க எப்படி செய்வாங்க. ஏன்னா பெண்களும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் என்ன வேணாலும் நகையை ஊத்து கொடுத்து இது பண்ணி அந்த மாதிரி பண்ற பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள்லயும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. எதுவும் இப்படிதான் பெண்கள்லாம் இன்னைக்கு எதுவுமே நிர்ணயிக்க முடியல, முடியாத அளவுக்கு ஃபார்முலாவெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்குது. அதனால அங்க யார் ஒருத்தர் நல்லா இது பண்றாங்களோ இன்னொருத்தவங்களுக்காக ஒரே ஒரு ஸ்டெப் அஹெட் எடுத்து வச்சு ஒரு விஷயத்த செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈஸியா ஜெல் ஆகிட்டு அந்த இது மாறி வரும். எல்லாத்துக்கும் மேல நம்மள குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்மள பார்த்து அடுத்த தலைமுறை வளர்ந்துட்டு இருக்குது. நான் சொல்றதை விட நான் என்ன செய்யறேனோ அதுதானே உங்களுக்கு உங்களோட நியூராலஜிக்கல் வந்து பேட்டர்ன் செட் பண்ணுது. நம்மளோட நர்வ் சிஸ்டம் வந்து கினஸ்தெட்டிக் விஷுவல் மூலமாகவும் உள்ள பதிவு பண்ணுது. அப்ப ரொம்ப ஃபாஸ்டா வார்த்தைகளை விட பாடி லாங்குவேஜ் நான் சொன்னேன் அது ரீச் ஆயிடுச்சா சீக்கிரமா அப்படின்னு எல்லாரும் இந்த தப்பு பண்ணுவாங்க. எல்லாருமே தாடையில கை வைனா கண்ணத்துல தான் வைப்பாங்க, ஏன்னா நீங்க தானே வச்சீங்க. அப்ப நீங்க சொன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க, நீங்க என்ன செய்யறீங்களோ அதை தான் செய்வாங்க. அப்ப நீங்க அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கீங்களோ அதை நீங்க செஞ்சு காட்டினா அவங்க ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடணும். அவங்க எல்லாம் கோயிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நீங்க கோயிலுக்கு போங்க, அவங்க வரவே இல்லைனாலும் நீங்க கோயிலுக்கு போங்க, அவங்க வரவே இல்லைனாலும் நீங்க பக்தி பண்றதப்பா. அவங்க பார்த்து பார்த்து பார்த்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் 10 வருஷம் கழிச்சு எங்க அம்மா இப்படிதான் பண்ணாங்க, எங்க அப்பா இப்படி பண்ணாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா உள்ள பதிவு இருக்கு, அது கொண்டு வந்துடும் வெளியில.
1: இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு சண்டை சின்ன விஷயமா இருந்தாலும் பேசாமல் தவிர்க்கிறது, எதுக்கு பேசிக்கிட்டு பேசாமல் இருந்தால் நம்ம அது நமக்கு என்ன தரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, அது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனை கொண்டு நிடுது. ஆக நல்லதோ கெட்டதோ கணவன் மனைவி டெய்லி பேசுறது ரொம்ப முக்கியம், அவங்களுக்குள்ளார வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கணும். இதை தவிர்க்கிறதுக்கு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறாங்க, வீட்டுக்கு வந்த உடனே இவங்க தனியாக மொபைல் ஃபோன், அவங்க தனியாக மொபைல், இவங்க ஒரு ரூம்ல அவங்க ஒரு ரூம்ல இப்படி இருக்குது லைஃப். மொபைல் ஃபோன் மிகப்பெரிய எதிரியா இருக்குது குடும்ப வாழ்க்கையில, அதுவும் இளம் தம்பதியினர்கிட்ட ரொம்ப பிரச்சனை. அந்த அதுக்கெல்லாம் என்ன செய்யறது, என்ன தீர்வு?
0: இதில் யாராவது ஒருத்தர் அந்த ஸ்டெப்பை எடுத்துதான், ரெண்டு பேரும் அப்படியானா பிரிஞ்சுதான் போகணும். இதில் யாராவது ஒருத்தர் ஈகோலாம் ஏன் வரட்டும், டெய்லி நானே தான் நான் போய் பேசணும், ஏன் வரமாட்டாரா துற அப்படின்ட்டு உட்காந்தே இருந்தோன்னா வேற மாதிரி ஆகும்போது ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணும். அதோட என்ன இப்போ போனால் போகுது, என்ன இழந்துட போகிறோம், விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, போனால் போகுது, நம்ம போவோம் இப்போ என்னப்ப, நம்ம குழந்தையாக இருந்தால் செய்ய மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு, அதாவது இறைவன் வந்து என்னால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, அதனால தான் தாய்னு ஒத்தியை படைச்சேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த தாய்மை குணத்துக்கே என்ன அப்படின்னா, டோட்டலி வந்து இந்த எந்த இதையும் பாகுபாடு இல்லாமல் அப்படி இறங்கி போகிற தன்மை ஒரு தாய்மைக்கு இருக்குது. அதனால் ஆனால் இது பண்ண வர்றது கஷ்டம்தான், இயற்கையிலேயே பாடியிலேயே அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கா, அப்படி ஒரு கெமிக்கல் சுரக்குது அப்படின்னா, பெண்ணான நம்மளே வேணும்ட்டே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணவே இல்லை அப்படின்னாக்கா அப்படி ஒரு கெமிக்கலே சுரக்காது, ஆனால் எப்படி பண்ண முடியும்? அப்போ பெண்ணை பார்த்து பார்த்தாவது அந்த கெமிக்கல் சுரக்க வைக்க முடியுமா ஆனாலையும்? அதனால் அந்த கருணையும் அன்பும் கருணையும் இங்கே போயிடுச்சு அப்படின்னாக்கா அப்புறம் இந்த உலகத்தில் வாழறதுல அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் நீங்கள் இவ்வளோ ஆசையோடு இந்த டாப்பிக்கை போட்டு பேசுறதுனால இந்த மெசேஜை கேட்குற ஒவ்வொரு நபரும் மனசில் வந்து அன்பும் கருணையும் வந்து அந்த ஈவ இறக்கத்தோடு இருக்கும் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசையாக இருக்குது.
1: இப்போ மனப்பிரச்சனைகள் அதில் அதை தீரணும் அப்படின்னா மன்னிக்க பழகுங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு சொல்லாடல் சொல்கிறாங்க, அது சம்மந்தமான செய்தி சொல்லுங்களேன்.
0: மன்னிக்கிறதுங்கிறத பற்றி ஒரு பெரிய சயின்ஸ் இன்றைக்கி உருவாயிருக்கு, எல்லாருமே நிறையா கிராட்டிடியூட்னு ஜேர்னல் எழுதலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, கிராட்டிடியூட் இஸ் அ ஃப்ரீக்வன்சிங்கிறாங்க. எப்படி நம்ம வந்து ரெயின்போ எஃப்எம்கான ஃப்ரீக்வன்சியை ஃபைன் டியூன் பண்ணால் இந்த வசந்த வாசலை கேட்க முடியும் அப்படின்னாக்கா, கிராட்டிடியூடுன்ற ஃப்ரீக்வன்சியில் நம்ம வைப்ரேட் ஆகும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்கிறது ஹீலிங்காக, ஹீலிங் ஆஃப் த சோலுங்கிறாங்க. ப்ளஸ் டோட்டலாக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் போய் நம்மளுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் வர்றதுக்கு வழிவகை செய்கிறதே இந்த கிராட்டிடியூட் தான் அப்படிங்கிறாங்க. அந்த நன்றி உணர்வு மாதிரியே இந்த மன்னிப்பும் ஃபர்கிவ்னஸும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான். ஸோ அந்த ஃபர்கிவ்னஸையும் நம்ம மன்னிக்கிறதுக்கு பழக பழக ஆரம்பிக்க ஆரம்பிக்க மெல்ல மெல்ல நன்றி உணர்வு சேர்ந்து மலர்ந்து

0: ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக அன்பும் கருணையும் உள்ள பிறக்க ஆரம்பிச்சிருது.
1: இப்போ இன்னொன்று வந்து குவாலிட்டி டைம் அப்படிங்கிறாங்க, அதாவது கணவன் மனைவி தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மட்டும். அது இப்போ ஒரு வார இறுதியில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை பீச்சுக்கு அழைச்சிட்டு போவார், அதாவது அவங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கு. அதே மாதிரி கணவனுக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். இது வந்து பிரச்சனைகளுக்கு வந்து மிகப்பெரிய தீர்வு
0: பண்ணும்,
1: மனப்பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குங்கிறாங்க. அது சம்மந்தமாக சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவேற்றி.
0: உனக்காக ஒன்று நான் பண்ணுறேங்கிறத இது மென்னு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்டெப் எடுத்து, எஸ்பெஷலி இந்தியன் மென் வந்து இந்த ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா பெண்ணுங்கிறவ மோஸ்ட்லி வீட்டில் வந்து காலை எந்திரிச்சலேருந்து காப்பி கொடுக்கறதுலேருந்து ராத்திரி
1: பழி உலக தொடர்பு அந்த அளவுக்கு இல்லாம வீட்டில் இருக்கிறாங்க.
0: இல்லை தொடர்பே இருந்தாலுமே வீட்டில் என்னென்னலாம் யாராருக்கு என்னென்ன பண்ணணுமோ பார்த்து பார்த்துன்னு எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு நபருக்காக வாரம் ஒரு முறை ஒரு குவாலிட்டி டைம் எடுத்து அந்த நபருக்காக வந்து மகளோ மகனோ அப்பாவோ இதை செய்யும் பொழுது உண்மையிலேயே அந்த ஜீவன் வந்து சந்தோஷமடையும். அது அடைஞ்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக குடும்பம் நல்லா இருக்க போகுது.
1: சரி, இளம் தம்பதியினரிடையே மனப்பிரச்சனைகள் அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் ஏதாவது அட்வைஸ் சொல்கிறீங்களா இளம் தம்பதியினருக்கு? அதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இது மூணுத்தையும் பண்ண பண்ண நம்மளுக்கு பயங்கரமா நம்மளோட அக்கௌண்ட்ல செமையா ஏறிக்கிட்டே இருக்குது பேலன்ஸுங்கிறதா உண்மை. இது வந்து மிகப்பெரிய ஒரு உள்ள வந்து வாழ்வியல் விழுமியம்ங்கிற மாதிரி உள்ள ஒரு பெரிய குணநல பேர் கொண்டு வந்துடும். அவர் 50-60 வயசுக்கு மேலே பார்த்தோம்னா எத்தனையோ பேர் தள்ளாடிட்டு இருந்தாலும் ஒரு மெச்சியோர்டு சோலா, ஒரு பண்பட்ட ஒரு நிலையில் ஒரு பண்பட்ட ஆத்மாவாக வந்து நம்ம இந்த சமுதாயத்தில் வெளிப்படுவோம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த தியாகம், விட்டு கொடுத்தல், இது எல்லாத்துக்கு மேலே ஒரே ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கேட்காமலே. எஸ்பெஷலி லவ் மேரேஜஸ் இன்னைக்கு நிறையா நடக்குது. அப்படி லவ் மேரேஜ் பண்ணிக்கிற தம்பதியர்களுமே சீக்கிரமாக டைவர்ஸ் கேட்குறாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிற போது என்னோடது லவ் மேரேஜ் தான். அப்போ நான் வந்து லவ் மேரேஜ் பண்ண காலத்தில் யாரும் ரொம்ப பெருசாக லவ் மேரேஜ்லாம் கிடையாது. நான் பெரிய போராடி தான் அந்த லவ் மேரேஜை இந்த பெற்றோரோட ஆசீர்வாதத்தோடு பண்ணணும்னு நின்று எங்கள் அப்பா எனக்கு நின்று அதை பண்ணி வச்சாங்க. அந்த கிராட்டிடியூட் எனக்கு இப்போ இப்படி பண்ண அப்பாக்கும் அம்மாக்கும் நம்ம என்றைக்கும் வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திடக்கூடாது, எனக்கு முடியலன்னு நான் ஓடி வந்துடக்கூடாது. காரணம் அவங்க எனக்காக அன்றைக்கே பட்டுட்டாங்க நிறையா. இனிமேல் நான் போய் ஒன்று ஒன்று வைக்கிறது வந்து அவங்கள மேலும் வருத்தத்துக்கு ஆளாக்குற எந்த விஷயமும் செய்யக்கூடாதுன்னு.
1: நிச்சயமாக இளம் தம்பதியினருக்கு பல்வேறு ஆலோசனைகள் சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வசந்த வாசல் நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மன பிரச்சனைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
4: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
3: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
5: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.

0: தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3,022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: இந்தியாவில் கடந்த 2001 சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1 நடைபெறும் லோக்மானிய திலகரின் 106 நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுமித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோக்ளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10 முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தி தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 100 அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் இராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் இராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்று எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்ற தலைப்பை பத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். எலும்புகள் அது நம்மளுடைய உடல்

0: அமைப்பை கொடுக்குது, நமக்கு உயரத்தை நிர்ணயிக்குது, நம்மளுடைய அன்றாட பணிகளை செய்வதற்கு தசைகளுக்கு அசைவு கொடுப்பதற்கான சார்ந்து இருக்கிறது வந்து எலும்புகள் தான். எலும்பை பற்றி வள்ளுவரே சொல்லியிருக்காரு, என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எப்படி எலும்பில்லாத ஒரு மண் புழுவை வெயிலில் போட்டால் அது வாடுமோ, அதுபோல் அன்பில்லாத மனதை அறமானது வாட்டி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னோர்கள் எலும்பின் முக்கியத்துவ பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அந்த எலும்புகள் பேணி பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் எலும்புகளுக்கு மெயின் பிரச்சனை பார்த்தோம்னா ஃப்ராக்சர்ஸ், எலும்பு முறிவுகள், இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்றைய ட்ராமா வேர்ல்டு அடிக்கடி விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. அடுத்தது எலும்பு தேய்மானம், அது வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்களால அது எலும்பு தேய்மானம் ஏற்படலாம். நம்மளுடைய உட்காரும் முறைகள், உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, உடம்புக்கு வேண்டிய ஊட்டச்சத்துகள் கால்சியம், பாஸ்பரஸ், சூரிய ஒளியில் நம் உடல் படுமாறி வச்சிக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை குறைப்பதற்கான வழிகளா இருக்கு. அடுத்தது வந்து தேய்மானங்கள் சொன்னோம், வயதாகும் போதும் இல்ல சிறு வயதிலோ பல காரணங்களாலையும் இணை நோய்களாலையும் தேய்மானம், எலும்புகளின் தேய்மானம் சீக்கிரமா நடக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டி எலும்பு தேஞ்சு போச்சு, நீ ஜாயிண்ட்ல எலும்புகள் தேஞ்சிருச்சு, இடுப்பு எலும்புகள், முதுகெலும்பு, கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, எங்க டாக்டர் சொன்னாங்க, அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு டிஸ்க் பல்ஜ், இது ஒரு பிரச்சனை. வெயிட்ட தூக்குறது, உடல் பருமன், குனிஞ்சி ரொம்ப வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த டிஸ்க் ப்ரலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ், இதை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். அதனால அதுவும் முக்கியமான காரணமா இருக்கு. சோ இந்த காரணங்களுக்காக நம்மளுடைய எலும்புகளை பேணி காக்க வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமானது. அந்த எலும்புகளின் ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம மிகவும் சிறப்பாக செய்ய முடியும். அதனால அதனுடைய பேணி காப்பது நம்ம ஒவ்வொருவரின் கடமை. அந்த அளவுக்கு இந்த எலும்புகளின் தேவையை, அதனுடைய ஊட்டச்சத்தை, அதை பராமரிக்கும் வழி இப்போது சுருக்கமா நம்ம பார்த்தோம். ஆரோக்கியமா வச்சுக்கிறது உடல் பயிற்சி, கால்சியம் சத்து உள்ள உணவுகள், கீரை, காய்கறிகள், சூரிய ஒளி படு மாதிரி இருக்கிறது, அசைவம் சாப்பிடுவர்களாக இருந்தால் மீன், இறைச்சி, இதை அளவோடு எடுத்துக்கொண்டால் உணவுகள் ஆரோக்கியமாக இருந்தால் எலும்புகளும் ஆரோக்கியமாக அமையும். நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். அதனால நம்ம ஆரோக்கியமாக உணவு உண்டு, ஆரோக்கியமான உடற்பயிற்சி, அளவான ஓய்வு, தீய பழக்கங்கள் இல்லாமல், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம எலும்புகளை நன்றாக பேணி காக்க முடியும். அதனால தினமும் உடற்பயிற்சி அவசியம், உணவு பழக்கங்கள் ரொம்ப அவசியம், ஓய்வும் அவசியம், தீய பழக்கங்கள் சேராம பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு விட்டமின் D3 டெபிஷியன்சி பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, வைட்டமின் டி சத்து கம்மியா இருக்கு, லேசா தடி குழந்தா கூட அவங்களுக்கு ஃபிராக்சர் ஆயிடும். ஏன்னு பார்த்தா அவங்களுடைய எலும்புகளுடைய டென்சிட்டி, போன் மினரல் டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க, BMD டெஸ்ட் பண்ணிட்டோம், எலும்பு ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர், அதனால வைட்டமின் டி மாத்திரை கொடுத்துருக்காங்க, கால்சியம் மாத்திரை கொடுத்தாங்கன்னு சொல்றோம். அதுக்கு உணவு மட்டும் முக்கியம் இல்லை, உடல் உழைப்பும் முக்கியம், சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கிறதும் முக்கியம். இந்த எலும்புகளுக்கு நம்ம அசைவுகள் மட்டும் இல்லை, அதிலிருந்து பல முக்கியமான உள் அமைப்புகள், போன் மேரோ, மசிலுக்கு அட்டாச்மெண்ட் கொடுக்கும். நம்ம தசைகள் இந்த எலும்புகள் மூலமா தான் அட்டாச் ஆகி அது ஆரிஜின் இன்செர்ஷன், தசைகள் வந்து அதனுடைய அசைவுகளை நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான பொறுப்பு எலும்புகளுக்கு உண்டு. இந்த அசைவுகள் மட்டும் இல்லாமல் அது உள்ள இருக்கிற போன் மேரோ, அது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற அணு உற்பத்தி ஆவதற்கு முக்கியமான இடமாக அமைகிறது. அணுக்கள் உற்பத்தி ஆகுறதுக்கு முக்கியமான இடமா அமைகிறதுனால அதையும் பேணி காப்பது நம்மளுடைய அவசியம். சோ இந்த எலும்பின் ஆரோக்கியத்தை நாம் பேணி காக்கும் பொழுது நாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். அதனால தினமும் இதற்கு சில நேரம் ஒதுக்கி நாம் அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏ சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி, ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான மனமும் இருக்க முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன், ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன்.

0: காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்றைக்கி பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணி விடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு ஏழாம் நம்பர் தான் ராசியான நம்பரான், ஏழாம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். ஏழு எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். ஏழு மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். ஏழாம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட ஏழாம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் ஏழு எழுத்தில் அமைஞ்சிருந்தது. ஏழு தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை ஏழாவதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:35. உலகம் உலாவும் வானொலி கேட்கும் இனிய நேயர்களே, இன்று நாமும் காற்றாலையில் உலா போகலாம் ஒரு முக்கியமான வரலாற்று நகரத்திற்கு. இது நகர் உலா. நகருலா நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பயணம் போக போக இடம் ஒரு சிறிய நாடுங்க. ஒரே நாளில் ஒரு முழு நாட்டை நடந்து சுற்றி வர முடியுமா என்ன? ஒரு நாட்டை சுற்றி பார்க்க ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம்

சில நேரங்களில் பல மாதங்கள் கூட தேவைப்படலாம். ஆனால் ஒரு நாட்டை சில மணி நேரங்களிலேயே முழுவதுமாக நடந்தே சுற்றிவிட முடியும் என்றால் நம்புவீர்களா என்ன? முடியும்னு சொல்றாங்க. அதுதான் வாட்டிக்கன் நகரம். வாட்டிக்கன் நகரம் ஒரு நாடு. இது மிகச்சிறிய நகரம். ஆனால் அதன் வரலாறு, கலை, ஆன்மீகம் இவை அனைத்தும் உலகையே திரும்பி பார்க்க வைத்த இடம். வாட்டிக்கன் நகரம் உலகின் மிகச்சிறிய நாட்டின் மாபெரும் அதிசயம். இந்த அழகிய நகரத்தின் முக்கிய இடங்களையும் அதன் கலாச்சாரம், வரலாறு பற்றிய சில தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு நகரக்குள் ஒரு நாடு, அதுதான் வாட்டிக்கன் நகரம். இத்தாலியின் தலைநகரான ரோம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சுயாட்சி நாடு வெறும் 0.44 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டுமே கொண்டதாம். உலகின் மிகச்சிறிய சுதந்திர நாடு என்ற பெருமை இதற்கு உண்டு. உலகின் மிகச்சிறிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்று. 1929 லேட்ரன் ஒப்பந்தத்தின் மூலம் இது தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டது. அதன் ஒவ்வொரு மூலையிலும் வரலாறு, கலை, ஆன்மீகம், கட்டிடக்கலை என எண்ணற்ற அதிசயங்கள் மறைந்து கிடக்கின்றன. வாட்டிக்கன் நகரம் பற்றி மேலும் பல தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் ஒலிக்க கேட்கலாம் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:44.
5: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
4: இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் காற்றாலையில் உலா வந்து கொண்டிருப்பது வாட்டிகன் நகரம். இனி தெரிந்து கொள்ளலாம் செயின்ட் பீட்டர் சதுக்கம் பற்றி. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் கூடும் இந்த பிரம்மாண்டமான வட்ட வடிவில் விருந்திருக்கும் இந்த திறந்தவெளி சதுக்கம் மெதுவாக ஒலிக்கும் மணி உலகம் முழுவதிலிருந்தும் வரும் லட்சக்கணக்கான மக்களை கவர்கிறது. சதுக்கத்தின் முன்பாக விண்ணை தொடும் போல பெரிய தூண்கள் வரிசையாக கம்பீரமாக நம் கண்களை கவர்வது செயின்ட் பீட்டர்ஸ் பேராலயம். மறுமலர்ச்சி கால கட்டிடக்கலையின் மகத்தான சின்னமாக விளங்கும் இந்த ஆலயத்தின் குவிமாடம் உலக புகழ் பெற்றது. இந்த ஆலயம் உலகின் மிக பிரம்மாண்டமான தேவாலயங்களில் ஒன்றாகும். உள்ளே நுழைந்தவுடன் பளிங்கு கற்களால் ஆன தரை, வானத்தை தொடும் தூண்கள், ஒளியில் மிளிரும் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் மனிதனின் படைப்பாற்றலுக்கான சான்றாக காட்சியளிக்கின்றன. இந்த ஆலயத்தின் உள்ளே உலக புகழ்பெற்ற கலைஞர் மைக்கேல் ஏஞ்சலோ வடிவமைத்த பியேட்டா என்ற பளிங்கு சிற்பம் அமைந்துள்ளது. ஒரு தாயின் அன்பையும் துயரத்தையும் ஒரே சிற்ப

பத்தில் உயிர்ப்பித்த இந்த படைப்பு உலகின் தலைசிறந்த கலை செல்வங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அவர் இந்த சிற்பத்தை உருவாக்கிய போது அவருக்கு வயது வெறும் 20களில்தானாம். அவ்வளவு இளம் வயதிலேயே உலகை வியக்க வைத்த படைப்பு அது. நகர்வலா தொடரலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து விஜய் பாடிய பாடல்.

Russia. இன்றைய நகர்வுழா நிகழ்ச்சியில் நாம் காற்றலையில் உலா வந்து கொண்டிருப்பது வாட்டிகன் நகரம். வாட்டிகன் அருங்காட்சியகங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது ஓவியங்கள் பேசும் அரங்கம்னு சொல்கிறாங்க. பல நூற்றாண்டுகளாக சேகரிக்கப்பட்ட ஓவியங்கள், சிற்பங்கள், பழமையான வரைபடங்கள், வரலாற்று பொருட்கள் என ஆயிரக்கணக்கான கலை பொக்கிஷங்கள், வரலாற்று பொக்கிஷங்கள் நிறைந்த களஞ்சியம் இது. இதன் மேற்கூரையில் உலக புகழ்பெற்ற ஓவியர் மைக்கேல் ஏஞ்சலோ வரைந்த ஓவியங்கள் கலை உலகின் அதிசயங்களாக போற்றப்படுகின்றன. மேலே அண்ணாந்து பார்த்தபடியே பல நிமிடங்கள் நின்றுவிடும் அளவுக்கு அவை மனதை வசீகரிக்கின்றன. உலகம் முழுவதும் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு இதே சிஸ்டைன் சேப்பலில்தான் நடைபெறுகிறது. தேர்தல் முடிந்ததும்

புகைக்கூண்டிலிருந்து வெள்ளை புகை எழுந்தால் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று உலகம் அறிந்து கொள்கிறது. நகருலா தொடரலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். தனி ஒருவன் திரைப்படத்திற்காக கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடிய பாடல்.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் காற்றலையில் உலா வந்து கொண்டிருப்பது வாட்டிகன் நகரம். இங்கு வாழும் மக்களின் எண்ணிக்கை 1000 குறைவாக இருந்தாலும் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கத்தோலிக்கர்களின் ஆன்மீக மையமாக வாட்டிகன் விளங்குகிறது. பல வண்ண கோடுகளுடன் கூடிய பாரம்பரிய சீருடை அணிந்த வீரர்களை இங்கு பார்க்கலாம். அவர்கள்தான் ஸ்விஸ் கார்ட்ஸ். 500 மேலாக போப்பின் பாதுகாப்பு பொறுப்பை மேற்கொண்டு வரும் உலகின் பழமையான பாதுகாப்பு படைகளில் ஒன்று. நேயர்களே, வாட்டிகன் சிட்டி என்பது வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கத்தோலிக்கர்களின் ஆன்மீக மையம். இங்கிருந்துதான் போப் அவர்கள் பல முக்கியமான மத நிகழ்வுகளை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் 1000

மக்கள் கூடி போப்பின் ஆசீர்வாதத்தை பெறுவது ஒரு மனதை நெகிழச் செய்யும் காட்சியாகும். பயணம் என்பது இடம் பார்க்க மட்டும் இல்லை, நினைவுகள் சேகரிப்பது. ஒரு பயணத்தின் மகத்துவம் அது நாம் எவ்வளவு தூரம் சென்றோம் என்பதில் இல்லை, எவ்வளவு புதிய அனுபவங்களை மனதில் கொண்டு திரும்புகிறோம் என்பதில்தான் இருக்கிறது. அந்த வகையில் வாட்டிகன் சிட்டி சிறிய நிலப்பரப்பில் மிகப்பெரிய வரலாற்றையும் அற்புதமான கலையையும் அமைதியையும் தன்னுள் தாங்கி நிற்கும் ஓர் அற்புத நாடு. இன்றைய நகர்வுலாவில் இத்தனை அழகான வாட்டிகன் நகரின் பயணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நகர்வுலா நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை பயணங்கள் தொடரட்டும், புதிய இடங்கள் புதிய அனுபவங்களை பரிசளிக்கட்டும். நகர்வுலா நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். டிராகன் திரைப்படத்திலிருந்து சித்தி ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கல்மாஞ்சி இணைந்து பாடிய பாடல்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அதிநவீன மருத்துவ நோய் எதிர்ப்பு ஆய்வகத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேற்று திறந்து வைத்து உரையாற்றினார். இந்த புதிய ஆய்வகத்தின் மூலம் தென்னிந்தியாவிலேயே ஒரே இடத்தில் சிக்கலான நோய்களுக்கு முழுமையான நோய் அறிதல் மற்றும் பரிமாற்ற ஆராய்ச்சி வசதிகளை கொண்ட அரசு மருத்துவ நிறுவனமாக ஜிப்மர் உயர்ந்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கல்மண்டபம் கிராமத்தில் நூலகம் அமைக்கும் பணியை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆறுமுகம் ஆகியோர் பூமி பூஜை செய்து நேற்று துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மரப்பாளம் துணைமின் நிலையம் மற்றும் தொண்டமானத்தம் துணைமின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை காக்கையன்தொப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம், கப்பூர் கார்டன், சோழபுரம் ஆகிய பகுதிகளிலும் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளிலும் மின்

0: ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 3வது சீசனின் 25வது போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியை வெற்றி கொண்டது. இதுவரை 9 போட்டிகளில் விளையாடியுள்ள வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி அனைத்து போட்டிகளிலும் தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது. வில்லியனூர் அணியைச் சேர்ந்த பானு ஆனந்த் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8:02. தினமும் பல புதுமையான தகவல்கள், தினமும் உங்கள் அறிவு களஞ்சியத்தில் ஒரு புதிய சேர்க்கை. வரலாற்று சம்பவங்களிலிருந்து இயற்கையின் அதிசயங்கள் வரை எல்லாவற்றையும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களிடம் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் தகவல் தளம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம எந்தெந்த நாடுகளில் இவை இல்லை அப்படிங்கிற தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உலகம் முழுவதும் 190க்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன. இயற்கை, காலநிலை, சட்டங்கள், கலாச்சாரம் என ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். ஆனால் சில நாடுகள் இல்லாத விஷயங்களாலேயே உலக புகழ் பெற்றுள்ளன. இல்லை என்று தோன்றும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. அறிவு என்பது தகவல்களை தெரிந்து கொள்வதில் மட்டுமல்ல, அதன் பின்னணியை புரிந்து கொள்வதிலும் இருக்கிறது. ஆறு இல்லாத நாடு, கொசு இல்லாத நாடு, இராணுவம் இல்லாத நாடு, பாம்புகள் இல்லாத நாடு என வியப்பூட்டும் பல தகவல்களை இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலகில் கொசுக்கள் இல்லாத நாடு எது தெரியுங்களா? அதுதான் ஐஸ்லாந்து. காரணம், அடிக்கடி நிகழும் உறைதல் உருகுதல் சுழற்சிகளை கொண்ட அதன் கடுமையான காலநிலை. கொசுக்கள் புழுக்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே அவற்றை அழித்து விடுகிறது. ஐஸ்லாந்தின் குளிரான காலநிலையும் கொசுக்கள் முட்டையிட்டு வளர ஏற்ற சூழல் இல்லாததாலும் அங்கு கொசுக்கள் வாழ ஏற்றதாக இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இயற்கை சூழல் உயிரினங்களின் வாழ்வை நிர்ணயிக்கிறது. எல்லா உயிர்களும் எல்லா இடங்களிலும் வாழ முடியாது, உண்மைதானே? சிறிய உயிரினம் கூட வாழ அதற்கேற்ற சூழல் அவசியம் என்பதை இது காட்டுகிறது. மேலும் பல தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சியோன் ரோல்டான் மற்றும் கல்யாணி நாயர் இணைந்து பாடிய பாடல் குட் நைட் திரைப்படத்திலிருந்து.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம எந்தெந்த நாடுகளில் இவை இல்லை அப்படிங்கிற தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாம்புகளே இல்லாத நாடுகள் எதுன்னு தெரியுங்களா? பாம்புகளே இல்லாத நாடுகளும் இருக்கின்றன. பல நாடுகளிலும் முக்கிய நிலப்பரப்புகளிலும் பாம்புகள் இயல்பாக வாழ்வதில்லை. இதற்கு மிகவும் பிரபலமான உதாரணங்கள் அயர்லாந்து, நியூசிலாந்து மற்றும் ஐஸ்லாந்து. புவியியல் ரீதியான தனிமை மற்றும் பாம்புகள் வாழ்வதற்கு உகாத காலநிலை காரணமாக இவை முற்றிலும் பாம்புகளற்ற நாடுகளாக உள்ளன. மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் தனுஷ் குரலில் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். ஆங்கில செய்தியினை தொடர்ந்து 8:30 மணிக்கு மீண்டும் தகவல் தளம் தொடரும்.

தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம எந்தெந்த நாடுகளில் இவை இல்லை அப்படிங்கிற தகவல்கள் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் காடுகள் இல்லாத நாடு பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காடுகள் இல்லாத நாடு கத்தார். எஃப்ஓஏ அமைப்பின் கூற்றுப்படி, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் கூற்றுப்படி, பல நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் அளவிடக்கூடிய வனப்பரப்பு அறவே இல்லையாம். கத்தார், மொனாக்கோ, நௌரு மற்றும் வாட்டிக்கன் நகரம் ஆகியவை இதில் அடங்கும். இந்த இடங்களில் கடுமையான வறண்ட காலநிலை, தீவிரமான நகரமயமாக்கல் அல்லது புவியியல் வரம்புகள் காரணமாக

இயற்கை காடுகள் இல்லாமல் போகின்றன. இதனால் செயற்கை பசுமை திட்டங்கள் மற்றும் மரநடுகை முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஜோனிதா காந்தி குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம எந்தெந்த நாடுகளில் இவை இல்லை அப்படிங்கிற தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இராணுவம் இல்லாத நாடு எது தெரியுங்களா? ஒரு நாட்டிற்கு இராணுவம் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? முடியும்னு சொல்கிறாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் கோஸ்டாரிக்கா.

1948 ஆண்டு முதல் நிரந்தர இராணுவத்தை கலைத்துவிட்டது. அதன் பிறகு கல்வி, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கே அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. போருக்கு பதில் கல்வியும் மருத்துவமும் என்றும் முடிவு செய்தது இந்த நாடு. இன்று உலகின் அமைதியான நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. இதுபோல சிறிய நாடுகளான ஆண்டோரா உள்ளிட்ட சில நாடுகளும் தங்கள் பாதுகாப்பிற்காக அண்டை நாடுகளின் உதவியை நம்புகின்றன. பாடல் கேட்கலாம். டக்கர் திரைப்படத்திலிருந்து சித்த ஸ்ரீராம் குரலில்

இப்போ விமானம் இல்லாத நாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உலகில் விமான நிலையங்கள் இல்லாத 5 சுதந்திர நாடுகள் மட்டுமே உள்ளன. அண்டோரா, லிக்கன்ஸ்டைன், மொனாக்கோ, சான் மெரினோ மற்றும் வாட்டிக்கன் நகரம். அவற்றின் சிறிய அளவு அல்லது மலைப்பாங்கான நிலப்பரப்பின் காரணமாக இந்த நாடுகள் விமான பயணத்திற்காக அண்டை நாடுகளை சார்ந்துள்ளன. இனி ரயில்வே இல்லாத நாடு பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரயில்வே இல்லாத நாடு எதுன்னா அது பூட்டான். பூட்டானில் இன்று வரை ரயில் பாதை இல்லை.

அங்கு ரயில்வே அமைப்பு இல்லை. மக்கள் சாலை போக்குவரத்தையே பெரும்பாலும் பயன்படுத்துகின்றனர். போக்குவரத்து சிக்னல்கள் இல்லாத நகரம் எதுன்னு தெரியுங்களா? அதுதான் வாட்டிகன் சிட்டி. ஏன் தெரியுமா? அந்த நாடு அவ்வளவு சிறியதாம். நடந்தே பெரும்பாலான இடங்களை அடைந்து விடலாம்னு சொல்கிறாங்க. உலகின் மிகச்சிறிய நாடான வாட்டிகன் சிட்டியின் பரப்பளவும் வாகன போக்குவரத்தும் மிகவும் குறைவாக இருப்பதால் போக்குவரத்து சிக்னல்கள் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. கிரீன்லாந்தில் நகரங்களை இணைக்கும் சாலை வசதி இல்லை. விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தே முக்கியமானதாக கருதப்படுகிறது. சித்த ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்கலாம், ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, நிரந்தர ஆறுகள் இல்லாத நாடு எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்முடைய இந்தியா காவிரி, கங்கை, யமுனை போன்ற நதிகளால் செழித்த நாடு. ஆனால் உலகில் சில நாடுகளில் நிரந்தரமாக ஓடும் இயற்கை ஆறுகளே கிடையாது. அவற்றில் முக்கியமானவை சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன். இந்நாடுகளில் மழைப்பொழிவு மிகவும் குறைவு, எனவே நிரந்தர நதிகள் உருவாகவில்லை. அப்படியானால் குடிநீர் எப்படி கிடைக்கிறது? கடல் நீரை உப்பு நீக்கம் செய்து தொழில்நுட்பத்தின் மூலம் பெருமளவு குடிநீர் தயாரிக்கப்படுகிறது. மேலும் நிலத்தடி நீர் மற்றும் மழை நீர் சேமிப்பும் முக்கிய பங்காற்றுகின்றன.

இயற்கை ஏரிகள் இல்லாத நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூரில் இயற்கை ஏரிகள் இல்லை, அதனால் மழைநீரை சேமிக்கும் மிகப்பெரிய நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நீர் மேலாண்மையில் உலகின் முன்னோடி நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் திகழ்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் பிரிவில் ஃபிட்டர் 14, எலக்ட்ரிஷியன் 4, மெக்கானிக் 4, மெஷினிஸ்ட் 2, ஏசி 1 உட்பட மொத்தம் 27 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ. வயது வரம்பு 3/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வயது வரை. தேர்ச்சி முறை ட்ரேடு தேர்வு, எழுத்து தேர்வு ஆகியவை. விண்ணப்பி

0: முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 3/8/2026. மேலும் விவரங்களுக்கு cmeri.res.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. வடக்கு மத்திய ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டர்னர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 1853 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி ITI. வயது வரம்பு 7/7/2026 அன்று உள்ளபடி 15 முதல் 24 வயது வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 7 மேலும் விவரங்களுக்கு rrcpryj.org என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம எந்தெந்த நாடுகளில் இவை இல்லை அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கையாக ஓடும் நிரந்தர நதிகள் இல்லாத நாடு எது தெரியுங்களா? அதுதான் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் ஆண்டு முழுவதும் ஓடும் இயற்கை நதிகள் இல்லை. கடல் நிலத்தடி நீர் மற்றும் கடல் நீரை சுத்திகரித்தே குடிநீர் பயன்படுத்தப்படுகிறது. நீரை உப்பு நீக்கி பயன்படுத்தும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இயற்கை வளங்கள் குறைவாக இருந்தாலும் தொழில்நுட்பம் மூலம் தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் அதன் புவியியல், காலநிலை, வரலாறு மற்றும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப தனித்துவமாக வளர்ந்துள்ளது. இல்லை என்று தோன்றும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கிறது. அறிவு என்பது தகவல்களை தெரிந்து கொள்வதில் மட்டுமில்லை, அதன் பின்னணியை புரிந்து கொள்வதும் இருக்கிறது. இல்லாததை எண்ணி வருந்தாதே, இருப்பதை எண்ணி வாழ கற்றுக்கொள் என்பதையும் நமக்கு புரிய வைக்கின்றன. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், AS கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். முதலில் ராமபக்தி சாம்ராஜ்யம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சுத்தபங்களா, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:26 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மூர்சிங். அடுத்து சங்கரி சங்குரு சந்திரமுகி, சாவேரி ராகத்தில் அமைந்த சியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ஆதி தாளம் திஸ்ர நடை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 9:58:35.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். புதுடெல்லியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் நேற்று மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. ஜோர்ஹட், திப்ருகர், கோலஹட் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் 300,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 19,000 ஹெக்டருக்கும் அதிகமான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் திரு செர்கே சோபியனின் தெரிவித்துள்ளார். பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 முதல் பிற்பகல் 3 வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகப்பட்டு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. சாங்ஸோவில் இன்று தொடங்கும் சீனா ஓபன் 2026 பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து சகநாட்டு வீராங்கனையான உன்னதி ஹூடாவை எதிர்கொள்ள உள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி மற்றும் HS பிரணாய் ஆகியோர் விளையாட உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11:00. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10:02. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

நிகழ்ச்சியில் பங்கேற்கும் புதிய நேயர்களுக்கும் நேற்றைய நேயர் நேரம் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெறாத இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக நமக்கு பிடிச்ச பாடலை நம்ம மட்டும் கேட்டு ரசிக்கிறது இல்லாமல் உலகமே கேட்டு ரசிக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியே தனிதாங்க. இன்றைக்கும் நிறைய நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சு கேட்கறதுக்கு ஆவலாக இருக்காங்க. அந்த வகையில் முகநூல் வழியே தமது விருப்ப பாடலை பதிவு செய்திருக்கும் முதல் நேயர் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன். இவர் விரும்பி கேட்டிருக்கும் படத்தின் பெயர் பன்னீர் புஷ்பங்கள். இவர் விருப்ப பாடல் இதோ.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். நெறிப்படுத்துகிறார் அறிவிப்பாளர் சரஸ்வதி. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணுடன் 0413 என்ற எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். நெறிப்படுத்துகிறார் அறிவிப்பாளர் சரஸ்வதி.

காலை நிற்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். இரண்டில் ஒன்று திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர்கள் நெல்லை பாரதி அவர்கள். இவர் விரும்பிய பாடல் இதோ.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. 1000 நிலவே திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள். இவர்களின் விருப்ப பாடல் இதோ.
1: எப்படி எப்படி

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். நெறிப்படுத்துகிறார் அறிவிப்பாளர் சரஸ்வதி. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணுடன் 0413 என்ற எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க நெல்லை பாரதி அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து துளி துளியாய் பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன். இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத்

துறை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.

கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள். இவர் விரும்பி கேட்ட பாடலின் படம் நான் வாழ வைப்பேன். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நேரம் 10:33, 19:00. நேயர்கள் கேட்டரசு கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். மறுபடியும் திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க வேட்டவலம் குமார் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது சாது திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க திருமுட்டம் நாச்சியார்பேட்டையிலிருந்து கோ அன்பழகன் மற்றும் தங்கவேலு. இவர்கள் விரும்பிய பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க வேட்டவலம் குமார் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். நெறிப்படுத்துகிறார் அறிவிப்பாளர் சரஸ்வதி. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணுடன் 0413 என்ற எண்ணை முன்னிணைத்து உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சாதனை திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் சிவகுமார் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கர்ணா திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க நாலு வேதபதி கே பி ராஜதுரை அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நேயர்களை கேட்டாலே நிற்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பாடல் இன்னும் நிறைய பேர் பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களோட பாடல்கள்லாம் ஒளிபரப்ப முடியல. அவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி அவர்கள், நன்னிலம் நாராயணன் அவர்கள், ராஜன் சுப்பிரமணியன் அவர்கள், முல்லக்காடு பாபு அவர்கள், யுகராஜேஷ் அவர்கள், ஹைதா மகி அவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் இந்த பாடல்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக திரு ஆன்டி பர்ன்ஹாம் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மான்ய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் ஆகஸ்ட் 1 நடைபெறும் லோக்மான்ய திலகரின் 106 நினைவு தின நிகழ்ச்சியில் இவ்விருது அவருக்கு வழங்கப்பட உள்ளது. நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிக்கிம் மாநிலம் நம்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டியில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை அம்மாநில முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் குப்பைகள் சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், சேகரிக்கப்படும் குப்பைகளை தார்சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கும் வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 25 ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழ்நாடு அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அவரது உருவப்படத்திற்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியின் போது நடிகர் பிரபு உட்பட சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் உடனிருந்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வருடாந்திர நாடக விழாவில் வரும் 26 தொடங்கி 31 வரை தினசரி இரவு 8:30 அரை மணி நேர நாடகங்கள் ஒளிபரப்பாக உள்ளன. இதில் புதுச்சேரி வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் அவளா சொன்னால் திகில் நாடகம் 28 இரவு 8:30 ஒளிபரப்பாகும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம். உயிர்களின் ஆதாரம், உலகின் ஆதி செல்வம், ஒவ்வொரு துளியும் நாளைய வாழ்வின் நம்பிக்கை. ஆம்நேயர்களே, இன்று நாம் நேயர் நேரத்தில் பேச இருக்கும் தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். நீரை சேமிப்பது நாளைக்கான வேலையல்ல, இப்போதே தொடங்க வேண்டிய அவசியமான கடமையாகும். நீரை சேமிப்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒவ்வொருவரின் பொறுப்பும், வருங்கால தலைமுறைக்கு நாம் தரும் விலைமதிப்பற்ற பரிசும் ஆகும். இந்த அருமையான தலைப்பில் உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் பயனுள்ள யோசனைகளையும் தொலைபேசி வழியாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ள

0: அழைக்கலாம். 04133 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் 2275240 என்ற எண்ணிலோ அல்லது மற்றொரு எண்ணான 2275250 என்ற எண்ணிலோ இணைந்து வாருங்கள் நேர்களே, பேசலாம், சிந்திக்கலாம். ஒவ்வொரு துளியையும் சேமிப்போம், வளமான தலைமுறையை கட்டி எழுப்புவோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
1: பணம் மட்டுமே வாழ்வது, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்ம வாழ்ந்துட முடியாது. இதை தாண்டி அத்தியாவசிய தேவைன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த அத்தியாவசிய தேவைகளை சேமிச்சு வச்சா மட்டும்தான் நாம நமக்கான வாழ்வியல் நம்ம சிறப்பா கொண்டு போக முடியும். இப்ப எங்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோ, மின்சாரம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சிரமப்படணும். எரிபொருள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்?
0: சிரமப்பட முடியும்.
1: குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்?
0: ரொம்ப சிரமமாயிடும்.
1: ஆமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கான தேவைகள் எது, நமக்கான தேடல்கள் எது, அதை எப்படி நம்ம சிக்கனமா பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் அதுக்கான பொறுப்பும் அக்கறையும் நம்ம கிட்ட அதிகமா வரணும். அந்த அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயமும் பொறுப்புங்கிற விஷயமும் விழிப்புணர்வும் நம்ம கிட்ட வந்துட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா எதிர்காலத்துல தண்ணீர் பஞ்சம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும்.
0: நிச்சயமா,
1: அந்த தண்ணீர் பஞ்சம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் சொன்னா, இங்க நீங்க ஒரு சில இடங்கள்ல நகர பகுதியில வந்து பாக்குற நேரங்கள்ல, கிராம பகுதியில ஒரு சிலரை வந்து பாக்குற நேரங்கள்ல தண்ணீரை விரயமா ஆக்குறவங்களை நாங்க கண் கூட பாக்குறோம். எங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. சொந்த வீடு அவங்களுடைய உபயோகத்துக்கு பண்றாங்க, அதனால வீணா தண்ணீர் விரயப்படுத்துறாங்க. துணி துவைக்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல விரயப்படுத்துறாங்க, குளிக்கிறோங்கிற பெயரால எவ்வளவு மனசுக்கு போதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளோ நேரம் தண்ணியை வீணாக்குறாங்க. அதே போல வண்டியை கார் கழுவுறோம் சொல்லி அதை சரி பண்றாங்க, சொந்தமா வீடு வச்சிருப்பாங்க, மோட்டர் சைக்கிள் வச்சிருப்பாங்க, இருசக்கர வாகனங்கிற மாதிரி அந்த வீட்டுல வச்சுக்கிறாங்க. அந்த வண்டியை சுத்தப்படுத்துறங்கிற பெயரால அதுக்கு போதுங்கிற மனசு அவங்களுக்கு வர வந்து தண்ணிய வீணாகிட்டே இருப்பாங்க. இத ஒரு வாளியில திறந்து விட்டுட்டு அந்த வண்டியில இருந்து தன் தண்ணி வழங்கி ஓடிக்கிட்டே இருக்கும், அதை பிடிச்சி ஊத்தி இது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது எவ்வளவு விரயமாகற தண்ணி, எவ்வளவு தண்ணி வீணா போகுதுங்கிறது தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி கிராமம் நாங்கள் சொல்லி பண்றது நாங்க பாக்குற போது மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. நம்ம தண்ணீர் சிக்கனத்தை பத்தியும் மற்ற சிக்கனத்தை பத்தியும் பேசுறோம். அதே நேரத்துல நீங்க விழுப்புரத்துல வந்து நீங்க பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் வந்து பாருங்க. கை காலை கழுவுறங்கிற பெயரால, முகத்தை கழுவுறங்கிற பெயரால, கால் செருப்பு கழுவுறங்கிற பெயரால அரிதான குடி தண்ணீர், ஆற்று தண்ணியை வீணாக்குறத பத்தி நம்மளால வாய் திறந்து ஏன் இப்படி தண்ணியை வீணாக்குறீங்க, நேற்றுக்கு தண்ணி வராம இருக்கும் போது எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களால சொல்ல முடியாம சூழ்நிலைகள் இருக்கு. சில நேரங்களில் புது பேருந்து சில நேரத்தில் தண்ணி வராம இருக்கும், அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் நாங்க அனுபவிக்கிறோம். நேற்றுக்கு அந்த தண்ணியை சிக்கனை படிச்சு வச்சிருந்தா, தென்னால் முன்ன சிக்கனை படிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு உபயோகமாகும் இல்லை. அதனால நாம தண்ணீர் சிக்கனங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்.
0: இக்கணமே
1: நாம முதல்ல பெற்றோர் முன்னுதாரமா இருக்கணும். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பொருளுடைய சிக்கனத்தையும் தேவைகளையும் நம்ம சின்ன வயசுல சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்து நம்ம முன்னுதாரமா வாழ்ந்தோம்னா அவங்களும் ஒரு சேமிப்பாளர்களா மாறிடுவாங்க. இதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குமா, இந்த தொடக்க பள்ளிக்கூடம், உயர் மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அது மாதிரி இடங்கள்ல அந்த வகுப்பு ஆசிரியர்கள் பாடல் நடத்துக்கு போது இணைப்பு பாடமா இது மாதிரி செய்திகளை அது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்பப்ப காதுல போற நேரங்கள்ல இப்ப இருக்கிற மாணவி மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்களை கவனத்துல எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு அங்க கிடைக்கும். ஏன்னா அங்கதான் பல மாணவி மாணவர்கள் ஒன்று இணையக்கூடிய இடம். அதே போல ஓய்வு கிடைக்கிற நேரங்கள்லாம் தாய், திருமதி, தந்தை அப்படிங்கிறவங்க எரிபொருள் இல்லைன்னா நம்ம எவ்வளவு சிரமப்படணும், தண்ணீர் இல்லை எவ்வளவு சிரமப்படணும், மின்சாரம் இல்லைன்னா எவ்வளவு சிரமப்படணும், இதை நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும். ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு வீட்டுல பாக்குற ஆள் வீட்டு உள்ள இருக்கிறாங்க, வெளியில பாத்தீங்கன்னா ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அவ்வளவு நேரம் ஓடுது, அந்த பணத்தை கட்டுறது அவங்க தானே கட்ட போறாங்க, அது எவ்வளவு பைசா விரயம் பண்றாங்க. ஒரு சில ஒரு வீட்டில் போய் பார்க்குறேன்,

0: தண்ணியை திறந்து விட்டுட்டாட்டுக்கு மேல் தொட்டி தண்ணி ரொம்ப வழியுது.
1: அதான் நீரோட சிக்கனத்தை நம்ம சொல்லி அறிவுரையா சொல்லணும் இல்லைங்களா?
0: அதை உணரணும், அதாவது அதுக்கான கவனத்தை எடுத்துக்கிறோம். சரி, மின் மோட்டர் போட்டோமா, தண்ணி ரொம்ப இருக்குமா, உடனே நிறுத்தணும். அதுல எவ்வளவு தண்ணிகள் விரயமாகி போகுது. தண்ணீர் தண்ணீர் ஒரு படம் பார்த்துருப்பீங்களா இல்ல, கே பாலச்சந்திர படம், அந்த படத்துல தண்ணீருடைய அவசியத்தை எந்த அளவுக்கு சொல்லி அந்த பட காட்சிகளை நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம் இல்லையே, பாடல் வழியே கேட்டிருக்கலாம் இல்ல. இதனால தண்ணீருங்கிறது அத்தியாவசிய தேவை. ஒரு கப தண்ணீர்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் குடிக்கிறதுக்கு. இப்ப நான் தண்ணி பக்கத்துல செய்யறதுனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தண்ணியில யாரும் போய் நான் கேட்க முடியும்? அந்த மாதிரி தரமான தண்ணியா, சுத்தமான தண்ணியா இருக்குமா? அதனால தாயை பழித்தாலும் தண்ணிய பழிக்க கூடாது சொல்லுவாங்க. தண்ணீரை பாதுகாக்கணும், தண்ணீரை சேமிக்கணும். அதுல ஒவ்வொருத்துக்கும் பொறுப்பு மிகுந்தாலும் மாறணும். தனி மரம் தோப்பாகாது, ஊர் கூடினால்தான் தேர் நகரம், பல கயிற்கள் தட்டினால்தான் ஓசை எழும். அதனால இனிமேல் நாம பொறுப்பு மிகுந்தவங்களா நம்மள மாத்திக்கணும். மாத்திட்டோம்னா நல்லா இருக்கும். என்ன பொதுல அப்படிதான் நான் ரொம்ப முன்னுதனமா வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய மருமகள் மகன் எங்க சென்னையில இருக்காங்க, வந்து பாருங்களேன், தண்ணி வீணாக்கவும் மாட்டாங்க. எங்க பேரன் தண்ணி திறந்து விட்டாரு அப்படி அதை போய் மூடுவாங்க. ஏப்பா அவன் திறந்து விடாதப்பா, தண்ணி வீணாயிருமா, நாளைக்கு தண்ணி கிடைக்க விடுவோம். இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒத்து நம்ம நினைச்சாங்கன்னா அங்கதான் இருக்கு விடிவு.
1: என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: நீர் சிக்கனம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பிட்டு நம்ம வீட்டுல ஏதாவது பைப்ல டேப் எல்லாம் வந்து தண்ணீர் லீக் ஆச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம பிளம்பரை கூப்பிட்டு அந்த தண்ணீரை வந்து சொட்டு சொட்டா வர்றத நம்ம சீல் பண்ணிடணும்.
1: அந்த கசிவை முதல்ல நிறுத்தணும்.
2: எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், டேங்க் அப்படின்னு போட்டோம்னா இவ்வளவு நேரம் மாத்திரம் தான் அந்த இது டேங்க் அப்படிங்கறது ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணீரை விரயமா கீழே போக்குறதுக்கு பதிலாக அந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்கூட்டியே ட்ராக் பண்ணி அந்த டேங்க்ல இருந்து வெளியில ஓவர்ஃபுளோ ஆகாத மாதிரி நம்ம அணைச்சிட்டோம்னா அதுல தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயமே சிக்கனமாக இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா
2: வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல நான் முகம் கழுவுறேன், கை கால் கழுவுறேன்னு அந்த ஷவரை யூஸ் பண்ணறது, அதே மாதிரி அந்த பைப்ப தண்ணிய யூஸ் பண்ணறது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பதிலா தண்ணீரை புடித்து வச்சு முகம் கை கால்லாம் கழுவுறது நல்லது. அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்களா, ஷவர்ல குளிக்கிறதுக்கு பதிலா பாத்து டப்பை யூஸ் பண்ணி நம்ம குளிக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம மேம், இந்த தண்ணீர் சிக்கனம் ஏன் தேவைன்னா, பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு நம்ம சொத்து காசு பணம் இதெல்லாம் சேமிப்பதை விட அவங்களுக்கு தரமான தண்ணீர் காற்று நீர் இதெல்லாம் சேமித்து கொடுப்பது அப்படிங்கறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா?
1: ஆமா
2: அம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணீர் சிக்கனமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்குமே வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குமா? தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறார் தெரியுமா? சொல்லுவாரு, ஒரு வாட்டி தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்களா, அவங்க கையில தண்ணீரை ஊத்திக்கிட்டே இருந்தாங்களாம. ஊத்திக்கிட்டே இருக்கும் பொழுது மெய்யா இருந்தா நீங்க இப்படி பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு தண்ணீரை கம்மியா ஊத்துங்க, கை கழுவுறதுக்கு தானே தண்ணீர் அப்படின்னாங்களாம். அப்போ சிக்கனத்தின் சிக்கனம் தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறார் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனிதர்கள் தண்ணீர் சேகரிக்கணும் அப்படிங்கறத பறைசாற்றுகிறது மேம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லணும். மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை பசங்களுக்கு ஊக்குவிச்சு மழை நீரை சேகரிக்கிறதுக்கும் கொடுக்கணும் மேம் இல்லையா?
1: நிச்சயமா மேம்.
2: எனவே மழை நீர் சேமிப்பு திட்டம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மழை நீர் சேமிப்பு திட்டம் அப்படிங்கறத மனிதர்கள் செய்தாவே வீட்டு புறங்கள் எல்லாமே தூய்மையான ஒரு வீட்டு புறங்களாக இருக்கும். நிறைவா சொல்லணும்னா, தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கு ஒரு சிறந்த அருமருந்து. அதை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில ஏற்றம் பெறணும். அந்த முயற்சியில எல்லோரும் ஈடுபட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்துல அமையும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. என்ன
1: நன்றிங்க சார் நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. ஆன்மீகங்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு நீர் சிக்கன.

0: தேவை இக்கணம். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜா நஞ்சினது.
0: சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நீரின் அவசியத்தை பத்தி சொல்லிருக்கீங்க.
0: நீர் சிக்கனம், தேவை இக்கணம்.
1: ஆமா, அதாவது பலமுறை நம்ம பேசிருக்கோம், இன்னும் பலமுறை பேசிதான் ஆகணும். இனி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்குமாங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது என்ன செய்யணும்? நம்ம இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அந்த நீரை வந்து சேமிச்சோம்னா நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு அது நிச்சயமா பயன்படும். ஏன்னா நீர் சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிடலாம், வீட்டுல இருக்கப்ப இப்படிதான் பயன்படுத்தணும்ட்டு. பெரியவங்களுக்கு அதாவது வானொலியிலையும் சரி, தொலைக்காட்சி பத்திரிகைகள், வந்து பள்ளி பாடங்கள்ல எல்லாத்துலயுமே சொல்றாங்க. அதான் இல்லாம இப்ப வாட்ஸ்அப் தளங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய நீரின் அவசியத்தை பத்தி நிறைய படிக்கதான் செய்யறாங்க. அவங்கவங்களுக்கா ஒரு பொறுப்புணர்வு வரணும் மேடம்.
0: நிச்சயமா சார்.
1: நீரை பயன்படுத்தி சிக்கனமா பயன்படுத்தின வந்து இது நீருங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது தேவைப்படுதுன்னா நிச்சயமா நம்ம சேமிக்கணுங்கிற எண்ணம் வந்து ஒரு விழிப்புணர்வு இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு வரணும். அப்படி வந்தாதான் எதிர்காலத்துல அந்த நீர் வந்து நம்ம நிச்சயமா நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும்.
0: நன்றிங்க சார்.
1: வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க சார். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன கருத்தை சொல்ல போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் சரஸ்வதி அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன். செய்யத் விரும்புகிறோம் தக்கம்மா சரஸ்வதி.
0: வணக்கம் ஐயா.
2: அதாவது நீர் சிக்கனம், சேமிப்பு, இதுதான் உங்க தலைப்பு.
0: ஆமாங்க.
2: இன்டர்நெட் அல்லம்மா, 1000 வருடங்களுக்கும் அப்பாலும் வந்து பேரரசர் ஆண்ட காலங்கள் உண்டு, சித்தரசர் ஆண்ட காலமும் உண்டு. அவர்கள் முதல் பணியை வந்து குளங்களை வெட்டுவது, ஏரிகளை பராமரிப்பது, முன்னுரிமை கொடுத்தது அதற்காக அதுக்குத்தான். அதே வந்து கரிகாலர் வந்து நம்முடைய அணை கட்டினார் கல்லணை, 1000 வருடங்களுக்கு முன்பாக அதை எப்படி கட்டி இருக்கிறார், யாருக்காக கட்டி இருக்கிறார், இப்போது யாருக்காக அது உபயோகப்படுது, மக்களுக்காகத்தானே. அப்படிப்பட்ட அரசர்கள் வாழ்ந்த நம்முடைய தமிழ்நாட்டில் நாம எப்படி சீக்கிரமா பயன்படுத்த அது தெரியாதா? தெரிஞ்சும் புரியாமும் புரிந்தும் புரியாமல் இருக்கிறார்களா? கிடையாது. தெரியும். சில அதிஜீவிகள் செய்யும் போது எனக்கு அரசாங்கம் வந்து நீர் சரிக்கும்னு சொல்லுது. அதற்காக தான் இந்த தலைப்பு குறித்து நீங்க உங்களை பற்றி சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீர் சிக்கனம் என்பது நம்முடைய ஆண்ட அரசர் அவர்களாக வந்து குடிக்கிறாங்க. ஒண்ணு இல்லை, ஒவ்வொரு நானே வந்து ஆக்ரா கோர்ட்டுக்கு போயிருக்கேன், செஞ்சிக்கோட்டைக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் தண்ணீர் மலைக்கு மேல கொண்டு போய் அரசர்கள் குளிப்பதற்கும் அரசிகள் குளிப்பதற்கும் தனித்தனி இடங்கள் இருக்கும். அது வந்து எப்படிப்பட்ட எப்படி கொண்டு போயிருப்பாங்க, எப்படிப்பட்ட அடிவாளிகள் அவர்கள், இதெல்லாம் கவனிக்கணுமா, இதெல்லாம் பார்க்கணும். இப்ப கிணத்து தண்ணி தான் ஒரு காலத்துல நம்ம உபயோகிச்சிருந்தோம். இப்ப சுற்றி தட்டின தண்ணி வருது. எந்த விதத்துல ஆரோக்கியம் சொல்லுங்க பாப்ப? நாங்கெல்லாம் இளம் வயசுல வந்து கிணத்துல தண்ணி கயிறு, அந்த கயிறு புத்தி இழுப்போம் வாளியில, கை கொழு இன்னைக்கும் பார்த்தோம்னா கை முரட்டா இருக்கும். ஆனா கிணத்துல தண்ணி கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் பராமரிக்காமல் விட்ட கறிதான் அது வந்து சோம்பித்தான். எல்லாம் போர் போட்டாச்சு, சரி போர் போட்டுக்கோ, அந்த அதே கிணத்துல போர் இறக்க வேண்டியது. இப்படி செஞ்சுட்டு இப்படி நம்ம தண்ணி சிக்கன நாங்கள் அந்த காலத்துல பராமரிக்கும் போது அந்த கிணத்து நீர் வந்து தென்னை மரத்துக்கோ வாத்து மரத்துக்கோ ஏதோ காய்கறி தோட்டம் தோட்டம் பெருசா இருக்கு, அப்ப வந்து விட்டாங்க. இப்ப எங்க தோட்டம் வைக்கிறாங்க? மாடிப்படியில் தான் வீட்டு தோட்டம் வைக்கிறாங்க. அது எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அரசாங்கம். எப்படிப்பட்ட நிலையிலிருந்து எப்படி மாறிட்டோம்
0: நாம, நம்ம தலைமுறைக்கு இந்த நீரை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது அப்படின்னு இந்த கணமே சொல்லி தரணும் இல்லீங்களா?
2: இந்த கணம் சொல்லி கொடுத்து சின்ன குழந்தைய தண்ணி அம்மா அப்பா தான் சொல்லி தரணும் குழந்தைகளுக்கு.
0: கண்டிப்பா
2: அது அவங்க சொல்லி கூட நம்மளே வந்து ஏனம் கழுவும் போது இந்த மாதிரி குளிக்கு போது தண்ணி ஊற்றிட்டு வர்றது நம்முடைய பராமரிப்பு தான், பராமரிப்பின்மை தான் காரணம் சரஸ்வதி. குறைகள் நம்ம கிட்ட வச்சு முதுகுல நம்ம அழுக்கு வச்சுன்னு மற்ற முது பார்த்து சூரியன் தவறு. நான் என்ன சொல்ற ஒரே விஷயம், தண்ணி சிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தென்பகுதிகளுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தோமா,

0: அந்த கிணறு வட்ட வடிவமா ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. அது ஏதோ வந்து சிவலிங்கம் மாதிரி இருக்கு. இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்பா இருக்கு, எப்படி இது கட்டியிருப்பாங்க? அதாவது கிட்டத்தட்ட 600 அடிக்கு கீழே அந்த தண்ணி இருக்குங்க. அந்த காலத்துலயே அது வந்து 600-700 வருஷத்துக்கு முன்னாடி வராம அந்த கிணறு வெளியே தென்பகுதியில் தான் சிவகங்கையோ அது ராமநாதோ ஏதோ தெரியல அந்த பகுதி, அந்த பகுதி போட்டு இப்படி அந்த காலத்துல அவர் அருமையான செய்திகள்லாம் கேட்க கிணறு வெட்டிட்டாங்கன்னா வீட்டு தோட்டத்துல அது வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். அதுவும் அதுக்கு ஒரு தண்ணி இதுவும் அளவு வச்சிருக்காங்க. ஏதோ தேங்காயத்துக்கு போறாங்க, பசுமாடு உட்கார்றதுல பசுமையா இருக்கும், அந்த மாதிரி இடத்துல தண்ணி கிடைக்கலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி எல்லாம் எங்க போச்சு எதுவுமே கிடையாது. அக மொத்தத்துல கையில வெண்ணெய் வச்சுன்னு நெருக்கி அடைகிற கதை தான் நம்ம கிடையாது. நான் தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்த பூமியில செழிப்பா இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு இருக்கு. ஆனா செய்யறதுக்கே நமக்கு நேரம் இந்த காரணம் நல்லா சொல்றதுக்கு வைக்கணுமா? இன்னைக்கு விவசாயி கூட பாடுபட்டு செய்யறான் இல்லையா? அவங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு ஐடிஐ படிக்கிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க சௌகரியத்து பாத்துறாங்கம்மா. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. 3வது பதிவு கூட ஒரு விவசாயி வந்து தருடைய பிள்ளைகளை வந்து படிக்க வச்சுட்டு எம்பிஏ படிக்க வச்சுட்டு படிச்சேன் இதை பேப்பரை எடுத்து படிக்கணும். அது எதுவும் அந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு அந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணி 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிட்டு அந்த நிலத்திலேயே சம்பாதிச்சுட்டு போயிடாங்க. இதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமை. தண்ணீர் மட்டும் இல்லை, விவசாயம் மட்டும் இல்லை, எல்லாமே சொட்டு நீர் பாசனம் இருக்கு. எவ்வளவு இருக்கு, இஸ்ரேல் வந்து சொட்டு நீர் பாசனத்துல இன்னைக்கு நம்பர் 1 பகுதியா இருக்கு. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்மா வாழ்க்கையில. எத்தனையோ பாலைவனத்துல கூட இப்ப காலையில கூட நீங்க பேசுறீங்க, ஏதோ ஒரு பகுதியில் பார்த்தேன் அதுல கூட என்ன சொல்லுங்க, அந்த பாலைவன பகுதியில் தண்ணி மழை நீர் தான் நம்பி குடிநீருக்காக இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல இறைவன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த குடிநீரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் சீக்கிரமா? ஒரு குடம் தண்ணி மத்திய பேருந்து எல்லாம் போய் பாருங்க, இருந்து பாருங்க. இது கரூர் மாவட்டத்துல கூட எங்க வீட்டுல குடியிருந்தாங்க, நாங்கெல்லாம் இந்த தண்ணி இவ்வளவு வேஸ்டா பண்றாங்க ஐயாங்க.
1: இனி வலியுறுத்துவோம் ஐயா, அதாவது சிக்கனமா நீரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த கணமே நாம சொல்லி கொடுப்போம்.
0: நன்றி,
1: கருத்துக்கு நன்றி. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். எங்க இருந்துமா பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: கொஞ்சம் புரியல தலைப்பு, கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: நீர் சிக்கனம் தேவை இக்கணம், இதாம்மா தலைப்பு.
2: நீர் சிக்கனம் தேவை இக்கணம், தேவை நீர் சிக்கனம் இல்லையா? நீர் சிக்கனம் ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்களை சேமிக்க முடியும் நம்மளால. மின்சார சிக்கன மின்சாரம் வந்து நீர்ல தானே நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப நீர் நம்ம சேமிச்சோம்னா மின்சாரமும் நம்ம பத்திரமா இருக்கும் இல்லையா?
1: தடை இல்லாம பயன்படுத்தலாம் இல்லீங்களா?
2: ஆமா ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர் சிக்கனம் எப்படி ஏற்படணும்னா நிறைய குளங்களை வெட்டணுங்கம்மா. குளங்கள் இன்னைக்கு வந்து வெட்டுறதுக்கு தயாரா இல்ல யாருமே. அதிகாலத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளங்கள் இருந்துச்சு நம்ம நாட்டுல. இன்னைக்கு இப்ப 10% தான் இருக்கு 100%லயே. அப்ப அதாவது வாழ்க்கையிலயுமே மேடா இருக்கணும், மேடுதான் இருக்கணும், பள்ளம் இருக்க கூடாது. பூமியிலயும் மேடுதான் இருக்கணும், பள்ளம் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி எல்லா இடத்தையுமே ஆக்கிரமிச்சு வீடு கட்டிடங்களா மாத்தினதுனால இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணிக்கு தட்டுப்பாடு கிடையாது. அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், குளங்களை வெட்டுறதுக்கு அவங்க இடத்துல இந்த நிலங்கள்ல கூட விவசாய நிலங்கள்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டைகளை வெட்டிக்கிறான். இப்ப குட்டைகள்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அந்த குட்டையை இப்ப பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணை குட்டையை அமைச்சு அதுல இருந்து தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு பண்ற மாதிரி பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி வீட்லயுமே மழைநீர் தொட்டி அமைச்சு அதை வடிகாலா வந்து என்னன்னா போருக்கு பக்கத்துலயே பெரிய கிணறா தோண்டணும். சும்மா பேருக்கு தான் இப்ப தோன்றாங்க இல்லையா? அது சும்மா கொஞ்சமா தொட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்காம நல்லா போருக்கு பெருசா நல்லா குழியை தோண்டி போருக்கு பக்கத்துல அதுல இந்த இது இருக்கும் பாத்தீங்களா, இந்த குழாய் மாதிரி வட்ட வட்டமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த உரை, அந்த உரைகளை உள்ள இறக்கிடணும். உரைகளை இறக்கிட்டு உள்ள அந்த கல்லுக கற்களை போட்டு இந்த தேவையான அதுக்கு ஏதோ பண்ணுவாங்க, ஏதோ போடுவாங்க. அதெல்லாம் போட்டு எங்க வீட்ல எல்லாம் இங்கிட்டு வறட்சியான மாவட்டம் தான் எங்க ராமநாதபுரம் மாவட்டம். ஆனா அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால தண்ணி கஷ்டம் இல்லாம மறுபடியும் திருப்பி போரே போடல. ரொம்ப நாள் களமா உள்ள போரே உபயோகப்படும்.

0: பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் வீட்டுல எல்லாம் நாங்க
1: சிக்கனமா பயன்படுத்த முடியுது.
0: ஆமா, சிக்கனமாவும் நாங்க பயன்படுத்திக்கிறோம். இப்ப நம்ம ஒருத்தவங்க ஹவுஸ் ஓனர், நம்ம நிறைய பேரு சொந்த வீடு வச்சுக்கிறது இல்ல, வடகிட்டான் ஒத்திக்கி இதுக்குன்னா இருக்கும். அப்ப இருக்கிறப்போ நம்ம வீடு தானே, அடுத்தவங்க வீடு தானே, அடுத்தவங்க போறது தானே அப்படின்னு அதிகமா நம்ம உபயோகிக்கும் போது அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பூமிக்கு, இந்த நாட்டுக்கு, நம்ம சந்ததிக்கு நஷ்டம் வருது பாத்தீங்களா. அதனால நம்ம என்ன செய்யணும், எந்த வீட்டுல இருந்தாலும் வாடகை வீடா இருந்தாலும் சிக்கனமா தண்ணிகளை பயன்படுத்தணும். அந்த தண்ணியை புடிச்சு வச்சு பாத்திரங்களை பயன்படுத்திக்கிறேன்னு. அதே மாதிரி தண்ணிய போறதுக்கு வடிகால் அமைச்சு சாக்கடைக்கு போகாம கொஞ்சம் செடி கொடியும் வச்சா அந்த நீர் தேக்கும், அதுக்குள்ளயே முடங்கிக்கிறோம் இல்லையா. உணவா மாறுங்க, மரங்கள் செடிகள் வச்சோம்னா அந்த தண்ணி, நம்ம புழங்குற தண்ணியே அது உணவா மாத்தி நம்மளுக்கு நிறைய தோட்டங்கள் காய்கறிகள் விளைவிக்க முடியும். அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் நம்ம சேமிப்பா நீர் திக்கணத்தை ஏற்படுத்தணும்னா அந்த பூமியும் இந்த சந்ததியும் அந்த நாடும் நல்லபடியா இருக்குங்கம்மா. நீர் தான் முக்கியம், நீரின்றி உழவ அமையாத உழவு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒடுக்குங்கம்மா. நன்றிங்கம்மா,
1: நன்றி. பயனுள்ள தகவல். இன்னைக்கு நேர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். பேச வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார்.
2: அதான தலைப்பு ஒரு வாட்டி சொல்லுங்க மேடம்.
1: நீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
2: கண்டிப்பான முறையில தேவைதான் மேடம். அதாவது பருவநிலை மாற்றத்தால, காலநிலை மாற்றத்தாலையும் நமக்கு இப்போ மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யல.
1: ஆமாங்க,
2: அது ஏன் மழை பெய்யலன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இருக்கும். அப்ப அப்ப அப்படிங்கும் போது நீரை வந்து, கிடைக்கிற நீரை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும். நிறைய பேர் குடிநீரை தான் தோட்டங்களுக்கும் கார கலவரங்களுக்கும் பயன்படுத்துறாங்க. அதை வந்து தவிர்த்துக்கிட்டு அதை போர் வாட்டரோ வந்து கிணறு போட்டோ பயன்படுத்தினா நல்லா இருக்கும். குடித நீரை வந்து குடிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தினால் எதிர்கால சந்ததியினர், அதாவது நம்மளுடைய சந்ததியினர், எதிர்கால சந்ததியினருக்கு நீரின் தேவையையும் அதனுடைய பயன்களை உணர்த்தி நாம சொல்லிக் கொடுத்தனா கண்டிப்பான முறையில இதுல வந்து நாம வெற்றி பெற முடியும். ஆனா குடும்பம் வரைக்கும் மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோங்கிறதா என்னுடைய கருத்து.
1: நன்றிங்க சார்.
2: நன்றி.

0: நேரம் 11:30 நேர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு நேர் சிக்கனம் தேவை இக்கணம். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நேர் சிக்கனம் தேவை இக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிகவும் சாதாரணமாக தோன்றும் ஒரு விஷயந்தாங்க இந்த தண்ணீர். ஆனால் தண்ணீர் இல்லாத ஒரு நாளை நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ தான் அதோட அருமையை நமக்கு புரியுது இல்லைங்களா. சிறு சிறு மாற்றங்களே பெரிய பலனை தரும். மழைநீர் சேகரிப்பு, தேவையான அளவு மட்டுமே தண்ணீரை பயன்படுத்துவது, கசிவுகளை உடனே சரி செய்வது போன்ற பழக்கங்கள் நாளைய தலைமுறைக்கு நம்மால் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாகும். இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்து என்ன? உங்கள் வீட்டில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும் ஏதேனும் ஒரு நல்ல வழக்கம் உள்ளதா? உடனே தொடர்பு கொண்டு உரையாடுங்கள் எங்களோடு. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து சார் பேசுறீங்க?
1: எம் ராஜு, மொளம்பூர்.
0: மொளம்பூர், சொல்லுங்க சார்.
1: இந்த ரெண்டு பேருக்கு எப்படி சார் கிடைக்குதுன்னு கேட்டேன்.
0: புரியல சார், சொல்லுங்க.
1: ரெண்டு பேர் வராங்க, முதல்ல அவங்களுக்கு எப்படிதான் கிடைக்குன்னு தெரியல. நாங்களே 5-6 வாரம் ட்ரை பண்ணி நடந்துருக்கு சார்.
0: இப்போ உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு சார், நீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய
1: கருத்துக்களை. தண்ணிய பத்தி நிறைய தலைப்பு வந்துருச்சு. நீரின்றி அமையாது உள்ளதுலாம் எல்லாம் அப்ப ரேடியோல எத்தனையோ தரம் சொல்லியாச்சு.
0: சரிங்க.
1: காலையில எங்க வீட்டுக்கு அதே மட்டும் சொல்றான்.
0: சொல்லுங்க.
1: எங்க பேரன் 8th படிக்கிறான், எங்க பேச்சு 10th படிக்குது. 200 லிட்டர் பாரெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டாங்க ஏரியா கட்டி. எங்க பேரன் 3/4 தண்ணிய குளிச்சுட்டான். எங்க பேச்சு இருக்கிறது காலையில் வாசி பாரல். ஏரியா கட்டுறா ஏரியா கட்டுறான்னு சொன்ன பிறகுதான் நிறுத்தமா இல்லைன்னா அதிகம் வாடி ஊற்றி மேல வந்துட்டு இருப்போம். அது மாதிரி கதையா இருக்குது. ஒரு வீட்டு கதைய நாங்க பெருமையா பேசலாம் தான். அங்க எங்கேயும் வந்து பார்த்தா தான் சேர்த்து லட்சணத்தை. சரி, ரொம்ப நல்லது.
0: நீங்க சொல்லி கொடுக்கலாம் இல்லையா, அந்த நீரை

0: இப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி.
1: ஏரியா கட்ட அன்னைக்குதான் மாட்டு கூட தண்ணி காட்ட முடியாத அவஸ்தப்படுறது. அது ஒண்ணு, ஒரு மாசத்துக்கு 28 நாளுக்கு ஒரு தரம் வைக்கிறாங்க, தெரிஞ்சவங்க தான் ரெப்பி வச்சுக்கிறாங்க, தண்ணிய தெரியாதவங்க என்ன பண்ற. சரிங்க,
0: நன்றிங்க சார், நன்றிங்க. நீர் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களின் வாழ்வுக்கும் அடிப்படை ஆதாரமாகும். ஆனால் மக்கள் தொகை பெருக்கம், காலநிலை மாற்றம், மழைப்பொழிவு குறைவு, நிலத்தடி நீர் அளவு சரிவு, நீர் மாசுபாடு போன்ற காரணங்களால் குடிநீரின் பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. வரக்கூடிய நேயர் என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரை ஜவகர்பத்துல இருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி. எப்படி இருக்கீங்க சோதி?
0: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சோதி, கண்டிப்பா
0: சொல்லுங்க.
2: தண்ணீரை பற்றி தானே பேசிக்கிட்டு, இப்ப தான் ஆன் பண்ணேன், தண்ணீரை பற்றி தானே பேசிக்கிட்டு.
0: ஆமா, நீர் சிக்கனம் தேவை இக்கணம், அதுதாங்க தலைப்பு.
2: ஆமா, கண்டிப்பா. ஆமா, அதாவது நீரின்றி அமையாது விலகுன்னு ஒரு பெருந்தகை சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க. நீரின்றி அமையாது, அந்த நீரை எப்படி பயன்படுத்தணும்? அது போல சம்மர் டேஸ்லாம், சம்மர் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்கு எவ்வளவு சில குடும்பங்களை வச்சு தண்ணீர் படி ஒரு எங்க ஸ்ட்ரீட்ல வந்து சாதாரண நேரத்துல தினந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து, இப்ப ஜஸ்ட் ஒரு வீக்குக்கு ஒரு மாதிரி தான் சோதி வருது. இப்பதான் உணர்றாங்க, அந்த நேரத்துல தான் உணர்வோம் தண்ணீருடைய அருமை, அப்பதான் உணர்வான். என்ன செய்யறாங்க, பப்ளிக் பிளேஸ்ல நல்லா வந்திருக்க தருணங்கள்ல நீர் வந்திக்கிட்டு இருந்த தருணங்கள் அப்படியே குழாய் மூடி மூடாம போவாங்க, அப்படி தண்ணிஞ்சாலும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் தான் ஒரு சில நேரம் நான் பெருமை சொல்ல, ஒரு சில நாள் நல்லா டைட்டா அடைச்சு விட்டு போவேன் நான் பணிக்கு செல்லும் பொழுது. ஆமா, நம்ம செஞ்சோம்னா நம்ம ரெண்டு பேரு கூட நம்ம செய்ய முன்னு வருவாங்க. நம்ம நம்ம ஆள் கட்டி வரல காமிக்க கூடாது, நம்ம செய்யறோமாங்கிறத ஒரு கேள்விக்குறி. ஆமா, அதனால தண்ணி சிக்கன கண்டிப்பா வைக்கணும். அந்த மழை நீர் எல்லாம் எங்கெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த மழை நீரை வடிச்சு அம்மா எல்லாம் சாதம் வடிப்பாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மழை நீரை நல்ல ஜடல தவிச்சு சாதம் வடிப்பாங்க சோரி,
0: கலரே பாத்திருக்கீங்களா, நல்ல பியூர் ஒயிட்டா இருக்கும்.
2: சந்ததிகளுக்கு நீரை பாதுகாக்கணும், மரங்கள் ரெண்டு செடி கூட மரங்களை வளங்க, அப்ப வந்து நீர் என்ன சொல்றதுன்னா இறைவன் படத்தை இயற்கையை பாதுகாக்குங்க. இதுல நீர் ரொம்ப முக்கியம், நீர் முக்கிய இயற்கை முக்கியம் சொல்லிக்கொண்டு வர, நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில எவ்ரிடே செயல்படுத்துறோமா அப்படிங்கறத நம்ம தான் பார்த்துக்கிறோம். நம்ம குடும்பத்துல நம்ம ரெண்டு பேரு செயல்பட்ட நீர் சிக்கனத்தை தெருவுலவங்க ரெண்டு பேரு நம்மளை பார்த்து செயல்படுவாங்க. ஒரு தெருவுல செயல்பட்டா ஒரு நகரத்துல செயல்படுவாங்க, ஒரு நகரத்துல செயல்பட்டா ஒரு நாடு செயல்படுத்தும் அந்த தண்ணியுடைய சிக்கனம். ஒரு சில பங்களால நான் பாக்குறேன், அப்படியே மோட்டர் போட்டு பின்னால போய் முன்னாடி உட்காந்து பேப்பர் பார்ப்பாங்க, நல்லா சத்தம் போட்டிருக்கேன். நான் பங்களால கார்டன் ஒர்க் பாக்குறதுனால சரி, பக்கத்துக்கு பக்கத்து வாட்ச்மேன் செய்வாரு, போட்டு விட்டுட்டு பின்னால போட்டுட்டு முன்னாடி உட்காந்து பேசுற, ஐயா நமக்கு தண்ணிக்கு என்ன பாட்டு போடுறோம், நம்ம வீடு நீங்க வேலை செய்யற வீடு நினைக்காதீங்க, நம்ம வீட்டுல நம்ம வீடா இருந்து அமர்த்தாம இருப்போமா, நம்ம வீடோ அத்தவங்க வீடோ இப்படி தண்ணி செய்யறது. அப்புறம் அவர்த்தும் அவரை கூப்பிட்டு போய் அப்புறம் சத்தம், அப்புறம் பின்னால போய் மோட்டர் போய் அமர்த்துவாரு. அது மாதிரி எல்லாமே தண்ணி சிக்கன உயிர் உயிர் ஓட்டம் சவரி, கண்டிப்பா. ஒவ்வொரு கண்ணீர் ஒவ்வொரு தண்ணீர் விழும்போது ஒவ்வொரு நம்ம வீடு நம்ம கண்ணீர்ல ஒரு தொட்டு விழுகிற மாதிரி ஒரு ஒரு மீனிங் தான் கண்டிப்பா. வாய்ப்புக்கு நன்றி, உயிரி விடைபெறுது.
0: தண்ணீரை தேவைக்கேற்ப பயன்படுத்துதல், குழாய்களில் ஏற்படும் கசிவுகளை உடனே சரி செய்தல், மழை நீர் சேகரிப்பு, நீரை வீணாக்காத பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது போன்ற செயல்களை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும்.

0: நேரம் 11:42. இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது நேயர் நேரம். இன்றைய தலைப்பு, நீர் சிக்கனம் தேவை இக்கணம். ஒரு சொட்டு நீர் கூட பல உயிர்களின் தாகத்தை தீர்க்கும். அதனால் நீர் சிக்கனம் தேவை இக்கணம் என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் உடனடியாக செயல்படுத்த வேண்டிய சமூக பொறுப்பையும் விழிப்புணர்வையும் எடுத்துரைக்கும் அழைப்பாகும். வரக்கூடிய நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மேடம், வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுல இருந்து பேசுறேன் மேடம்.
0: எந்த ஊர்ல சார் பேசுறீங்க?
1: பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது ஒரு பொருள் கிடைத்து கொண்டே இருக்கிறதுன்னா அதனுடைய அருமை தெரியாது.

0: அது எப்போ கிடைக்கலையோ அப்போதான் அது ஆரம்பிச்சது. சென்னை போன்ற நகரங்களில் போய் பாருங்க, தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சுத்தமான தண்ணி கிடைக்குதா? அங்கே கிடைக்கிற தண்ணி அப்படியே குடிக்க முடியாது. ஆனால் தண்ணி வந்து வாங்கி தான் குடிக்க முடியும், விலைக்கு வாங்கி. அது உணரணும் நம்ம. இந்த நிலை நீடிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அந்த சிக்கனத்தை மேற்கொண்டு, இது வந்து நம்ம தண்ணீர் அவசியத்தை உணர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா சிக்கனத்தை மேற்கொள்ள வேண்டிய தருணம் இது. இப்பதுல இருந்தே ஆரம்பிச்சது தண்ணி நமக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கும். அதை எல்லாரும் உணர்ந்து அதை சிக்கனமா பயன்படுத்தணும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.
1: தங்களுடைய பெயர் என்னங்க சார்?
0: ஆசை தம்பி பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். அது வந்து நம்ம இப்ப அந்த இவங்க சொன்னாங்க பாருங்க, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அந்த அம்மையார் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க எப்படி சேமிக்கணும், என்ன செய்யணும்ன்றதெல்லாம். அது போன்ற ஒவ்வொரு கருத்தும் இன்னைக்கு வெளிப்பட்டதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஆனா நம்ம உணரணும் மேடம், நம்ம சேர்த்து நம்ம வந்து சேமிக்கணும்ன்றதை உணரணும். தேங்க்யூ மேடம்.
1: நன்றிங்க சார். நீரின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா, பூமியின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் மனிதர்கள் நேரில்

0: எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, எப்படி சேமிக்கணும் என்ன செய்யணும்ன்றதெல்லாம். அது போன்ற ஒவ்வொரு கருத்தும் இன்னைக்கு வெளிப்பட்டதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஆனா நம்ம உணரணும் மேடம், நம்ம சேமித்து நம்ம வந்து சேமிக்கணும்ன்றதை உணரணும். தேங்க்யூ மேடம்.
1: நன்றி சார். நீரின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா, பூமியின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் மனிதர்கள் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய நன்னீர் வந்து ரொம்பவே குறைவுங்க. தண்ணீர் இல்லாமல் மனிதன், விலங்குகள், தாவரங்கள் இவையாவுமே உயிர் வாழ முடியாது இல்லைங்களா. ஏன் வந்து இந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை அதிகரிப்பதால் நீரின் தேவை நாளுக்கு நாள் உயர்கிறது. மழைப்பொழிவு சீராக இல்லாததால் பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்படுகிறது. நிலத்தடி நீர் தொடர்ந்து குறைந்து வருகிறது. நீர் மாசுபடுவதால் பயன்படுத்தக்கூடிய சுத்தமான நீரின் அளவும் குறைகிறது. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படியா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம் அன்பு சகோதரி.
1: சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சிநாதன்.
1: சொல்லுங்க.
2: கண்டிப்பாக ஒரு சொட்டு நீர் வந்து பிற்காலத்தில் அது பெரிய மரமாக விருத்தியாகும் என்னுடைய கருத்து இல்லைங்களா. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்குறோம் இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னைக்கோ இல்லை பாண்டிச்சேரிக்கு வந்தால் தான் நாங்களாம் எங்கள் அத்தை வீட்டில் அந்த குடிநீரை சொல்லக்கூடிய விலையை போட்டு வாங்கக்கூடிய குடிநீரை பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் எல்லா இடத்துலையும் பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு காசு விற்க ஆரம்பிச்சு. அப்போ எல்லாருமே இந்த நிலத்தடி நீரை நோண்டி இந்த தண்ணியை அதிவிரைவாக பயன்படுத்தும் போது பிற்காலத்தில் நம்ம வரக்கூடிய நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் தண்ணி இருக்குமா இல்லையானு தெரியலமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இதுக்கு என்ன ஒரு அதாவது எளிமையான முறையில கடைபிடிக்கும் கேட்டீங்கன்னா, மழை நீரை மட்டுமே சேகரிக்கணும்.
1: நிச்சயமா,
2: கண்டிப்பா மழை நீரை சேகரிக்கணும். அது அந்த தண்ணி வீணாக போகக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கூட சென்ற கால முதலமைச்சர் கூட சொன்னாரு, அந்த கடல் நீரை பயன்படுத்தி இந்த சாக்கடை தண்ணி கடல் நீர் ஒன்னா வருதுங்களா, அதெல்லாம் பயன்படுத்தி அதை தூய்மைப்படுத்தி குடிநீராக வழங்கப்படும் சொன்னாரு. அந்த மாதிரி தண்ணீரை வந்து எந்த தண்ணீராக இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி அது உடம்புக்கு கேடு இல்லாமல் மறுசுழற்சியில் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது வாரியங்க குழந்தைங்க கருத்து. வாய்ப்பு கொடுத்தது நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்.
1: நிகழ்ச்சியில் கலந்துடுறதுக்கு நன்றி. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கமா.
1: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் லால்வந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: நீர் சீக்கணும் அப்படிங்க சொல்றீங்க, மின்சார இதுலாம் அதை எதிர்ப்பாங்க, மின் சீக்கணும் தேவைக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த அலுவலகத்துல போய் பார்த்தா அந்த மாதிரிதான், எல்லாருமே எல்லாமே சிக்கனத்துக்கு உண்டான நிலை தான். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல் இல்லாக்கி தோன்றாக்கிடும்னு வள்ளுவன் சொல்றாரு. ஆனா எல்லாமே வாழ்க்கைக்கு அளவறிந்து செய்யறது சிறப்புங்கிறது அமைதோட அமைச்சா எடுத்துக்கலாம்.
1: அதுவும் நீரை வந்து நம்ம ரொம்பவே சேமிப்பா வச்சுக்கணும் இல்லீங்களா.
3: ஆமாமா, எல்லாமேமா சேமிப்புங்கிறது என்னன்னா, அதிகமா பயன்படுத்துறதுல கூட தவறு கிடையாதுமா. அதை நம்ம அதுக்குதான் இந்த சுக்குறள் சொல்ற அளவறிந்து வாழணுங்கிறாரு. அதிகமா பயன்படுத்தல கூட தவறு கிடையாது, அதுல விரயங்கள் இருக்க கூட, செய்கூலி இருந்தா கூட பரவாயில்ல, சேதாரம் இருக்க கூட. என்ன பல இடத்துல பாப்பா செய்கூலி சேதாரத்தை காமிச்சு நம்ம சொல்லுவாங்க, அது மாதிரி சேதாரங்கள் இருக்க கூட. சேதாரம்னாக்க விரயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விரயமாகிற சூழ்நிலையிலன்னா இப்ப நம்ம பாதுகாப்பு எடுக்கணும் ஒண்ணு. அப்புறம் நம்ம நேர்கள் எல்லாம் சொல்ற ஒரு கருத்து வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்து கிடையாது. ஒரு சிறு துளி பெரு வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அன்பு சகோதரர் பேசினாரு, அவரோட பேர குழந்தை அவருக்கு கூட பக்கத்துல இருந்தது, அவர் குழந்தை அவர் தாத்தான்னு அந்த விளையாட்டு ஒரு செய்தி எல்லாம் நம்ம செவியில கேட்கிறோம். அப்போ அந்த நீர் மேலாண்மை மேலாண்மை பத்தி அவர் சொன்னார்னா, அவரு விட்டுட்டு போக வேண்டிய அந்த பேரனுக்கு என்ன, அடுத்து சமுதாயத்துக்கு தேவையான அத்தனை நிலங்களையும் அவர் விட்டுட்டு தானே போகணும். அது மாதிரிதான் தொடர்ச்சி எல்லாத்துக்குமே. நம்ம பின்னாடி வர சங்கதிகளுக்கு என்ன செய்யறோம்னா, ஆனா இப்ப நாம ஒரு வாழ்ந்த ஒரு என்னோட வாழ்நாள ஒரு 60 ஆண்டுகளும், அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்துல கணக்கெடுத்து பார்த்தோம்னா, நமக்கு முன்னோர்கள் செஞ்சு வச்சாங்க பாருமா, தாய் தந்தையர் செஞ்சு வச்சதுன்னு ஒரு கணக்கெடுத்துக்குவோம். ஆட்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம், தாய் தந்தையர் செஞ்சு வச்சாங்க பாருங்க. நீர் நிலைகள், அதாவது ஒரு காலத்துல ஒரு ஒரு அரசு சார்ந்தவங்க வந்து நீர் வழிச்சாலையை உருவாக்குனாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு இருந்தது சொல்லலாம். கர்மவீர காமராஜர் அவர்களை வந்து புள்ளம்பாடின்னு ஒரு வாய்க்கால் வடிவமைச்சு கொடுத்தாரு, வேற நீர் தேக்கங்கள் செஞ்சு கொடுத்தாரு. அதெல்லாம் அவர் நம்ம அவரோட வாழ்நாள பார்க்க அவர் முன்னோர்கள்ங்கிற கணக்குல வச்சிடும். ஆனா அந்த காலகட்டத்துல நாம நம்மளோட வாழ்நாள்ல இன்னைக்கு நீங்க பேருந்துல போங்க, இல்ல மத்த இடத்துல போங்க, இல்ல நீங்க இருக்கிற வசிக்கிற இடத்துல இருந்து எங்கேயாவது ஏற்கனவே இருக்கிற நீர் உடைகள்

0: பயன்பாட்டுல இருக்கா இல்லங்கறதா ஒட்டுமொத்த செய்தி. ஒரு இடத்துல கூட நீர் வழிச்சாலையை நம்ம வந்து பயன்படுத்திருக்கா பயன்பாட்டுக்கு வராம அத வந்து மேலும் மேலும் மேலும் நகிடுகளை போட்டு அது குப்பைகளை போட்டு அதை வந்து வீணாக்குறது மட்டும் இல்லாம ஆக்கிரமிப்பு பேர்ல வந்து அதோட அகலத்தை சுருக்கி வீணாக்கி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நீர் வழிச்சாலையை. அப்போ இப்ப நம்ம இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு நம்ம இப்ப என்ன செய்யறோம், நீரை மிச்சம் பண்ணணுங்கும் போது இயற்கையா கிடைக்குது பாருங்க மழை, அந்த மழை பொழிஞ்ச நீர் வந்து பூமிக்குள்ளும் போகிறதுக்கு வழி விடாம அந்த மழையை வந்து வாய்க்காலுக்குள்ள போனாலும் பயன்படுத்துறதுக்கு வழி விடாம வாய்க்காலுக்குள்ள இருக்கிற நீர் நிலத்தடிக்கு உறிஞ்ச முடியாத அளவுக்கு வீணாக்கி வச்சிருக்கோம். அப்போ நாம வந்து குழாய் அடியில இருக்கிற ஒரு சொட்டு நீரை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு திட்டமிடுறவங்க மழையா பொழியக்கூடிய எத்தனையோ மில்லியன் சொட்டு நீரை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்காம இருக்கோமே, அது யாரோட தவறு, என்னோட தவறு தானே, நான் தானே அந்த வாய்க்கால கண்டம் பண்ணினேன், நான் தானே அந்த வாய்க்கால குப்பையலி கொட்டினேன் அப்படிங்கும் போது நானே போய் மறுபடியும் அந்த வாய்க்கால சுத்தம் பண்ணலன்னா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க, என்ன யாரு இது வந்து உங்களோட இது கிடையாது, அது அந்த வாய்க்காலுக்கு உண்டான அந்த துறை சார்ந்தவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு யார் சொல்றா, அந்த வாய்க்கால ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க பாருங்க அவங்க சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு சமுதாயம் போயிட்டு இருக்கு. இதுவும் பாண்டிச்சேரி நம்ம முதன்மை வானொலியில ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு தான், இதை நீங்க வாரந்தோறும் நடத்தினால் கூட தவறில்லை, ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுங்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம். அதனால எதிர்வரும் சார்ந்து இந்த துறை சார்ந்தவங்க முதல் வேலையாக உலகெங்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதோட நீர்வழி சாலையை நிலைப்படுத்தினாலே போதும், ஒரு மழைக்கு உண்டான மழை பொழிஞ்சாலே இந்த பூமி குளிர்ந்துடும். அது நமக்கு மட்டுமல்ல, மற்ற வாழக்கூடிய பறவைகளா இருந்தாலும் சரி, தாவரங்களா இருந்தாலும் செடிகொடிகளில் தாவரங்களான மரங்கள் அத்தனைக்குமே அது பயன்பாட்டுக்கு வந்துடும். இப்ப என்னாச்சு, விவசாயம் சார்ந்த ஒரு பெரிய ஒரு செயல் திட்டத்துக்கு ஒரு வாழ்வின் ஆதாரத்துக்கு மனிதனோட முதுகெலும்பு தான் விவசாயங்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது இந்த நீர்வழிச்சாலையை அடைச்சி வச்சுட்டு ஆழ்குழாயிலிருந்து எடுத்து விவசாயம் பண்ணி இன்னைக்கு உணவு உற்பத்தி பண்ற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படிங்கும் போது மழை பெய்யும் போது பூமிக்கு போவறதுக்கும் வழிவகுக்கல, ஏற்கனவே இருக்கிற பூமியில இருக்கிற நீரையும் எடுத்து நம்ம செலவு பண்ணியாச்சுன்னா குறிப்பிட்ட காலத்துல கீழே பூமியில எந்த விதமான வாய்ப்புமே இல்லாம போயிடும். அதனால இந்த துறை சார்ந்தவங்க மிக முக்கியமா எடுத்து இந்த சாலையில இருக்கிற எப்படி சாலை தொலைதூரம் போறதுக்கு சாலை விரிவாக்கம் பண்றாங்களோ அதே மாதிரி நீர்வழி சாலைய பாரபட்சமின்றி அகலப்படுத்தி அதோட ஆய்வுக்குள்பட்டி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாக்க குறிப்பிட்ட காலத்திலேயே நமக்கு மழை நீர் சேமிப்பு முழுமையாக கிடைக்கப்பட்டுடும். மனிதனும் கடமையை மாறாம தொட்டு நீரை கூட மிச்சம் பண்ணி வாழ்னோம்னா நாம சங்கதிகளுக்கு மட்டுமல்ல தொலைதூர இந்த நாடு சிறப்பா இருக்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெறுகிற வாய்ப்பு.
1: நன்றிங்க. சிந்திக்க வைக்கும் வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரை நாம் பாதுகாத்தால் நீர் நம்மை பாதுகாக்கும். இன்று சேமிக்கும் நீர் தான் நாளைய தலைமுறையின் உயிர் நீர்.

நாம் இன்று சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை ஒருவரின் தாகத்தை தணிக்கலாம். ஆமாங்க, நீரை மதிப்போம், இயற்கையை காப்போம். நீர் சிக்கனம் நம் தலைமுறையின் உயர்ந்த முதலீடு. நமக்கு கிடைத்த தண்ணீரை நாம் பாதுகாத்தால் நாளைய தலைமுறைக்கு வாழ்வை பரிசாக அளித்தவர்களாக இருப்போம். எனவே நீர் சிக்கனம் தேவை, அதுவும் இக்கணமே. நிகழ்ச்சியில் நிறைய

நேயர்கள் பங்கெடுத்தாங்க. பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் இந்நிகழ்ச்சி இன்றைய நேயர் நேரம்.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் அனுபவம் புதுமை, திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை திரைக்கதை வசனம் ராஜகோபு, இயக்கம் ராஜேந்திரன். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது காதல் என்னும் தலைப்பில் திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் முதல் பகுதி.

0: ரவிவர்மன், எப்பா ரவிவர்மன், நில்லுப்பா, என்னப்பா இப்படி திரும்பி பாருப்பா, நில்லுப்பா.
1: யாரு? ஓ, நம்ம சிற்பி ஜெயராமா. வாப்பா வாப்பா, எங்க ஆளே காணோம், பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
0: எப்பா இந்த இடத்துல, அதுவும் ஜிப்மர் கெய்தாப்பில் என்ன இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லை ஜெயராமன், என்னுடைய நண்பர் லேனார்டோ பிரான்ஸில் இருக்கிறாரு.
0: சரி,
1: அவர் என்ன சொன்னார், நம்ம புதுச்சேரியினுடைய உண்மையான பொக்கிஷம், அதன் விலை மதிப்பற்ற கலை பாரம்பரியமும் கைவினை மரபும் நம்ம புதுச்சேரியில் இருக்குதுன்னு சொன்னார்.
0: ஓகே, அதுக்கு பல இடம் இருக்கப்பா.
1: அதான் நீ சொன்ன மாதிரி பீச் இருக்குது, ஆரோவில் இருக்குது, மியூசியம் இருக்குது, இப்படி நிறைய இடம் இருக்குதுப்பா. அங்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பலான்னு அது நினச்சிட்டு வண்டியில் கிளம்பி வந்துனுங்கன்னா என்ன நீ பார்த்துட்டா?
0: எப்பா, நம்ம பாண்டிச்சேரியில் முக்கியமான இடம், அதுவும் குறிப்பாக அந்த கலை பண்பாடு பொக்கிஷம் பாரம்பரியம் இதெல்லாம் உள்ள இடத்தெல்லாம் அவர் வீடியோ ஃபோட்டோலாம் கேட்டாரா?
1: ஆமாம் ஆமாம்.
0: ஏன்ப்பா அவர் கேட்டார்?
1: என்னுடைய நண்பர் லேனார்டோ சொன்னல, அவர் அடுத்த மாதம் நம்ம புதுச்சேரிக்கு வராரு.
0: சரி,
1: அவர் இந்த கலை சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகளெல்லாம் கலெக்ட் பண்ணி வைய, நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஃபோட்டோஸு வீடியோஸு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னார்ப்பா.
0: சரிப்பா.
1: அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன்.
0: ஓஹோ, சரி, முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அதுவும் குறிப்பாக இந்த கலை பாரம்பரியம் இந்த கைவினை மரபு இதெல்லாம் காக்கக்கூடிய ஒரு இடம்ப்பா. அதை விட்டுட்டிய, அதை பற்றி இனி பேசவே இல்லையே.
1: ஜெயராமன், எனக்கு பாண்டிச்சேரியில் தெரியாத இடமா? ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ ஏதோ இடம் சொல்கிற, என்னது?
0: எப்பா, பாண்டிச்சேரி முருங்கப்பாக்கம் இருக்கு இல்லையா?
1: ஆமாம், அரியாங்குப்பம் பக்கத்தில்.
0: ஆமாம், அங்கே அப்படி கொஞ்சம் அப்படியே லெஃப்டில் உள்ளே போனோம்னா கைவினை கிராமம், ஆர்ட் அண்டு கிராஃப்ட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, உனக்கு தெரியுமா?
1: என்ன இது, எனக்கு இந்த இடம், நீ சொல்கிற இடம் எனக்கு இது வரைக்கும் தெரியல, நானும் போய் பார்த்தது இல்லையா.
0: எப்பா, சுண்ணாம்பாறு உப்பங்கழி அருகே அது அமைஞ்சிருக்குப்பா, பார்க்கறதுக்கு அருமையான ஒரு இடம், பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கும் மையமாகவும் இந்த இடம் இருக்குதுப்பா.
1: அங்கே அந்த ஓவியம் கைவினை பொருட்கள்லாம் இருக்குமாக்கா?
0: எப்பா, எல்லாமே இருக்குப்பா. அங்கே ஓவியர்கள் அங்கேயே உட்காந்து நமக்கு தேவைன்னா வரைஞ்சே கொடுக்குறாங்க.
1: என்னதான்?
0: ஆமாம்ப்பா. அது போக இப்போ நீ என்ன சொன்ன, கலை பாரம்பரியம் சொன்னீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: இப்போ லேம்ப் ஷாட்டு ஷேடு இதெல்லாம் செஞ்சு தரணும்னா அங்கே ஆள் இருக்காங்க. அப்புறம் இந்த தேங்காய் மட்டை, தேங்காவுடைய சரட்டெல்லாம் இருக்குல்ல?
1: ஆமாம் ஆமாம்.
0: அதுலேருந்து பல்வேறு விதமான கைவினை பொருட்கள்.
1: அதான் என் நண்பர் பிரான்ஸ்லேருந்து கேட்டார், முக்கியமாக

0: என்ன செஞ்சு தர சொல்றோமோ அத மாதிரி செஞ்சு
1: கொடுக்கறாங்க.
0: கோர பாயில கைவினை பொருட்கள் செய்யறாங்க. அப்புறம் அந்த கேண்டில் நம்ம மெழுகுவத்தி இருக்குல்ல, அது பல்வேறு மாடல்ல செய்யறாங்கப்பா. பல்வேறு விஷயங்கள் அங்க நடக்குது, பாக்குறதுக்கு ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கும்பா.
1: என்ன ஜெயராமன், எனக்கு இது வரைக்கும் திறமை போச்சு இந்த இடம்.
0: எப்பா நான் சும்மாதான் இருக்கிறேன், வண்டியில பின்னாடி உட்காந்துக்கிட்டுமா, அங்க நம்ம போவோமா?
1: ரொம்ப சந்தோஷம் ஜெயராமன், பின்னாடி உட்காருங்க. பாத்து
0: உட்காந்துட்டப்பா, நம்ம கிளம்ப வேண்டியதான்ப்பா.
1: சரி,
0: வண்டியை ஓட்டிக்கிட்டே இரு, உனக்கு என்ன சந்தேகம் இருக்கு என்கிட்ட கேளுப்பா.
1: சரி ஜெயராமன். ஜெயராமன், இந்த கலை மற்றும் கைவினை கிராமம், அதனால யாருக்கு என்ன பயனப்பா?
0: இந்த கைவினை கலைஞர்கள் இருக்காங்கல்ல,
1: ஆமா,
0: அவங்களுக்கு புத்துயிர் அளித்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணி புதிய படைப்புகளை அவங்க உருவாக்க சுற்றுலாத்துறை மூலமா புதுச்சேரி அரசாங்கம் இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்குப்பா.
1: பரவாயில்ல,
0: ஆமா,
1: கைவினை கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி இருக்க,
0: அவங்க வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தி அவங்களும் எல்லா வேலையும் செய்யணும், அவங்களுடைய அந்த பாரம்பரிய தொழிலையும் அவங்க விட்டுறக்கூடாது, அந்த கலை அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த உதவிகளை சுற்றுலாத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்குப்பா.
1: ஓஹோ,
0: ஆமா, பல்வேறு கிராமங்கள்ல திறமையான கைவினை கலைஞர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள கொண்டு வந்து இங்க அரங்கு அமைச்சு அரசாங்கம் சுற்றுலாத்துறை மூலமா இந்த உதவிகளை செஞ்சிட்டு இருக்குப்பா.
1: அப்ப கைவினை கலைஞர்களும் உயர்றாங்க, இதனால புதுச்சேரிக்கும் நல்ல ஒரு சுற்றுலா தலமா விளங்குது.
0: நிச்சயமாப்பா, உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் இது முக்கியமான ஒரு குறிக்கோள். அப்புறம் சமூக பொருளாதார ரீதியாக அந்த பகுதிக்கு இது முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுப்பா. கைவினை கலைஞர்களுக்கு தங்கள் கைவினை பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒரு நிலையான தளத்தையும் அரசாங்கம் அமைச்சு கொடுக்குது. இது மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும், அப்புறம் அவங்க புதிய தலைமுறையினரை பாரம்பரிய கலை வடிவத்தின் பால் ஊக்குவிக்கவும் இது உதவுதுப்பா.
1: அப்போ இந்த மண்பாண்டங்களான கைவினைப் பொருள், மர வேலைப்பாடுகளான கைவினைப் பொருள், காகித கூழ், சங்கு பொருள், இந்த தோல் பொருள், இதெல்லாம் தேவைன்னா நம்ம கைவினை கிராமத்துக்கு வந்துடலாம்.
0: நிச்சயமா
1: வாங்கறதுக்கு.
0: அதனால தான் பல்வேறு சுற்றுலா பயணிகள் இங்க வர்றாங்க. அது மூலமா உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுது, இது மூலமா புதுச்சேரிக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்குது.
1: ஆமா, ஏன்னா சுற்றுலாத்தலம் தான் ஒவ்வொரு மாநிலத்தை வந்து எடுத்து காட்டுறது.
0: ஆமாப்பா,
1: கலை மற்றும் கைவினை கிராமம்னு சொன்னேன்.
0: ஆமா,
1: அப்ப கிராமம்னா 50 வீடு 100 வீடு இருக்கும், அப்ப இது கிராமம் மாதிரி இருக்குமா?
0: ஒரு 25க்கு மேற்பட்ட ஒரு ஸ்டால் மாதிரி அரங்கு.
1: ஓஹோ,
0: அதை அரசாங்கமே செஞ்சு கொடுத்துருக்குப்பா. அதுல இந்த கைவினை கலைஞர்கள் உட்கார்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. பொதுமக்கள் நாம மட்டும் இல்லப்பா, பல்வேறு நாடுகள்ல இருந்து வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்து பாக்குறாங்கப்பா. ஆமாப்பா, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், குறிப்பா நம்ம பாண்டிச்சேரிக்கு நிறைய பேர் வர்றாங்கன்னு உனக்கே தெரியும்.
1: ஓஹோ,
0: அதுல இந்த விஷயம் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: இந்த கைவினை கிராமம் முருங்கை பாக்கம், இத வந்து பாக்குறவங்க நிறைய இருக்கிறாங்கப்பா.
1: ஓஹோ, அங்க வந்து எல்லாம் கைவினை கலைஞர்களை வந்து இந்த குடில்கள் மாதிரி வச்சிருப்பாங்கன்ற.
0: ஆமாப்பா, அதுதான் ஒரு கிராமம் மாதிரி ஒரு செட்டப்ல அங்க செஞ்சிருக்காங்க. நாம இப்ப அங்க போலாம்ப்பா.
1: மணி 10 ஆக போத, இப்ப திறந்துருக்குமா?
0: எப்பா, தினமும் காலையில 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் திறந்துருக்கும்பா.
1: எல்லா நாளும்?
0: எல்லா நாளும்பா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை முத கொண்டு போலாம்.
1: ஓஹோ, பரவாயில்ல.
0: ஆமாப்பா.
1: ஜெயராமன், நான் அவசரத்தில் காசு நிறைய எடுத்துட்டு வரல, அங்கே போனால் பார்க்கறதுக்கு நிறைய செலவாகும், டிக்கெட் எல்லாம் எடுக்கணுமோ?
0: ரவிவர்மன், ஒன்றும் பயப்படாதப்பா, அங்கே நுழைவு கட்டணமே கிடையாது.
1: அடடா, சந்தோஷம்.
0: முற்றிலும் இலவசம்பா.
1: அடடா,
0: என்னப்பா பாண்டிச்சேரியில இருந்துகிட்டு நான் இதோட 20 தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன்,
1: பாருங்க.
0: நீ என்னப்பா இன்னமும் போவே இல்ல?
1: எங்க போனாலும் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா டிக்கெட் எல்லாம் கேப்பாங்க.
0: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. 24 அரங்குக்கு மேல அங்க இருக்குது மண்பாண்டங்கள். நம்ம கண்ணு முன்னாடி அப்படி செஞ்சு கொடுப்பாங்க பாருப்பா. பாக்க பாக்க ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும்.

0: மர வேலைப்பாடுகள், காகித கூழு, சங்குல பல பொருட்கள், தோல்ல பல பொருட்கள், இப்படி கைவினை கலைஞர்கள் தயாரிக்கிறத நேரடியா பார்க்கலாம். ஆமா ரவிவர்மன், இந்தியாவுடைய கலாச்சாரத்தை அனுபவிக்க விரும்புறவரா நீ?
1: ஆமாமா.
0: அப்படின்னா இந்த கிராமம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இடமா உனக்கு கட்டாயம் இருக்கும்பா.
1: ஓஹோ,
0: ஆமா பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கும்பா.
1: அங்க அந்த குடில்கள் வச்சுக்கிறாங்க, அங்க வந்து கைவினை கலைஞர்கள் எல்லாமே.
0: ஆமாப்பா,
1: நம்ம இந்தியாவை சார்ந்த நிறைய பேர் இருப்பாங்க, இல்லாம புதுச்சேரி சார்ந்தவங்கள.
0: புதுச்சேரியை சார்ந்தவங்க அங்க இடம் வாங்கி அரசாங்கமே அந்த இடத்த கொடுத்துருக்கு. அவங்க அங்க வந்து ஒரு ஸ்டால் மாதிரி ஒரு அரங்கு அமைச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பண்ணிக்குவாங்கப்பா. சுற்றுலாத்துறை மூலமா அரசாங்கம் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு தருதுப்பா.
1: சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்கு சுற்றுலாத்துறை ரொம்ப உதவிகரமா இருக்குது.
0: நிச்சயமாப்பா, நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறது இங்க மிக பெரிய அளவுல பாதுகாக்கப்பட்டு வருதுப்பா. அதுதான் ஒரு காரணம்.
1: கரெக்டா சொன்ன.
0: ஆமாப்பா, படைப்பாற்றலையும் அமைதியையும் ஒருங்கே அனுபவிக்க விரும்பும் பயணிகளுக்கு, நீ சொன்ன இல்லையா சுற்றுலா பயணிகளுக்கு, அவங்களுக்கு சிறந்த பயண திட்டங்கள், கலை கலாச்சாரம் மற்றும் இயற்கை, பாரம்பரியமான சமயம், அமைதியான ஒரு இடமா நம்ம பாண்டிச்சேரி ஒரு உணர்வை அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி அரசாங்கமும் இந்த சுற்றுலாத்துறையும் இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்குப்பா.
1: ஜெயராமன், நயனார் மண்டபம் வந்துட்டான், முருங்க பக்கம் எப்படி நேரா போகணுமா, லெப்டா ரைட்டா?
0: எப்பா அப்படியே லெப்ட்ல போப்பா. போன உடனே அரியாங்குப்பம் பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பைபாஸ்ல ஒரு ரோடு அப்படி திரும்புதுல, அதுல போயிட கூடாது. நம்ம அந்த அரியாங்குப்பம் ரோட்லயே போனோம், அப்படியே லெப்ட்ல ஒரு சின்ன ரோடு பிரியும்பா. அந்த போர்டு கூட
1: இருக்கு. முருங்க பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம்.
0: அப்படியே உள்ள போப்பா.
1: கிழக்கு நோக்கி போனோம்.
0: ஆமா, கிழக்கு நோக்கி போனோம்னா 500 மீட்டர்ல இந்த கிராமம் வந்துரும்பா.
1: சரி சரி சரி.

0: கிராமம்னு சொன்னா எல்லாம் பில்டிங்கா இருக்குது.
1: ரவிவர்மன் பேரு தான்ப்பா கைவினை கிராமம்.
0: ஓஹோ, எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறதுல.
1: ஆமாப்பா, ஆனா இங்க எல்லாமே பில்டிங்கா தான் இருக்கு, கட்டடங்களா தான் இருக்கு. அதுவும் அழகான முறையில கட்டடங்கள் கட்டி இருக்காங்க.
0: ஆமா,
1: இப்ப நம்ம உள்ள போமா?
0: உள்ள போலாம்.
1: ரவிவர்மன், இந்த முதல்ல அந்த ஓவியர் அவர் ஏதோ வில்லியனூர்லேருந்து இங்கே வந்திருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே வந்தப்ப சொன்னாரு.
0: ஓஹோ,
1: பேரு கூட அரிய புத்திரி அப்படின்னு சொன்ன மாதிரி உனக்கு ஞாபகம்பா.
0: அப்படியா?
1: அவற்ற நீ பேச்சு கொடுத்து அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாரு எல்லாம் கேளுப்பா. நான் அதை அப்படியே ஆடியோ வீடியோவோட அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறேன். பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய உன் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தேவைப்படும். நீ அப்படியே நைஸா போய் கேளுப்பா.
0: சார் வணக்கம், ஓவியர் ரவிவர்மன் என்னுடைய பேரு. நீங்க இந்த பெயிண்டிங்லாம் வரையும் போது எனக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது உங்களை பார்க்கும்போது. இங்கே என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்க? வாட்டர் கலரு, ஆயில் கலரு, அது எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க? என்னென்ன வண்ணங்கள்லாம் பயன்படுத்துறீங்க? இங்கே உங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்குதா? அதெல்லாம் பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்களை சொல்லுங்களேன்.
2: என்னுடைய பேர் வந்து கலைமுமணி அரியபுத்திரி. இப்போ கலைமுற்று கைவினை கிராமத்தில் எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. நானும் என் ஒய்ஃபும் காலையில் வந்துடுவோம், கரெக்டாக மதியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்து எல்லா வேலையை முடிச்சுட்டு சாயங்காலமாக 6 மணிக்கு கடையை சாத்திட்டு கிளம்பிடுவோம். இங்கே வந்து ஆரம்பித்து 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமும் 2 பேரும் கரெக்டாக வந்துடுவோம், சாயங்காலம் கரெக்டாக போயிடுவோம். இது கடவுள் கொடுத்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இந்த இடத்த கொடுத்து ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கலைமுற்று கைவினை கிராமம் அவ்வளோ அற்புதமான இடம். இந்த கலைமுற்று கைவினை கிராமத்துக்கான ஒரு சங்கம் கூட இருக்குது. அந்த சங்கத்தில் நான் தான் ஒரு தலைவராகவும் இருக்கேன். இருந்தாலும் அனைத்து பேர்களுக்கும் யாரும் எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாமல் எந்த விதமான அரவணைப்போடு தான் இருந்து இத்தனை காலமாகவும் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஃபோட்டோவில் கலைமுற்று கைவினை கிராமத்தில் என்னுடைய ஆஃபீஸில் இருக்குது. இந்த ஆஃபீஸில் இந்த ஃபோட்டோ இருக்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. ஜனாதிபதி அம்மா அவர்கள் நம்ம புதுவைக்கு வந்து இந்த கலைமுற்று கைவினை கிராமத்தில் விஜயம் செய்யும்போது அவங்களையே நேரடியாக வரைஞ்சி அவங்க கையில் ஒரு அன்பளிப்பாக கொடுத்த ஒரு பெருமை எனக்கு கிடைச்சிது. அதை அவர்கள் அன்புடனும் மதிப்புடனும் அரவணைப்பு

0: உடன் அவர் அழகாக ஏற்றுக்கொண்டு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்கள். அவங்களுக்கு நேரடியாக கொடுத்ததற்கான ஒரு பெரிய பெருமையை எனக்கு அவங்கள் பெற்றுக்கொண்டது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதேமாதிரி என் மனைவியும் நானும் சேர்ந்து இந்த படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமையான ஒரு நிச்சயம். அதை அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. 2023 அப்போது வந்தாங்க அம்மா, அவங்களே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க உருவப்படத்தை வரைஞ்சி கொடுத்ததுக்கு. கலை சேவைக்காக இங்கே கலைமமணி விருதாளர் சங்க கலைமமணி அவார்டு கொடுத்துருக்காங்க, அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதேமாரி நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கான அதிகாரப்பூர்வமான நகல்களும் சான்றிதழ்களும் வைக்கப்பட்டுள்ளது. வாழ்நாள் சாதனையாளர் விருது, ஜே எஸ் வாசன் விருது, ரவிவர்மா ராஜா ரவிவர்மா விருது, ஓவிய திலகம் விருது, நிறைய விருதுகள் வாங்கி நிறைய ஒரு பாராட்டுதலுக்கான ஒரு இடத்தை பெற்று கொண்டு இருக்கிறேன். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதர் அவர்களுக்கும் அவருடைய புகைப்படத்தை வரைந்து கொடுத்ததற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஃபோட்டோவும் இங்கே இருக்குது. வாட்டர் கலர் பண்ணியிருக்கிறேன், அக்ரலிக் பண்ணியிருக்கிறேன், அதேமாதிரி ஆயில் பெயிண்ட் பண்ணி யார் எந்த மீடியாவில் எந்த நேரத்தில் கேட்குறாங்களோ குயிக்காக கேட்குறாங்கன்னா அக்ரலிக்கில் பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப பொறுமையாக நிதானம் பண்ணி கொடுங்கன்னா ஆயில் பெயிண்ட்டில் பண்ணி கொடுப்பேன். கலை மற்றும் கைவினை கிராமத்தில் வந்து இந்த ஆகஸ்ட்டு குடியரசு தினம் இதுக்கெல்லாம் வந்து இந்த கொடியேற்று ஒரு நிகழ்ச்சியை என் மூலியமாக நடக்கும். அதெல்லாம் ஒரு பெருமையாக இது ஓவியராக இருந்து இந்த வயசில் மறுபடியும் தேசிய கொடியை ஏற்ற அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ரொம்ப பயன்பாட்டாக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் நான் கொஞ்சம் இமேஜினாகவே நிறைய பண்ணுவேன், நிறைய படத்தை பார்த்தும் பண்ணுவேன். அதேமாரி நிறையா அதை எப்படி எப்படி மாடல் மாடலாக பண்ணணுமோ பண்ணுற லெவல் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோனில் கூட இந்த வாட்ஸ்அப்பில் நம்பரில் கொடுக்கலாம். நான் நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எந்த நேரத்துலையும் எப்பொழுதும் நான் பயன்பாடாக இருப்பேன். நீங்கள் எப்போ வேணுனாலும் இந்த கலைத்திறமையை கலையை பற்றி என்னுடைய கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன். அது பெயிண்டிங் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஃபோன்லேயே எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா மறுபடியும் அந்த நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அதை வரைஞ்சி உங்களுக்கு காமிப்பேன். காமிப்போது ஓகே பண்ணிட்டிங்கன்னா உடனே எனக்கு கொரியர் அனுப்பிடுவேன். எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் அனுப்பிடுவேன். அது தகுந்த மாதிரியான ஒரு சார்ஜ் வாங்கிக்குவேன். 9790585712 கலைமாமணி அரியபுத்திரி 9790585712 என்பதை தங்கள் முன்னணியில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து அரையங்கம் போகிற வழியிலேயே முருங்கப்பாக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த முருங்கப்பாக்கம் சிக்னல்லேருந்து கொஞ்சம் கிட்ட தள்ளி வந்தாக்கா கிழக்கு நோக்கி வந்தோம்னா அங்கே உள்ள கலைமுற்று கைவினை கிராமம் இருக்குது. அந்த கலைமுற்று கைவினை கிராமத்தில் இந்த போட்டிங்லாம் வேறு இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லி நாங்கள் கடமைப்பட்டு கொண்டுக்கிறோம். கலைமுற்று கைவினை கிராமத்து மூலியமாக பின்னாடி நிறைய இடம் இருக்குது, பிள்ளைங்களை விளையாடுறதுக்கு கொள்றதுக்கு எல்லா ஸ்டேடியமும் ஓப்பன் தியேட்டரு எல்லாமே இருக்குது. அதை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு வந்து போங்க. வந்து ஒரு தடையாவது வந்து பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் அத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க மூலயமா எங்கள் கலை மற்றும் கைவினை கிராமத்துக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளும் எங்களுக்கு ஒரு அரவணைப்பும் கிடைக்கும். உண்மை உழைப்பு உயர்வு என்ற ஒரு அதிகாரம் என்னிடம் உள்ளது. எங்களுடைய வாழ்வாதாரம் மேல்வடையும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரவிவர்மன், அடுத்ததாக அந்த அரங்கில் இந்த லேம்ப் ஷாட் ஷேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்காரு பாருப்பா.
2: ஆமா, டேபிள்ல அந்த படிக்கும் போது கூட அந்த விளக்கெல்லாம் எரிய மாதிரி இருக்குது.
1: ஆமா,
2: பேப்பர்ல செஞ்சிருக்காங்க.
1: எவ்வளவு அருமையா ஆச்சரியமா அழகா இருக்கு.
2: ஆமா,
1: அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யறீங்க அப்படின்னு கேளுப்பா. நான் அதையும் அப்படியே ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டேன், அதை நம்ம நண்பருக்கு அனுப்பலாம்.
2: வணக்கம், பாண்டிச்சேரி டவுன்ல இருந்தா வந்துருக்கிறேன். கலை மற்றும் கைவினை கிராமத்தை சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். நீங்கள் அந்த விளக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி பண்ணுறீங்க, என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துறீங்க, இது யாருக்கெல்லாம் பயன்பாட்டுக்கு இருக்குது, எவ்வளோ விலை, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: என் பேர் தாச்சாயினி, நான் இங்கே ஆட்டன் கிராஃப் வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து லேம்ப் ஷேட் விற்கிறாங்க. இங்கே பேப்பர்லேயும் செய்கிறாங்க, கிளாத்லேயும் செய்கிறாங்க. கிளாத்து ஒயிட் கிளாத்து வாங்கி வந்து மார்பிளிங் பண்ணி அது லேம்ப் ஷேட் செய்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். இங்கே கீ ஸ்டாண்டு இருக்குது, லேம்ப் ஷேட் இருக்குது, மேலே ஹேங்கிங் இருக்குது. நைட்டில் பசங்க படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், பெட் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே சேல்ஸ் ஆகுது. பனானா பேப்பர்லேயும் செய்கிறோம், ஹேண்ட்மேட் பேப்பர் எல்லாமே கையால் தான் செய்யுது. இங்கே மிஷின் எதுவுமே ஒர்க் இல்லை, எல்லாமே கையால் தான் செய்யுது. ட்ரைனிங் வந்தாலும் கற்றுக் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுப்பாங்க. இங்கே அமௌண்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த லேம்ப் ஷேடு வந்து 300 ஸ்டார்டிங் ஆகுது. கீ ஸ்டாண்ட் வந்து 100 ஸ்டார்ட் ஆகுது. புத்தா விற்கிறாங்க, புத்தா 300 ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே இருக்குது இங்கே. 300 ஆரம்பித்து 1000 500 அது வரைக்கும் எல்லாமே இருக்குது இங்கே. நைட் லேம்ப் வந்து படிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். பவராக வேணுன்னா ஒயிட் பல்பு எல்லா பவராக வச்சுக்கலாம், கம்மியாக வேணுன்னா கம்மியாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா மாடல்லையும் இருக்கும் இங்கே. எல்லாம் படிச்சுட்டு வீட்டில் இருந்தால் கூட வந்து ட்ரைனிங் எடுத்து அவங்களே

0: ஹோல்சேல் பண்ணலாம். இங்கே கற்றுன்னு போனால் கூட நம்மளே தனியாக கடை வச்சு சேல்ஸ் பண்ணலாம். அந்தமாரி கூட எல்லாமே யூஸ் ஆகும் பொருள் தான் இங்கே எல்லாமே இருக்குது. வந்தால் எல்லாம் வாங்கிக்கலாம், பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்க்கலாம் எல்லாருமே. எல்லா டைமும் இருக்கும், இங்கே லீவெல்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே இருக்கும். காலையில் 10:00, ஈவினிங் வந்து 6:00, ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே எல்லாமே வரலாம். டூரிஸ்ட்டு எல்லாம் நிறைய பேர் வராங்க, சுற்றி பார்க்குறோம். இடம் நல்லா தான் இருக்குது, இங்கே வரலாம், எல்லாருமே வரலாம். வாங்க, எல்லாம் கைவினைப் பொருளில் வந்து எல்லோரும் வாங்கின்னு போகிறோம். நன்றி, வணக்கம்.
1: எப்பா உன் முகம் மாதிரியே அங்கே பக்கத்தில் தேங்காயில் ஒரு முகம் செஞ்சு வச்சுருக்காரு பாரு.
2: ஆமாம், தேங்காயில் ஆனால் நிறைய கைவினைப் பொருள் இருக்கு.
1: ஆமாம்ப்பா, இந்த தேங்காய் நார், அந்த அந்த கொட்டாங்கச்சி இருக்குல்ல, சரட்டன்னு சொல்லுவோமே,
2: ஆமாம்,
1: அதெல்லாம் வச்சு எவ்வளோ ஒரு அற்புதமான கைவினைப் பொருளை பல்வேறு விதத்துல செஞ்சு அடுக்கி வச்சிருக்காரு பாருப்பா.
2: ஆமா, அதோ ட்ரில் போடுற மிஷின் வச்சுக்கிறாரு, கட் பண்றது இதான் கத்தியெல்லாம் வச்சிருக்காரு. அப்போ இவரும் தயாரிச்சு இவரே பண்ணுவாரா?
1: ஆமாப்பா, ஒரு கையால அவரே தயாரிச்சு இங்க விற்பனை பண்றாரு. இது ஒரு கலை நுணுக்கத்தோட செய்யக்கூடிய ஒரு விஷயம்ப்பா. அவர்கிட்ட என்னன்னு கேளுப்பா, அதையும் அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
2: சார் வணக்கம், உங்க கடையில நீங்க இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க, இந்த கைவினைப் பொருட்கள் எல்லாம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
3: என் பேர் சீனிவாசன், எனக்கு வயசு வந்து 55 வயசாகுது. நான் வந்து பாண்டிச்சேரி பூர்ணாமுகத்தை சேர்ந்த ஒரு கைவினைங்களேன். இது வந்து நானாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கற்றுக்கின ஒரு தொழில் தான். இது பூர்வீக தொழிலெலாம் இல்லை, இது ஒரு 20 வயசுலேருந்து நான் இந்த தொழிலை செஞ்சுட்டு வரேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அதுலேருந்து ஒரு தொழிலாக அது உருவாச்சு. இது தேங்காய், தேங்காய் ஓடு, அது தென்னை மரம் சார்ந்த ஒரு கைவினைப் பொருள். இது எனக்கு வந்து இதை செய்யணும்னு ஒரு ஆர்வம். ஆர்வத்தின் அடிப்படையில் தான் இதை நான் செய்ய ஆரம்பித்தேன். தேங்காய் மட்டை, அந்த வாரை, அந்த பாலை, இது சம் எல்லாமே இது அந்த தென்னை மரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதுக்கெல்லாம் ஒரு விலை இல்லாத ஒரு பொருளாக இருக்குது. தேங்காய், தேங்காய் ஓடு எல்லாம் தூக்கி போடுறாங்க, வீணாக்குறாங்க. அதை வந்து ஒரு விலை உள்ள பொருளாக மாற்றணுன்ற மாதிரி ஒரு முயற்சி செஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அது செஞ்சுட்டு வரேன். இங்கே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் இப்போ பாண்டிச்சேரியிலே வந்து யார் யாரெல்லாம் பெஸ்ட்டாக, யார் யாரெல்லாம் சிறந்த கைவினை கலைஞர்களோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணி தான் இங்கே கடை கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம அவங்க நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை நம்ம வந்து காப்பாற்றணும், அரசு நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இன்னும் கூடுதலாக இன்னும் நான் செஞ்சு முடிஞ்ச செய்யணும். இங்கே வர மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், காலேஜிலேருந்து வரப்போ மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுக்குறோம். வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 300-350 பேருக்கு இங்கே அவங்க பயிற்சி கொடுக்குறோம் நாங்கள். அவங்க எங்கள்கிட்ட வந்து கற்றுட்டு போகிறாங்க, நிறையா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க மூலயமாவும் நாங்கள் சில விஷயங்கள் நிறையா எங்களுக்கும் தெரிய வருது, அது எங்களுக்கு உதவியாக இருக்குது. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு எங்களுக்கு நிறையா உதவி செய்கிறாங்க. எங்களுக்கு சுற்றுலாத்துறை மூலமாக எங்களுக்கு அவங்க தான் நடத்துகிறாங்க, நிறையா உதவி செய்கிறாங்க. இங்கே நம்மள்ட்ட வந்து ஒரு பொருள் எடுத்திங்கன்னா 20 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் பொருள் இருக்குது. சின்ன கம்பல், அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் பயன்படுத்துகிற இந்த கிளிப்பு, அவங்க போடுற வளையல், அது மாதிரி தான் முத இது பண்ண. அப்புறம் அதுக்கப்புறமா வீட்டு அழகு சாதன பொருட்கள், இந்த வாழ் வாங்கிங்க இருக்குது, அப்புறம் லேம்ஸ் எடுக்குது, கிச்சனில் பயன்படுத்துகிற அந்த கப்பு, கரண்டி, இது மாதிரி எல்லாம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதுக்கு மேலே போய் இன்னும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் ஒரு 60,000 ரூபா வரைக்கும்லாம் செஞ்சுருக்குறோம், 2 லட்ச ரூபா வரைக்கும்லாம் செஞ்சுருக்குறோம். நிறையா மாநிலத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க, வெளிநாட்டிலங்களும் நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா ஒரு வருமான முறை ஒரு தொழிலாக இருக்குது.
1: ரவிவர்மன், ஒன்றும் இல்லை, இந்த தோல் பேக்லாம் என்னுடைய மனைவி கூட கேட்டாங்க.
2: ஓஹோ,
1: அந்த பக்கத்தில் அந்த அரங்கில் எவ்வளோ வித்தியாசம் வித்தியாசமாக நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா அங்கே கிடைக்காத அளவுக்கு மாடல் மாடலாக இருக்குப்பா.
2: சூப்பராக இருக்குது.
1: லெதர் ஒர்க்கு செய்யக்கூடிய ஒருத்தர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார்
2: பாருப்பா. ஆமாம், ஏதோ மிஷின் வச்சு தச்சுன்னு
1: இருக்கிறாரு. போய் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுற்றுலா பயணிகள்லாம் உங்களை வந்து அணுகிறாங்களா, என்ன செஞ்சு கொடுக்குறீங்க, எல்லாம் கொஞ்சம் நல்லா கேளுப்பா.
2: கேட்டுடுவோம். சார் வணக்கம், லெதர் ஒர்க்கு செய்கிறீங்க, என்னென்னலாம் செய்கிறீங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, இது யாரெல்லாம் வாங்குறாங்க, சுற்றுலா பயணம் நிறைய பேர் வராங்களா, இந்த கைவினை கிராமத்தை பற்றியும் கொஞ்சம் நல்லா விளக்கமாக சொல்லுங்களேன்.
4: என் பேர் துரை, லெதர் ஒர்க்ஸில் வேலை பார்க்குறேன் நான். செப்பல் இருக்குது, பெல்ட் இருக்குது, பேக் இருக்குது, பர்ஸ் இருக்குது, லேடிஸ்க்கு இருக்குது, ஜென்ஸுக்கு இருக்குது. பெல்ட்டு லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. 650-750 வரைக்கும் இருக்குது. டபுள் சைடு பெல்ட்டு கூட இருக்குது, அது 1500 ரூபா. ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு கலர் இருக்குது. ஆட்ரு எழுச்சிக்கு வாங்க, நல்லா பொருளாக இருக்குது, நம்பி வாங்கிட்டு போகலாம், அதுக்கு நாங்கள் கேரண்டி. நன்றி, வணக்கம்.
2: ஜெயராமன், அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்?
1: ஒன்றும் இல்லை, நம்ம படுக்கிறதுக்கு பாய் செய்கிற மாதிரி அந்த கோர பாயிலேயே கைவினையோட பல்வேறு அதிசயத்தோட ஆச்சரியமா பல்வேறு விஷயங்களை அங்க ஒருத்தவங்க செஞ்சிட்டு இருக்காங்க பாருப்பா.
2: ஆமா.

0: ரமன், பாய் வந்து நம்ம யாரும் செய்யலாம், இதுக்கு ஒரு அரங்கத்துல வேணாம்.
1: எப்பா, கோர பாயில கைவினை செய்யறது சாதாரண விஷயம் இல்ல.
0: ஓஹோ,
1: அதுவும் வந்து கோர பாயில நம்ம கால் மீதி போடக்கூடிய அந்த மேட்ல இருந்து அப்புறம் டேபிள்ல போடக்கூடிய மேட் வரைக்கும், அப்புறம் பெருசு சின்னது பல்வேறு விதத்துல அந்த அம்மா எவ்வளவு அருமையா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க.
0: ஆமா ஆமா,
1: பாக்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல.
0: ஆமா,
1: அவங்கள்ட்டையும் கேள்ப்பா.
0: அம்மா வணக்கம், கோரப்பாயெல்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க, என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த பயன்பாட்டுக்கெல்லாம் இந்த கோரப்பாய் பயன்படுது, நிறைய பேர் வந்து வாங்குறாங்களா, சுற்றுலா பயணம் நிறைய வராங்களா உங்கள் கடைக்கு, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களாம்மா, நிறைய விளக்குங்களேன்.
2: என் பேர் வச்சலா, கோரமேட்டில் வேலை பார்க்குறேன். இது வந்து ஒரு புல் மாதிரி வயலில் வளர்க்குறாங்க, அதை அறுத்து எடுத்து காய வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து பாய் மாதிரி ஓட்டுவாங்க. அந்த பாயை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அளவு எடுத்து டேபிள் மேட்டு, பந்திப்பாய், வாட்டர் பாட்டிலு, சொல்லரி பாக்ஸு, தடுக்கு, இது மாதிரி பல ஐட்டங்கள்லாம் செய்கிறோம். பேகு செய்கிறோம், தரமாகவும் இருக்கும், நல்லா கம்மியாகவும் ரேட்டுக்கு கொடுப்போம் நாங்கள். டேபிள் மேட்டு இருக்குது, வாட்டர் பாய்க்கும் இருக்குது, நல்ல லெட்டர் பாக்ஸ் வந்து எல்லா பொருளுங்களும், பத்திரிக்கை, ஐடி கார்டு, வண்டி சாவி மாட்டுறதுக்கு இருக்குது, யோகா பண்ணுறதுக்கு டேபிள் மேட்டு, அதேமாரி பாய் பெட்டு இருக்குது, கீழே பாய் வரும், அது மேலே பாய்ச்சி அது மேலே துணி. ஜூட்டும் செய்கிறோம், கோரையும் செய்கிறோம், ரெண்டு மெட்டீரியலுமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே கையால் தான் பண்ணுறோம். வாட்டர் பாட்டில் வந்து 130 ரூபா, லெட்டர் பாக்ஸ் வந்து 180, ஜுவல்லரி பாக்ஸ் வந்து 200 ரூபா. பாய் வந்து இது நல்லா தரமாகவும் இருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், 400 ரூபாய்க்கு தரோம். அதே டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டால் அதுவும் கொடுத்துருவோம். பந்தி பாய் வந்து 200 ரூபா ஒரு பாய். மேக்கப் செட்டெல்லாம் வைக்கிறதுக்கு பாக்ஸு பாயிலே செஞ்சுருக்குறோம். கைவினை கிராமத்துக்கு வாங்க, எல்லோரும் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிட்டு போங்க, எங்களை கொஞ்சோண்டு கௌரவப்படுத்துங்க.
1: ரவிவர்மன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அரசாங்கம் பல்வேறு உதவிகளை செஞ்சு குறைஞ்ச வாடகையில் இந்த அரங்குகளையும் அவங்க நிர்வகிச்சிட்டு வராங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: அதனால் இங்கே பொருட்களுடைய விலையும் கம்மியாக தான்ப்பா இருக்கும். அதனால் நாம் மட்டும் இல்லை, நம்ம நண்பர்கள்ட்டையும் நாம் சொல்லலாம், நீங்கள் நேராக முருங்கம்பாக்கம் கைவினை கிராமத்துக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான கைவினை பொருட்களெல்லாம் இங்கே வாங்கிட்டு போங்க, விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்ப்பா.
0: ஆமாம்,
1: நம்ம மற்ற அரங்குகளெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ பக்கத்திலே போனோம்னா அங்கே ஒரு படகு குழாம் இருக்குது, அங்கே போயிட்டு போட்டில் நம்ம இந்த அரியங்குப்பம் ஆற்றுல அரசாங்கமே வந்து விட்டுருக்கு, அங்கே போய் ஒரு ரவுண்டு சுற்றிட்டேன்,
0: ஒரு சவாரி பண்ணிட்டேன்.
1: ஆமாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு.
0: சரி சரி.
1: ஏன்னா இயற்கையை நம்ம அப்படியே ரசிக்கிறது தானே நம்ம முக்கியமான ஒரு பழக்கம்.
0: ஆமாம்,
1: ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உன்னுடைய நண்பருக்கும் நீ சொல்லலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: ஆமாம், அமைதியான இந்த சதுப்பு நில படகு சவாரி அது ஒரு அருமையான, நமக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்ப்பா. அந்த சதுப்பு நில காடுகளுக்குள் நாம ஒரு தடவை போயிட்டு வந்துருவோமே.
0: ஆமா,
1: போயிட்டு வந்துருவோமா?
0: போயிட்டு வந்துருவோம். ஜெயராமன், இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, எங்கேயும் போயிட மாட்டாங்களா?
1: இவங்க சாயந்தரம் வரைக்கும் இங்க தான் இருக்க போறாங்க.
0: ஆமா,
1: நாம போயிட்டு.
0: சரி சரி,
1: நாம வந்துருவோம்ப்பா.
0: சரி வாங்க,
1: வரும்போதே சாப்பிட்டுட்டு.
0: ஆமா,
1: திருப்பி இங்க வருவோம்,
0: திருப்பி வந்து பார்ப்போம்.

0: புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் முதல் பகுதி.
1: கந்தானே கந்தானே கந்தான குயிலே சாமி கந்தானே கந்தானே என்னோட மயிலே.
0: அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் சிற்பி ஜெயராமனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஓவியர் ரவிவர்மனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஜே தனலட்சுமி.

0: நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். தொடக்கமாக கலகல என சில என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

நாசுழலு மோடனை நின் நாடியது வெகதி நாசுழலு மோடனை நின் ஞான சிவமானபத மருள்வாயே ஞான சிவ

0: நிறைவு பெற்றது இன்றைய பன்னிசை மாலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாய் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார்.

0: மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில்

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்றுவழி பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அபுதாபி, துபாய், சார்ஜா, பஹ்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 தேதியிலிருந்து 30 தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15 தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட

0: விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: எல்லோரும் அவரவர் இருப்பிடத்திற்கு பிரிந்து சென்ற பிறகு அவள் பாவலிடம் கேட்டாள், பாஷா நீ ஒரு சோஷலிஸ்டா என்று. அவள் முன்னால் வழக்கம் போல் உறுதியாகவும் விரைப்பாகவும் நின்றவாறே பதில் சொன்னான் அவன். எதற்காக கேட்கிறாய்? அவனது தாய் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டாள். உண்மையில் அப்படித்தானா பாவல்? ஆனால் அவர்கள் ஜாருக்கு எதிரிகளாச்சே. ஜார் வம்சத்து அரசர்களில் ஒருவரை கூட அவர்கள் கொன்றுவிட்டார்களே. பாவல் அறையில் குறுக்கும் மறுக்கும் நடந்தான். கன்னத்தை கையால் தடவி கொடுத்து கொண்டான். நாங்கள் அந்த மாதிரி காரியங்களை செய்ய தேவையில்லை என்று இளஞ்சிரிப்புடன் பதில் சொன்னான் பாவல். இதன் பின்னர் அவன் அவளோடு அமைதியும் அழுத்தமும் நிறைந்த குரலில் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அவனது முகத்தை பார்த்ததும் அவள் தன்னுள் நினைத்து கொண்டாள், இவன் தவறேதும் செய்ய மாட்டான், இவனால் செய்ய முடியாது. புரியாத பதிற்றுக்கணக்கான புதிய வார்த்தைகளைப் போல் திரும்ப திரும்ப அடிக்கடி கேட்ட அந்த பயங்கர வார்த்தையும் முனை மழுங்கி அவள் காதுக்கு பழகி போயிற்று. ஆனால் சாஷாவை மட்டும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. சாஷா வந்துவிட்டால் அவளுக்கு அமைதியின்மையும் எரிச்சலும் தான் உள்ளத்தில் எழுந்து ஓங்கும். ஒரு நாள் அவள் தனது உதடுகளை வெறுப்போடு பிதுக்கிக் கொண்டு ஹஹோலிடம் போய் சாஷாவை பற்றி சொன்னாள். அவள் மிகவும் கண்டிப்பான பேர்வழி, ஒவ்வொருவரையும் அதிகாரம் பண்ணுகிறாள். நீ இதை செய், நீ அதை செய் என்று உத்தரவு போடுகிறாள். ஹஹோல் வாய்விட்டு உரக்க சிரித்தான். சரியான குறிப்பார்த்து ஒரு போடு போட்டீர்களம்மா, ரொம்ப சரிதான். அப்படித்தானே பாவல் என்றான். பிறகு அவளை பார்த்து கண்ணை சிமிட்டு கொண்டு, பிரபு வம்சம் என்றான். அவள் ஒரு நல்ல பெண் என்று உணர்ச்சியற்று சொன்னான் பாவல். அதுவும் உண்மைதான் என்றான் ஹஹோல். அவள் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன விரும்புகிறோம், நம்மால் என்ன முடியும் என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை. புரியாத எதையோ பற்றி அவர்கள் விவாதித்தார்கள். சாஷா பாவலிடமும் கண்டிப்பாக நடந்து கொள்வதையும், சமயங்களில் அவனை பார்த்து உரக்க சத்தம் போடுவதையும் தாய் கண்டிருக்கிறாள். அம்மாதிரி வேளைகளில் பாவல் பதிலே பேசுவதில்லை, வெறுமனே சிரிப்பான். நத்தாஷாவை எத்தனை அன்பு கணிய பார்ப்பானோ அதுபோலவே சாஷாவின் முகத்தையும் பார்ப்பான். தாய்க்கு இதுவும் கூட பிடிக்கவில்லை. எல்லோரையும் தழுவி நிற்கும் பெரும் மகிழ்ச்சி தாயை சில சமயங்களில் வியப்புக்குள்ளாக்கும். இம்மாதிரியான குதூகலம் வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர் இயக்கங்களை பற்றி பத்திரிகைகளில் வந்த செய்திகளை படிக்கின்ற போதுதான் ஏற்படுவது வழக்கம். அப்பொழுது அவர்கள் அனைவருடைய கண்களும் குதூகலத்தால் ஒளிபெற்று துலங்கும். அவர்கள் குழந்தைகளைப் போல குதூகலம் கொள்வார்கள். வாய்விட்டு கலகலவென்று சிரிப்பார்கள். உற்சாகத்தில் ஒருவர் தோளை ஒருவர் தட்டி கொடுத்து கொள்வார்கள். ஜெர்மன் தோழர்கள் வாழ்க என்று யாரோ ஒருவன் தனக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திலே முழுகி வெறிக்கொண்ட மாறி கத்தினான். இத்தாலிய தொழிலாளர்கள் நீடூழி வாழ்க என்று அவர்கள் வேறொரு முறை கத்தினார்கள். இந்த வெற்றி முழக்கங்களை தூர தேசங்களில் உள்ள தமது நண்பர்களை நோக்கி, தங்களையோ தங்கள் மொழியையோ அறியாத புரியாத நண்பர்களை நோக்கி காற்றிலே மிதக்கவிட்டு கத்தினார்கள். ஆனால் அந்த இனம் தெரியாத நண்பர்கள் அவர்களது முழக்கங்களை கேட்பது போலவும் அவர்களது உற்சாகத்தை உணர்ந்து கொள்வது போலவும் இவர்கள் முழுமையாய் நம்புவது போல தோன்றியது. நாம் அவர்களுக்கு கடிதம் எழுதுவது ஒரு நல்ல காரியம். என்று ஆனந்தமயமாக ஒளிரும்.

0: கண்களோடு பேசினான் ஹஹோல். அப்படி எழுதினால் ருஷியாவிலும் தங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், தங்கள் மதத்தையே நம்பி அதையே பிரச்சாரம் செய்யும் தோழர்கள் இருக்கிறார்கள். தங்கள் எந்த கொள்கையோடு வாழ்கிறார்களோ அதே கொள்கையோடு வாழ்ந்து தங்களது வெற்றிகளை கண்டு களிப்பாடும் தோழர்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயம் அவர்களுக்கும் தெரிய வரும். இதழ்களிலே புன்னகை பூத்து சொரிய அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களையும் ஆங்கிலேயர்களையும் ஸ்வீடன்காரர்களையும் தமது நண்பர்களாக கருதி பேசுவார்கள். தங்கள் இதயத்தோடு மிகுந்த நெருக்கம் கொண்ட மக்களாக, தாங்கள் பெரும் மதிப்பு வைத்திருக்கும் மக்களாக அவர்களை கருதி பேசிக்கொள்வார்கள். அந்த மக்களின் துன்பத்திலும் இன்பத்திலும் இவர்களும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். நெருக்கடி நிறைந்த அந்த சின்னஞ்சிறு அறையிலே எல்லா உலக தொழிலாளர்களோடும் ஆத்மார்த்தமாக கொள்ளும் ஒட்டுறவு உணர்ச்சி பிறந்தது. அந்த உணர்ச்சி தாயையும் கூட அடிமைப்படுத்தியது. அவர்கள் அனைவரையும் ஒன்றாக உருக்கி சேர்த்து ஒரே பேராத்மாவாக மாற்றிவிட்டது. இந்த உணர்ச்சி அவளுக்கு பிடிபடவில்லை. என்றாலும் அந்த உணர்ச்சியின் இன்பமும் இளமையின் சக்தி வெறியும் நம்பிக்கையும் அவளை தளர்ந்து விடாதபடி தாங்கி நின்றன. நீங்கள் இருக்கிறீர்களே என்று ஒருமுறை அவள் ஹஹோலிடம் சொன்னாள். அனைவரும் உங்களுக்கு தோழர்கள். அவர்கள் யூதர்களாகட்டும், ஆர்மீனியர்களாகட்டும், ஆஸ்திரியக்காரர்களாகட்டும், எல்லோரும் உங்கள் தோழர்கள். அவர்களுக்காக நீங்கள் வருத்தம் அடைகிறீர்கள், சந்தோஷமும் கொள்கிறீர்கள். ஆமாம், அனைவருக்காகவும், அனைவருக்காகவும் அம்மா. அனைவருக்கும் தான் என்றான் ஹஹோல். எங்களுக்கு குலம், கோத்திரமோ, தேசிய இன பேதங்களோ தெரியாது. தோழர்களை தெரியும், எதிரிகளையும் தெரியும். சகல தொழிலாளி மக்களும் எங்களுக்கு தோழர்கள். சகல பணக்காரர்களும் சகல அரசுகளும் எங்களுக்கு எதிரிகள். உலகத்தை நீங்கள் ஒருமுறை பார்த்து, உலகில் எத்தனை கோடி தொழிலாளி மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு பலசாலிகளாய் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் உங்கள் ஆனந்தத்துக்கு அளவே இருக்காது. உங்கள் இதயத்தின் கொண்டாட்டத்திற்கு எல்லையே இருக்காது அம்மா. பிரெஞ்சுக்காரனும் ஜெர்மனியனும் இத்தாலியனும் நாம் எப்படி வாழ்க்கையை பார்க்கிறோமோ அதுபோலவே பார்க்கிறான். நாம் அனைவரும் ஒரே தாய் வயிற்றுப்பிள்ளைகள். அகில உலக தொழிலாளர்களின் வெள்ளற்கரிய சகோதரத்துவம் எனும் தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் நாம். இந்த எண்ணம் நமது இதயங்களை பூரிக்க செய்கிறது. இதுதான் நியாயம் என்னும் சொர்க்க மண்டலத்தின் சூரியனாய் சுடர்விடுகிறது. தொழிலாளியின் இதய பீடம்தான் அந்த சொர்க்க மண்டலம். யாராயிருந்தாலும் சரி, எந்த இனத்தவராயிருந்தாலும் சரி, ஒரு சோஷலிஸ்ட் எக்காலத்திலும் நமக்கு உண்மை உடன்பிறப்பு. நேற்று இன்று என்றுமேதான். இந்த சிறுபிள்ளைத்தனமான எனினும் உறுதி வாய்ந்த நம்பிக்கையே அவர்களிடம் நாளுக்கு நாள் உரம் பெற்று வந்தது. நாளுக்கு நாள் விம்மி வளர்ந்தது. ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து வந்தது. இதை கண்ட தாய் வானத்தில் தான் காணும் கதிரவனைப் போல மகத்தான ஏதோ ஒன்று இவ்வுலகத்தில் பிறந்துவிட்டது என்று தன்னை அறியாமலே உணர தலைப்பட்டாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 1 மணி.

0: ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, நம்ம நாட்டுல வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்குமே எந்த வித பாகுபாடும் இல்லாம ஒரு பாதிப்பு ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்றப்போ சட்டம் மூலமா அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் முழு உரிமை இருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மள எத்தனை பேருக்கு நம்மளுடைய அடிப்படை சட்ட உரிமைகள் என்னென்ன அப்படின்னு தெரியும்? நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ யார்கிட்ட போய் சொல்லணும், இலவச சட்ட உதவி நமக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு காவல்துறை மற்றும் நீதிமன்றங்களோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம தெரிஞ்சுக்க போறது சட்ட பாதுகாப்பு, இதுல நமக்கு இருக்கக்கூடிய உரிமை, இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், இப்போ ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார்.
1: சட்ட பாதுகாப்பு உரிமைன்றது ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன். ஒரு தனி நபருடைய உரிமை மீறப்படும் போது அவருக்கு நீதி கிடைக்க சட்டம் வழங்கும் பாதுகாப்பே சட்ட பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சட்ட பாதுகாப்பின் உரிமை வழக்கறிஞர் அல்லது நீதிமன்றத்தில் பணிபுரியவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உரிமையாகும். இப்ப பாத்தீங்கன்னா பல பேர் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சட்டத்தை பத்தி தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று நினைக்கிறாங்க. ஆனா அது மிகவும் தவறான ஒரு செயல் அது. ஏன்னா வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த சூழ்நிலையில சட்டத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் என்று யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் நமக்கு உரிமைகளை அறிந்திருக்க கண்டிப்பா அவசியம் மிக மிக முக்கியமான ஒரு பலமா இருக்கும். அது நமக்கு சட்டம் என்பது தண்டனை கொடுப்பதற்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை, மக்கள் உயிரையும் சொத்தையும் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கவே சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. உதாரணமாக யாராவது உங்களுடைய இடத்தை வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க, உங்க மேல யாராவது தவறாக ஒரு குற்றச்சாட்டு பண்றாங்க, இல்ல பெண்கள் மீது வன்முறை பண்றாங்க, வன்கொடுமை பண்றாங்க, குழந்தைகள் உரிமை மீறல் பண்றாங்க, இந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கா ஏதாவது ஒரு தெரிஞ்சிருக்கணும், ஒரு உரிமை சட்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா தெரிஞ்சிருந்தா நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதனால கண்டிப்பா ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், சட்ட பாதுகாப்பு உரிமை நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவில வந்து பணக்கார ஏழைகளுக்கு ஒரே சட்டம் தான், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருக்குமே ஒண்ணுதான். அதிகாரம் உள்ளவருக்கு சாதாரண மனிதருக்கும் ஒரே நீதிமுறை தான் பொருந்தும், அதுதான் ஜனநாயகம், மிகப்பெரிய பலம்.
0: சோ ஒவ்வொரு குடிமகனுக்குமே சட்ட பாதுகாப்பு அப்படின்றது எதனால அவசியமா இருக்கு?
1: ஒவ்வொரு குடிமகனும் பாதுகாக்க சுதந்திரமாகவும் கண்ணியத்துடன் வாழ சட்ட பாதுகாப்பு மிகவும் அவசியம். அதற்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க, உயிர் சுதந்திரம் சமத்துவம் கருத்து சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகளை சட்டம் உறுதி செய்கிறது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அநீதியிலிருந்து காக்க, வன்முறை ஏமாற்றுதல் சொத்து அபகரிப்பு பாகுபாடு போன்றவற்றிலிருந்து குடிமக்களை காப்பாற்றுறதுக்கு தான் சட்ட பாதுகாப்பு வந்து உதவி பண்ணுது, நீதி பெற வழிவகுக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா யாரேனும் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றம் மற்றும் சட்ட நடைமுறைகள் மூலம் நியாயம் பெற முடியும். நம்மளுடைய உரிமை என்னன்றதை தெரிஞ்சு நம்ம வந்து செயல்படுத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா கைது விசாரணை புகாரளித்தல் போன்ற சூழ்நிலைகள்ல குடிமக்கள் நம்மளுடைய உரிமை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சட்டம் வந்து ஈஸியா உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும். அதுதான் சமூக அமைதி மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்த அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்கும் போது கண்டிப்பா குற்றங்கள் குறையும், அமைதியான சமூகம் உருவாகும். குற்றங்கள் குறைஞ்சாலே சமூகம் ஈஸியா சைலண்ட் ஆயிரும்.
0: ஓகே சார். சொன்னீர்களே இன்னைக்கு நம்ம ஷோல சட்ட பாதுகாப்பு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்சர், இப்போ ஒரு சிட்டிசனா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ரோல் வந்து நம்ம பிளே பண்றோம் இல்லையா. இதுல அதிகப்படியான ஒரு ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா தினசரி வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குறோம். ஸோ கன்சியூமர் அப்படின்ற ஒரு ரோல் நம்ம பிளே பண்றப்போ ஒரு கன்சியூமரா என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சட்டத்துல சொல்லியிருக்கு சார்?
2: இப்ப பாத்தீங்கன்னா நம்மளது பல இதுல வந்து நம்மளுடைய உரிமைகளை வந்து எப்படி காப்பாத்திக்கணும்ன்றத விட முக்கியமா நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்ல இருந்துதான் வந்து நம்மளுடைய உரிமையை வந்து எப்படி பெற்றெடுக்க முடியும்ன்றது இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி நுகர்வோர் ஏமாற்றுவதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆன்லைனா இருக்கட்டும் அது ஆஃப்லைன் மோசடியா இருக்கட்டும் அதுல இருந்து பாதுகாக்க முதன்மையான சட்டமா கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 வந்து செயல்பட்டு இருக்குது.
1: ஓகே, சோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. சோ இந்த ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாதிரியான புகார்கள் வந்து கொடுக்கலாம், அண்ட் ஒரு பொருள் நான் வாங்க போறப்போ என்ன விஷயத்துல நான் கவனமா இருக்கணும், சோ அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார்.
2: நிச்சயமா, இப்ப குறைபாடு உள்ள பொருட்கள் பாத்தீங்கன்னா வந்து நுகர்வோர் வாங்குறதுல வந்து அந்த பொருள் வந்து குறைபாடு இருக்கிறது எப்படி நம்ம பாக்குறதுனா வாங்கிய பொருள் பழுதடைந்தாலோ அல்லது வாக்குறுதி அளித்தபடி அது சரியாகும்படி வேலை செய்யலினா கண்டிப்பா நம்ம புகார் தெரிவிக்கலாம். சேவை குறைபாடு, இப்ப பாத்தீங்கன்னா இணைய சேவை, வங்கி, போக்குவரத்து அல்லது மருத்துவமனையில வந்து பணம் செலுத்தியும் சரியான நமக்கு வந்து அங்க சர்வீஸ் கிடைக்காது. அந்த பட்சத்துல வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடி நம்ம வந்து நம்மள உரிமையை மீட்டெடுக்கலாம்.
1: ஓகே, சோ அதே மாதிரி இப்போ சில பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா சில இடத்துல விற்பனை செய்யறப்போ அதனுடைய ரேட் வந்து அதிகப்படுத்தி விக்கிறாங்கல்ல சார், இப்போ அத பத்தி?
2: இப்ப அதிக விலை வசூலித்தல் பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம போட்டிருக்கிற எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலா வசூலிப்பாங்க. இப்ப 20 ரூபா தண்ணி பாட்டில்னா கூலிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு 25 ரூபா அந்த மாதிரி ஹையரா அமௌண்ட்டை வந்து கேட்கும்போது வந்து நீங்க கண்டிப்பா நீங்க கன்சியூமர் நாடி நிச்சயமா உங்க உரிமையை மீட்டெடுக்கலாம். ஏமாற்று வணிக முறைகள் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆன பொருட்கள் இருக்கும். நம்ம எக்ஸ்பிரி என்னைக்குமே வந்து இப்போ கன்சியூமர் வந்து நாம எப்ப பொருள் எடுத்தாலுமே எக்ஸ்பிரி டேட்டா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுல பின்னாடி எக்ஸ்பிரி டேட்டை பார்த்துட்டு தான் வாங்குற மாதிரி பாருங்க. அது பாலா இருக்கட்டும், இப்போ மாவு பாக்கெட் வருது, அதான் எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது கொஞ்சம் கூர்ந்து பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்தியை நீங்க பாதுகாத்துக்கலாம், மற்றபடி உங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாகவும் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பில்லு கண்டிப்பா வாங்குங்க. எங்க போனீங்கனாலும் எந்த ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் பில்லு கேட்டு வாங்க. பில்லு தராத பட்சத்துல கண்டிப்பாக கன்சியூமர் கோர்ட்டுக்கு நீங்க நாடி உங்களுடைய உரிமையை நிச்சயமா பெற்றெடுக்கலாம்.
1: ஓகே, ஸோ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்றப்போ இப்போ அந்த இடத்துல இந்த பில் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த பில் அப்படின்றது வந்துட்டு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டனாக வந்து கொடுக்குறாங்க. சில இடத்துல பில்லு கொடுக்கறது இல்லை, நாமளும் கேட்கறது இல்லை, பட் இருந்தாலும் ஒரு பில் நம்ம வாங்குறப்போ ஹேண்ட் ரிட்டன் பில் அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனை ரைஸ் ஆகுறப்போ இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்

0: கொடுக்கறோம் அப்படினா இப்ப இந்த ஹேண்ட் ரிட்டன் பில் அப்படின்றது வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்குமா சார் எப்படி?
1: இல்ல, அப்படி அத வந்து பில்ல கன்சிடர் பண்ண முடியாது. அவங்க கடையோட பேரு, ஜிஎஸ்டி, அந்த நம்பர் எல்லாம் போட்டு ஒரு பில் அவங்க வச்சிருப்பாங்க. அது வந்து யாருக்கும் அவங்க தர மாட்டாங்க. சப்போஸ் அவங்க தரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அதை ஜிஎஸ்டி பண்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்க அதை தரது இல்ல. அதனால பிளெயினா ஒரு ரஃப் பேப்பர்ல எழுதி கொடுத்துறாங்க. நம்ம தான் கன்சியூமர் தான் வந்து விழிப்புணர்வா இருந்து பில் எங்களுக்கு வேணும், பில் கண்டிப்பா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினா அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுக்காம யாரும் கிடையாது. நம்ம கேட்கறது இல்ல, அவங்களும் கொடுக்கறதில்ல, அப்படியே போயிட்டு இருக்க அவ்வளவுதான்.
0: ஓகே, சோ ஒவ்வொரு கடையிலுமே வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கடை பேர் போட்டு ஒரு பில் இருக்கிறது அப்படின்றது கட்டாயம்.
1: நிச்சயமா, இப்ப கம்ப்யூட்டர்ஸ் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர்ஸ்ட் பில் தான் எல்லா பக்கமும் வருது. அவங்க கடை பேரோட போட்டு எல்லாமே கிளீனா வருது. நம்ம வாங்குற அந்த பில்ல வாங்கி நம்ம பாக்கெட்ல கூட வைக்கிறது இல்ல, அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்துடுறோம்.
0: எஸ் சார், அப்படியும் நம்ம செய்யறோம் தான். பட் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பில்ல நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லயே வந்து பில் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கூட ஒரு சில டைமுக்கு அப்புறம், ஒரு டைம் லிமிட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேட் ஆயிடுது இல்லையா? சோ அந்த பில் வந்து கிளியரா இருக்கிறது இல்ல. இப்ப இன்கேஸ் நான் இப்ப அங்க ஒரு பிரச்சனை, ஒரு பொருள் வாங்கிட்டேன், அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இப்ப இந்த பில்ல வந்து நான் எப்படி வந்து ஒரு ப்ரூஃபா வந்து கொடுக்க முடியும் சார்? இப்ப அது ஃபேட் ஆயிடுது இல்லையா?
1: இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏடிஎம்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஏடிஎம்ல பில்லில் எடுக்கும்போது வந்து நமக்கு பணம் டெபிட் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் காட்டாது, ஆனால் பில்லு இருக்கும் நம்ம கையில். அந்த பில்லும் கொஞ்ச நாளில் வந்து ஃப்ரீஸ் ஆகி மறைஞ்சிரும். அதே மாதிரி பெட்ரோல் பங்கில் பில்லும் அதுவும் ஃப்ரீஸ் ஆகி மறைஞ்சிரும். இது எல்லாமே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆயிரும். நமக்கு முக்கியமாக இது தேவைப்படுன்ற பட்சத்தில் அந்த பில்லை எடுத்த உடனே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த டைம்லேருந்து இந்த பில்லு இந்த டைமில் தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம்.
0: ஓகே, ஸோ ஒரிஜினல் அந்த இடத்துல இருக்கணும்னு
1: அவசியம் இல்லை. நம்ம அந்த பில்ல வச்சு அவங்கள்ட்ட இருந்தே நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, ஒரு சூப்பரான டிப்ஸ்மே வந்து நம்ம சார் கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன், சோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ ஒரு சேவை குறைபாடுக்கு கூட நம்மளால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஏடிஎம்ல போய் நான் இப்ப காசு எடுக்கிறேன், ஒரு அவசர தேவைக்காக நம்ம எடுக்க போறோம். சோ அந்த நேரத்துல வந்து அந்த சேவையில ஒரு குறைபாடு ஏற்பட்டு இப்ப நான் எடுக்கக்கூடிய அந்த காசு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல வந்து டெபிட் ஆன மாதிரி காமிச்சிருக்கும், பட் அங்க மெஷின்ல வந்து காசு மாட்டிருக்கும். சோ என்னால வந்து அந்த இடத்துல அந்த காசு அப்படின்றது வந்து எடுக்க முடியாம போயிடுது இல்லையா. சோ இதுவுமே வந்து ஒரு சேவை குறைபாடு தான் இல்லையா. இப்போ இதுக்கு வந்து இப்ப நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா?
1: நிச்சயமா கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் டிஜிட்டல் ஆக்கினதுனால வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் வரது யூஸ்வலா நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ரெக்வரி பண்ணியும் கொடுத்துட்றாங்க பேங்க்ல, வித்தின் என்ன ஒரு 1-2 hours வந்து ரிட்டர்ன் வந்துடுது. நீங்க கேட்கற மாதிரி எனக்கு அர்ஜென்டா மணி வேணும், அந்த பட்சத்துல தான் நான் எடுக்க போறேன், பட் இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க பேங்க்கிட்ட போய் உங்களுடைய பர்சனலா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான ரெக்டிஃபை உங்களுக்கு கண்டிப்பா தருவாங்க.
0: சார், அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப வந்துடுதுதான் இல்லையா. ஒரு அக்கௌண்ட்ல வந்து நமக்கு டெபிட் ஆயிடுச்சு, இன்னும் நமக்கு அந்த காசு கையில கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு 2-3 நாட்கள்ல வந்து பேங்க்ல ப்ரொசீட் ஆகி அது நமக்கு அந்த காசு திரும்ப வந்துடுது. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த சேவை குறைபாடு அப்படின்றது ஏற்படுது இல்லையா. சோ ஒரு நுகர்வோரா இதுக்காக நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா?
1: இல்ல, நுகர்வோரா இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா அவங்க சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி தரலன்னு சொன்னா தான், பை மிஸ்டேக்கா அவங்க வந்து நடக்கல, இது டிஜிட்டல் ஃபால்ட் இது, இந்த மாதிரி வரும்போது வந்து அவங்களே வந்து ஆல்ரெடி சொல்லிடுறாங்க 3 days நாங்க இந்த இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துறோம். ஃபர்ஸ்டே அவங்க சொல்லிடுறாங்க, பட் நம்ம அதை வச்சுட்டு நம்ம வந்து கன்சியூமரோ போக முடியாது. அது ஏன்னா அவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்றாங்க நமக்கு.
0: ஓகே, ஸோ இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு டைம் லிமிட்டை தாண்டி அந்த காசு வந்து நமக்கு அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னா அப்போ நம்மளால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்.
1: அப்போ போகலாம், அப்போ

0: கண்டிப்பா நீங்க கன்சூமர் போலாம். அவங்க சொன்ன டைம் டேட் தாண்டிடுச்சு, எனக்கு பணம் தேவைப்படுது, இது மாதிரி தரலன்ற பட்சத்துல நிச்சயமா நம்ம கன்சூமர் கோர்ட்டை நாடி நம்மளுடைய உரிமையை பெற்றெடுத்து நிச்சயமா செய்யலாம்.
1: ஓகே சார், சோ ஒரு நுகர்வோரா இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இப்ப பாத்தீங்கன்னா வந்து நுகர்வோர் போறதுக்கே யாருக்குமே இன்னும் அவேர்னஸ் இல்லை. நம்ம பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நுகர்வோர் ஒரு கோர்ட் இருக்குன்றதாவது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. தெரிஞ்சாலும் அது அவங்க வந்து செயல்படுத்தவும் இல்லை. போயிட்டு போகுது 10 ரூபா தானே, 20 ரூபா தானே, போயிட்டு போகுதுன்னு என்ன நடைமுறையில் அப்படி இருக்காங்க. ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ நிறைய பேர் இப்போ விழிப்புணர்வு வந்துருச்சு. இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்டை விட இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது டே பை டே. ஏன்னா அவங்க வந்து அவேர்னஸ் வந்துருச்சு, அதனால அவங்க அது போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து மாவட்ட நுகர்வோர் ஆணையம் டிஸ்ட்ரிக் கமிஷன் இருக்கு, அங்கே வந்து நம்ம 50 லேக்ஸ்க்கு உள்ள இருக்கிற நம்ம பொருள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம டைரக்டாக அங்கேயே போய் நம்ம முறையிடலாம். மாநில நுகர்வோர் ஆணையம் இருக்கு, ஸ்டேட் கமிஷன், இதுல வந்து 50 லேக்ஸ்ல இருந்து 2 க்ரோஸ் வரைக்கும் நமக்கு இழப்பீடு அதுல ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கன்சியூமர் கோர்ட் போய் அதுல நாடலாம். அப்படி இல்லையா, அதுக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 க்ரோஸ்க்கும் தாண்டிடுச்சுன்னா தேசிய நுகர்வோர் ஆணையம் NCDRC 2 கோடிக்கு மேல போயிருச்சுன்னா நம்ம அதுல டைரக்டா போய் முறையிட்டு நம்மளோட உரிமையை மீட்டெடுக்கலாம். இப்ப இதுல ஒண்ணு நல்லா பாத்தீங்கன்னா, நுகர்வோருக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு வக்கீல் கட்டாயம் தேவையில்லை.
1: ஓகே சார், ஸோ அடுத்து நான் அதுதான் கேட்கலான் இருந்தேன். ஸோ ஒரு கன்சியூமரா என்னுடைய குறைகளை நானே முன் வந்து சொல்ல முடியும்,
0: டைரக்டா சொல்ல முடியும்.
1: ஓகே,
0: அதுதான் இதுல இருக்குது. ஆனா அந்த டைரக்டா சொல்ல முடியறதுக்கே யாரும் இன்னும் வந்து வரமாட்டேங்கிறாங்க.
1: ஓகே, ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு அவேர்னஸ் வந்து ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்ட் இப்ப நான் வாங்கக்கூடிய ஒரு பொருள்ல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அண்ட் இதுக்காக நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்றப்போ, இப்ப இதுக்கு வந்து நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்றப்போ இதுக்கான அந்த கம்பன்சேஷன், இதுக்கான அந்த இழப்பீடு அப்படின்னு நம்ம கேட்கிறப்போ, ஒரு பொருளோட விலைக்கும் நம்ம கேட்கக்கூடிய அந்த கம்பன்சேஷனுக்கும் எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் இருக்கு சார்?
0: இழப்பீடுன்றது பத்தி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ பொறுத்து தான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு 10 ரூபா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 ரூபா பொருள் வந்து இழப்பீடா வந்து போயிருச்சுன்னா நீங்க அதே நிறுவனத்திட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், ஏன் இந்த மாதிரி இருக்கு, எனக்கு மாத்தி கொடுங்க, சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இதை ஆல்டர்னேட் பண்ணி கொடுங்க, ஏதோ ஒரு காரோ ஏதோ சம்திங் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்க என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, என்னால இது சரி பண்ண முடியாது அப்படின்னு அவங்களை, அதாவது கன்சியூமரோட மன கஷ்டத்தை உண்டாக்கி, நான் 2 மாசம் அந்த காரை வச்சிருந்து 3 மாசம் காரை வச்சிருந்து என்னால சரி பண்ண முடியாதுங்க, இது இன்சூரன்ஸ்ல வராதுங்க, ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ரீசன் சொல்லி அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல அவங்க போய் கன்சியூமர் கோர்ட்ல கொடுத்து, அதாவது அவங்களோட இழப்பீடு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கன்சியூமர் கோர்ட்ல போய் என்னுடைய மன அழுத்தது இவ்வளவு ஆயிடுச்சு, 3 மாசம் இருந்துச்சு எனக்கு, இதனால இவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் அவங்க கேஸ் போட்டு மீட்டெடுக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் சம்டைம்ஸ் 50 லேக்ஸ் கூட அவங்க போட்டு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன் கேஸ்
1: உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக்.

வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சரி, இப்போ ஒரு நுகர்வோரா எனக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, நான் என்னென்ன விஷயங்கள் வந்து கேட்க முடியும், உரிமை

0: ஒரு சட்டம் மூலமா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தீங்க. சோ இப்ப நான் வந்து ஒரு பொருள் வாங்குற ஒரு 2 இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்கு, பட் ஒரு 1 இயர்ல வந்து அது ஒரு ரிப்பேர் ஆயிடுது. சோ அதுக்கு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, பட் அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு வாரண்டி இஷ்யூ பண்ணல அப்படின்னா இதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா நம்ம கொடுக்க முடியுமா சார்?
1: அதாவது நம்ம அடுத்தடுத்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கோம். இப்ப ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க, நம்ம 2 இயர்ஸ்ல வந்து அது பழுதாயிருச்சு, பழுதானதை வந்து அவங்க வந்து ரெக்வரி பண்ணி கொடுத்துறாங்க. மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோம், மறுபடியும் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த 1 இயர் பேலன்ஸும் மறுபடியும் அது எக்ஸ்டர்னல் வாரண்டின்னு சொல்லிட்டு 1 இயர் 2 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த 3 இயர்ஸ் அப்படி எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது.
0: ஓகே சார். சோ ஒரு நுகர்வோரா ஒரு பொருள்ல வந்து ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா இப்ப அதை நமக்கு கேட்கறதுக்கான அந்த உரிமை இருக்கு. சோ அதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லி இருந்தீங்க. சோ இப்ப நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இப்ப இதுக்கான கம்ப்ளைண்ட் நம்ம எப்படி கொடுக்கலாம் அண்ட் அதுக்கான ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார்.
1: ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் விடும், நோட்டீஸ் அனுப்பணும். அந்த புகாரில் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் விடும்போது 15 to 30 days நம்ம வந்து அவங்களுக்கு அதை நோட்டீஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் புகார் தரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலருந்தே தரலாம். வீட்டிலருந்து எப்படி தரலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே ஆன்லைன் புகார் தரலாம். அரசுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான இடாக்கில் அந்த இணையதளத்து மூலயமா நம்ம வந்து புகாரை வந்து தெரிவிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் உதவி என்னன்னு இருக்கு, இதுக்கு அது பார்த்தீங்கன்னா 1915 இந்த கட்டணம் இல்லாத இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு இது மூலயமாவும் நம்மளுடைய புகாரை தெரிவிச்சு கன்சூமர் நுகர்வோர் கோர்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம்.
0: ஓகே சார். சோ இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்க போறோம் அப்படினா என்னென்ன விஷயங்கள்லாம் அவசியமா தேவை?
1: கண்டிப்பா நீங்க பில் வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளுக்கான பில் கண்டிப்பா வச்சிருக்கணும். பில் இருந்தாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அதே மாதிரி அந்த பொருள் வந்து தரை குறைவா இருக்க கூடாது. நீங்க வாங்கியிருக்கிற பொருள் வந்து நீங்க தான் பார்த்து வாங்கணும். அது ISI இருக்கணும், இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்கினா அக்மார்க் இருக்கணும், இப்போ தங்கம் வாங்கினீங்கன்னா அது BSI இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளும் நம்ம வாங்கும் போது அதுக்கான சர்டிபிகேட் கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிபிகேட் சீல் அதுல இருக்கா, அதனால அதை பார்த்து வாங்கும் போது நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். பிரச்சனையும் நமக்கு ரைஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
0: ஓகே. சோ சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கெல்லாம் கூட நம்மளால வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க முடியும், ஆனா நம்ம கவனக்குறைவால விட்டுடுறோம், நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம இன்னும் கவனக்குறைவாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ ஒன்றும் வேண்டாம், கடையில் போய் வாங்குறோம், சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு சாக்லேட் கொடுத்துட்றாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே ஒரு தப்பு தான். அது அது அந்த சாக்லேட் கொடுக்கறதே வச்சு நம்ம நுகர்வோர்ல போடலாம்.
2: பட் இதுக்கு ஒன்றும் யாரும் பில் எல்லாம் கொடுக்க போறது இல்லை.
1: இல்ல, நமக்கு தான் சேஞ்ச் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது சாக்லேட் தானே கொடுத்துருக்காங்க, இதுக்கு பில் கிடையாது.
2: ஸோ இதுக்கு நம்ம ப்ரூஃப் எப்படி நம்ம கொடுக்க முடியும்?
1: இப்போ அப்படி அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சில்லற தரல, எனக்கு சில்லற தான் வேணும்னு நீங்கள் கேட்கும்போது அவங்க சாக்லேட் தந்துட்டாங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ எடுத்துங்க. அது மட்டும் பண்ண முடியும். ஏன்னா சின்ன இதுல போய் நம்ம வந்து பில் கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்க பில்லும் தர மாட்டாங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே உங்களுக்கு எவிடன்ஸ் ஆயிக்கும்.
0: ஓகே. சோ பல கடைகள்ல நம்ம பாத்துறோம் சேஞ்ச் இல்ல அப்படினா டக்குனு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்கிறது. சோ இதுக்கு கூட வந்து நம்மளால கம்ப்ளைன்ட் வந்து கொடுக்க முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா இந்த சின்ன ஒரு சாக்லேட் விஷயத்துல இருந்து நம்ம எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம நுகர்வோர் நாடி நம்மளுடைய உரிமையை மீட்டெடுத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், பொதுமக்களாகிய நம்ம அந்த செயலை நம்ம செய்யறதே கிடையாது. காரணம் என்னன்னா போயிட்டு போகுது போயிட்டு போகுது, இப்படியே நம்ம வந்து தள்ளிட்டே தள்ளிட்டே போறதுனாலதான் சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வு இல்லாம மக்கள் திரும்ப திரும்ப அதே தவறை செய்யறாங்க, அடுத்தவங்களையும் அந்த தவறை செய்யவும் தூண்டுறாங்க. அதனால தயவு செய்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கணுமா, கன்சியூமர் போங்க, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போங்க, முறையான ஒரு வக்கீல வச்சு பாருங்க, உங்களுடைய உரிமையை மீட்டெடுத்துட்டு வாங்க.
0: ஓகே. சோ அட்வொகேட் இல்லாம நம்மளுடைய குறைகளை டைரக்டா நாமளே சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லி இருந்தீங்க, பட் இதுல நம்ம அட்வொகேட்டும் வைக்கலாம் இல்ல சார்?
1: அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களால் அதை சரிவரையா, அதாவது புதுசாக நீங்கள் போகிறதுனால உங்களால் அதை சரிவர செய்ய முடியாத பட்சத்தில் ஒரு அட்வொகேட் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், உங்களுடைய வேலையை சீக்கிரம் முடியும், எளிதில் முடியும். நான் அட்வொகேட் இல்லாமல் போகிறான்னு சொல்கிறது காரணம் என்னன்னா அப்படி ஒரு நடைமுறையில் இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்ல வரேன்.
0: ஓகே சார். இப்போ நான் ஒரு நுகர்வோராக ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றப்போ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு அட்வொகேட் இல்லாமல் இப்போ நானே டைரெக்டாக போய் என்னுடைய குறைகளை சொல்றேன். ஸோ கேஸ் அப்படியே ஃபர்தராக மூவ் ஆகுறப்போ இன் பிட்வீனில் நான் வந்து ஒரு அட்வொகேட் வந்து வைக்க முடியுமா சார்?
1: தாராளமாக வைக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் வைக்கலாம் அட்வொகேட். நீங்க எப்ப வேணாலும் ஒரு வக்காலத்து ஃபைல் பண்ணி ஒரு அட்வொகேட்டை நீங்க வைக்கலாம்.
0: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் சட்ட பாதுகாப்பு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.
3: PM जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சட்ட பாதுகாப்பு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள் சொன்னமா தொடர்ந்து பேசலாம். அன்சாரி, இப்போ ஒரு நுகர்வோரா அவங்களுடைய ரோல் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், அதுல டிஃபெக்ட் இருக்கு, அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்ப நான் ஒரு உணவகத்துக்கு போறேன், அங்க போய் நான் உணவு சாப்பிடுறேன் அப்படின்றப்போ, இப்ப அதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, கெட்டு போன உணவை வந்து சூடு பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்ல அந்த உணவுல ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை இருக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு நுகர்வோரா இருக்கிறேன்னா
1: நிச்சயமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடைமுறையில ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா கரப்பாமூச்சி விழுந்திருக்கு, பல்லி விழுந்திருக்கு, முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்ப அந்த பட்சத்துல வந்து நம்ம அதுதான் சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதே நிறுவனத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். அவங்க வந்து அதுக்கான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போக போறது இல்லை. இல்லை உங்களால முடிஞ்சதை பாத்துங்க, நீங்க எங்க போய் சொல்றீங்களோ சொல்லிக்கேன் அப்படின்னு நிறுவனம் வந்து சரியானபடியா பதில் சொல்லாம தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க அடுத்த கட்டமா நீங்க கன்சியூமர் கோர்ட்டை தாராளமா நாடலாம், உங்க பிரச்சனை ஈஸியா தீர்த்துக்கிட்டு வந்துடலாம்.
0: ஓகே சார். அண்ட் கன்சியூமரா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு தகவல் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குமே வந்து ஒரு உரிமையை கொடுத்திருக்கு இந்த சட்டம் இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார்.
1: நிச்சயமா, அதாவது வந்து இப்ப பார்த்த வரைக்கும் நம்ம கன்சியூமர் கோர்ட்ல வந்து நுகர்வோர் அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி வந்து தீர்த்துக்கலான்றது பார்த்தோம், அது மிக முக்கியமானது. இப்ப அதை விட அடுத்தது பாத்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இதுல பாத்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு நிதி பெறும் அமைப்புகளிடம் இருந்து தகவல்களை பொதுமக்கள் கேட்டு பெறும் சட்டப்பூர்வமான உரிமையாகும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து நமக்கு ஏதோ ஒரு தேவைப்படுது, ஒண்ணு வேண்டாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே, இப்ப நம்ம தெருவுல ரோடு போடுறாங்க, அது என்ன காஸ்ட்ல போட்டிருக்காங்க, என்ன இது போட்டிருக்காங்க, மதிப்பீடு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க 25 லட்சம் வச்சிருப்பாங்க, இது உண்மைதானா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும், ஒருத்தவங்களுக்கு எப்படி தெரிய வரும்னு பார்த்தோன்னா அப்போதான் ஆர்டிஐக்கு நம்ம போய் நம்ம வந்து அதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு நம்ம கேட்டு நம்மளுடைய தகவலை நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்காக பேர் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேருந்து நம்ம போட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி தகவல் உரிமை சட்டத்தை நம்ம பெற முடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மனு போடுறீங்க, இப்போ தகவல் உரிமை சட்டத்துக்கு ஒரு மனு போடுறீங்க, ஆனால் 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அவங்க வந்து ரிட்டர்ன் அதை கொடுத்துருவாங்க. இன்கேஸ் ஆஃப் அதாவது ரொம்ப எமர்ஜென்சி, உயிர் மற்றும் சுதந்திரம் தொடர்பான தகவல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 48 hoursக்குள்ள உங்களுக்கு அவங்க அந்த ரிட்டர்ன் மெசேஜ் கொடுத்துருவாங்க. தகவல் மறுக்கப்பட்டால் மேல்முறையீடும் நம்ம செய்யலாம். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ஆர்டிஐலேருந்து நமக்கு ரிட்டர்ன் பதில் வரல அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து மேல்முறையீடு பண்ணலாம். நம்ம அந்த மேல்முறையீடு பண்ணும்போது அந்த இரண்டாம் மேல்முறையீடு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் மேல்முறையில் நமக்கு அதோட திருப்தி வரல, அதுக்கான ரிசல்ட் நமக்கு சரியாக கிடைக்கலன்னா நம்ம அடுத்த மேல்முறையும் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து 20 சொல்லிகிட்டு இருக்குது, கண்டிப்பாக நம்ம மேல்முறையீடு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஐ மூலம் எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கலாம், அரசு நிறுவனத்தில் இருக்கிற நம்ம தகவலை வந்து பெற முடியும் நம்ம கேட்டோம். இதுலேயே வந்து சில தகவலை வந்து நம்மளால் பெற முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கிற பட்சத்தில் வந்து அதை நம்ம ஆர்டிஐ மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் ஆக்ட் 2005 படி செக்ஷன் 8 கீழே வந்து விளக்கம் அளிக்கப்படலாம். ஒரு சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் செக்டார்லேருந்து நமக்கு அந்த ஆர்டிஐ மூலயமா போட்டாலுமே நமக்கு அது கிடைக்காது. காரணம் வந்து குறிப்பாக விசாரணை பாதிக்கும் அல்லது ஒரு ரகசியத்தை பாதுகாக்கும் சிட்டா நில தொடர்பான நமக்கு எஃப்எம்பி நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம நம்மளுடைய நிலத்துக்கு என்ன தேவைப்படுதோ ஆர்டிஐ மூலமா நம்ம கேட்டு கண்டிப்பா வாங்கிக்கலாம்.
0: ஓகே சார். இப்போ என்னுடைய நிலத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் வந்து கேட்க முடியுமா, இல்லனா ஒரு காலிமனை இருக்கு, ஒரு இடம் இருக்கு, சோ இந்த இடம் வந்து யார் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு கூட டீடைல்ஸ்ல வந்து கேட்க முடியுமா சார்?
1: அதாவது இந்த இடம் வந்து யார் பேர்ல இருக்கு,

0: எனக்கு தெரிய வரல அப்படின்னு நம்ம அந்த இடத்தோட டீட்டெயில் நம்ம போட்டு அமிச்சோம்னா அவங்க ஆர்டிஐல இருந்து அதுக்கான கிளியரன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடர்பான கோப்புகள், அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம கேட்கணும். நமக்கு பப்ளிக் என்ன தேவையோ, எந்த செக்டார் தேவையோ அந்த மாதிரி ஃபைல்ஸை மட்டும் தான் நம்ம கேட்டு ஆர்டிஐ மூலமா நம்ம எடுத்துக்க முடியும். கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த மாதிரி தொடக்கப்பள்ளி, இந்த மாதிரி பள்ளியில் என்னென்ன ஃபெசிலிட்டி செய்கிறாங்களா செய்யலையா, செஞ்சதுக்கான பதில் சொல்கிறாங்களா என்னன்றதை நம்ம ஆர்டிஐ மூலமா நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுறதை தவிர்த்து நம்ம ஆர்டிஐ மூலமா லீகலாக போய் நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஓகே, ஸோ ஆர்டிஐ மூலமா நமக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா இது வந்து ஒரு லீகல் ப்ரூஃபாக வந்து நம்மளால எடுத்துக்க முடியும் இல்லையா சார்?
0: நிச்சயமா, அது உண்மைத்தன்மையும் கூட. அது ஒரிஜினலா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஆர்டிஐ வந்து நமக்கான அது பதில் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த பதில் வராது நமக்கு.
1: ஓகே சார், ஸோ ஆர்டிஐ பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, அண்ட் இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும் சார் நம்மளால?
0: ஆர்டிஐ அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் ஒன்று ரெடி பண்ணணும். நம்ம எதுக்காக நம்ம வந்து கேட்கறோம், மனு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணணும். யாருக்கு அனுப்புறத ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் வச்சுக்கணும். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல யாருக்கு, எந்த செக்ஷனுக்கு, எந்த டிவிஷனுக்கு அது போகணும் அப்படின்றத தெல்ல தெளிவா நம்ம எழுதி அதுல வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டணும், ஒட்டி நம்ம அனுப்பணும். நம்ம அனுப்பிச்சோம்னா நமக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு 30 டேஸ்க்குள்ள நமக்கு வந்து அது கிடைச்சிடும், அது அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிடும்.
1: ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து இந்த காரணம் அப்படின்றது அவசியமா, இந்த விஷயத்துக்காக தான் இதை நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு ரீசன் அப்படின்றது இதில் அவசியமா இருக்கா சார்?
0: ரீசன்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. நம்ம ரீசன்லாம் நமக்கு என்ன நோக்கத்துக்கு அது வேணுன்றத மட்டும் நம்ம அதை இது பண்ண போய் இதுக்கு என்ன, இப்போ எனக்கு இந்த சர்வே நம்பர்ல யார் இருக்காங்க, என்ன பேர் இருக்காங்க, இந்த இடத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, இந்த இடத்துல யார் யார் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, இந்த காமன்ஸ் ஒரு கிட்ட எவ்வளோ செலவாயிருக்கு, அந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக ஆர்டிஐல போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம யாருக்கும் எதுவும் சொல்ல தேவையில்லை.
1: ஓகே சார், அந்த நேயர்களே இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லீகல் ப்ரொடெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கடகராஜ் அவர்கள். சோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி ஏஞ்சல்.

0: Jammu and Kashmir and Ladakh for today. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:15. என்றும் இனியவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 2:22:32. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. பி.பி. சீனிவாஸ் மற்றும் பி.சுசீலா பாடிய பாடல் இது, பார்மகளே பார்.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மதியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்திலுள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 2:29. இணைந்திருக்கிறோம். இது என்றும் இனியவை. பாசமலர் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும்
2: பார்க்கணும். அது என்ன?
1: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழ காலி.

0: நிகழ்ச்சியில் ஏஎம் ராஜா பாடிய பாடல் இது தேன் நிலவு.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய என்றும் இனியவை. தொடர்வது வானில் அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, சென்னை சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சென்னை மாதவரம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, அம்மூர், சேலம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், சென்னை அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், சென்னை பேசின்பாலம், சென்னை

0: ஆட்சியர் அலுவலகம், பள்ளிக்கரணை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர், அண்ணாநகர் மேற்கு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, மிமிசல், புதுக்கோட்டை, சின்கொனா, திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், திருநெல்வேலி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை. மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 23ஆம் தேதி அன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழியக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 24ஆம் தேதி அன்று பலத்த காற்றுடன் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்பு உண்டு. 25ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழகம், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 26ஆம் தேதி அன்று கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 27ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். மழை லேசானது முதல் மிதமான அளவில் பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை, அதாவது நாளை மறுநாள் வரை, தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने देश में भविष्य में परीक्षाओं में पेपर लीक रोकने के लिए सभी संबंधित पक्षों से मिलकर प्रयास करने का आह्वान किया है। आज संसद भवन में राष्ट्रीय लोकतांत्रिक गठबंधन एनडीए संसदीय दल की साप्ताहिक रणनीतिक बैठक के बाद संसदीय कार्य मंत्री किरेन रिजिजू ने बताया कि श्री मोदी ने परीक्षा पेपर लीक में शामिल लोगों के

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பன்மொழி பாடல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் ஏ கன்யாகுமாரி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தொடக்கமாக சாமி நின்னே என தொடங்கும் கரூர் தேவடு ஐயர் வர்ணம் ஸ்ரீ ராகம் ஆதித்தாளம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக சிராப்தி சயன எனத் தொடங்கும் பஜன் விஜுவந்தி ராகம் ஆதி தாளம்.

0: நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத சாரல்.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆம்நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காதல் எனும் தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
2: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 4 மணி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: ஜிஎல் ஃபிலிம்ஸ் வழங்கும் அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதனிடத்தில் அவர்கள் முத்துராமன், டி எஸ் பாலையா, மேஜர் சுந்தரராஜன், டி ஆர் ராமச்சந்திரன், ஆர் எஸ் மனோகர், வி எஸ் ராகவன், ராஜஸ்ரீ, சௌகார் ஜானகி, மனோரமா, குட்டி பத்மினி மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், இயக்கம் ராஜேந்திரன், கதை திரைக்கதை வசனம் ராஜு கோபு.
1: நம்ம தகர கடை தாராபுரம் தட்டி பறிக்கும் தர்மலிங்கம், எப்படி சொல்வார் கடை?
2: ஆமா,
1: அவன் தர்மலிங்கம். அவன் பேரன் வந்து நம்ம கம்பெனி கொஞ்சம் கடன் கொடுக்கணும், அவன் கொடுக்கல.
2: பார்த்து ஒரு சந்தேகம், டெவினா என்ன பார்த்தா?
3: அது இது தெரியாதா? உலகத்துக்கே தெரியுமா எங்க அம்மா?
2: சும்மா இருக்க மாட்டீங்க, எனக்கு தமிழ் அர்த்தம் வேணும்.
1: இந்த மாதிரி இக்கட்டுகள் வரும்னு நினைச்சு தானே உங்க அக்காவை நான் பிஏ படிக்க வச்சேன். அவனுக்கு

0: தெரியுமே அவளுக்கிட்ட கேள. ஏமா இப்ப நான் இங்கிலீஷ் கேக்குறேன், நீ தமிழ் பதில் சொல்லு. தமிழ் நான் என்ன அர்த்தம்?
1: சும்மா போர் அடிக்காதீங்கப்பா. அப்பா இன்னைக்கு சாயங்காலம் நான் லேட்டாவே வருவேன். தொலை இல்லாம போக கூடாதுமா.
0: நீ காலேஜ்ல இருந்து வந்த உடனே தங்கச்சி கூட்டு போயிடுறேன்.
1: அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. மீட்டிங்ல உனக்கு என்ன வேலை? சரியா போச்சு போங்கு, நான் வச்சுதான் தமிழ்ல பேச போறேன்.
0: தமிழ்ல அப்போ வினைய வேண்டாம். வாய திறந்த உடனே கூட்டங்களையும் காக்கா மாதிரி.
2: ஹலோ ஏயா, இப்ப தானே அக்கப்புறம் இல்ல வைக்க போறோம் இல்லன்னு வையா போன.
3: கமல் கமல் கமல், என்ன என்ன என்ன அக்கப்பூர்ல கேட்டாங்க? ஹலோ ஹலோ, யாரு? நான் இங்க அக்கப்பூர் பேசுறேன்.
2: என்ன
3: இப்படி கேக்குற? கதாசிரியர் இல்லையா? அதனால புனைப்பெயர் வச்சுக்கிட்டேன். எப்படி இருக்கு?
2: சகிக்கல. முழுசா ஒருதே எழுதுறதுக்கு வழி இல்ல, அதுக்குள்ள புனைப்பெயர் என்ன வேண்டி
3: இருக்கு? எதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் ஒப்புப்பட்டேன்? உனக்கு அப்புறம் விவரமா சொல்ற கூட்டாங்க. ஹலோ, நான் இங்க அக்கப்பூர் பேசுறேன். முருகேஷ் வேற ஒண்ணும் இல்ல, நீ தப்பா நினைச்சுக்காதப்பா. என் ஒய்ஃப் இருக்காள, அவ ரொம்ப கண்டிப்பு. ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடாம நீங்க டெலிபோன் பேசக்கூடாது அப்படின்னு வம்பு பண்றான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப நான் கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டேன்ப்பா. இப்ப நீ என்ன பண்ற? முருகேஷ் அரிசி டெலிபோனை கட் பண்ணிட்டு போயிட்டான். நீ பண்ற கலாட்டாலும் டெலிபோனை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிருப்பானே.
2: அது சரி, என்ன கதை எழுதிட்டேன்னு யாருக்கிட்ட கதை விடுறீங்க? உங்களுக்கு தான் அந்த மூளையே கிடையாது.
3: என்ன அப்படி சொல்லிவிட்டேன்? எழுத்தாளனுடைய பேனா என்னைக்காவது சோறு போடும்.
2: போடும் போடும், வேற வழி இல்லாம அதை 8 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்க போறீங்க, அன்னைக்கு போடும்.
3: இப்ப தெரியாது என்னுடைய வேல்யூ உனக்கு. நான் எழுதிருக்கிற மாதிரி கதை அது பிரிண்ட் ஆகி வெளியில வரட்டு, அப்ப தெரியும் என்னுடைய வேல்யூ
2: என்னன்னு. அவன் தைரியமா உங்க கதையை பிரிண்ட் பண்றேன்னு.
3: அட, இப்ப டெலிபோன்ல பேசல முருகேசன் அவருதான். இதுக்கு முன்னாலே செங்கல் சூழ வச்சிருந்தாரு. இப்பதான் முத முத புதுசா பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சிருக்காரு.
2: முதல் பிரிண்டிங்க உங்க கடையா? எங்க அவனை அழிக்கிறீங்க?
3: நான் என்ன பண்ணட்டும்? நான் எவ்வளவோ எடுத்துதான் சொன்னேன், கேட்டால இவ்வளவுக்கும் கதை பேர் மட்டும்தான் சொன்னேன். ஓடியா எக்ரிமெண்ட்ல கையெழுத்து நான் போட்டேன்.
2: அப்படியா? உங்க கதை பேர் என்ன
3: சொல்றேன், பயப்படாத.
2: இல்ல இல்ல,
3: பாதிராத்திரி படுகொலை.
2: ஐயோ ஐயோ,
3: கதை மட்டும் வெளியில வரட்டேன், அப்புறம் பாரு. அவன் சும்மா அப்படி பிச்சு உதற போறான்.
2: புஸ்தகத்தையா?
3: பணம் காசு சொன்னாக்க. அது மட்டுமா, இந்த கதைக்கு யார் தெரியுமா முன்னூறு எழுத போறாங்க? நம்ம ஊரு எந்திர சக்கரவர்த்தி.
4: என்ன ஆகிட்டு இருக்கு? லைஃப்ல உனக்காக காத்துக்கிட்டு இருந்து பாதி கணவன் ஆயாச்சு. போறவங்க வரவங்க பைத்தியக்கார மாதிரி பாத்துக்கிட்டு இங்கே தாழ்ந்து இருக்கிறேன். பார்க்கல பட்டாணி கண்ணை வைக்கிறவங்க கூட என்ன பரிதாபமா பாத்துட்டு போயிட்டான்.
1: காதலிக்க
4: வேண்டிதான். நதி மாதிரி ஒரு பெண்ணை பக்கத்துல வச்சுட்டு ஏண்டா ரமேஷ் பேசியே பொழுத கடிக்கிற. அவ அழக அப்படியே அள்ளி எடுத்து
1: அப்புறம் பெண்டு போறாரு. தாத்தா அவ்வளவுதான் ஆபத்து. நேர வீட்டுல போய் வெட்டி வச்சிருவாரு.
4: போனா
1: போன இப்ப சொல்லுங்க.
4: பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் நல்லா பாத்துக்க. அப்புறம் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அக்காவுக்கு ஃப்ரெண்டு பயப்பட வேண்டாம் பாரு. நல்ல தைரியத்தாலி போ.
1: சொல்ல மாட்டீங்க பிள்ளை.
4: அதுக்குதான் சொல்றேன், நீ பயந்துகிட்டே இல்லாம சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா வந்துடல பாரு.
1: இந்த வருஷம் பரீட்சை பாஸ் பண்ணதும் நிச்சயம் கல்யாணம்.
4: அப்ப நமக்கு கல்யாணமே கிடையாதா? நீ எங்க பாஸ் பண்ண போற?
5: அக்கா, நீ எங்க இந்த கார்ல உட்கார்ந்திருக்க?
1: நீ எங்க இங்க வந்த?
5: நாங்க ஜாலியா ஒரே ஆளா வந்தோம். யாரு டைவர்?
1: கிபிரு கிபிரு கிபிரு, எங்க காலேஜ் ப்ரொஃபசர். பாரத்துல கொஞ்சம் சந்தேகம்.
4: அதான் இப்படி பார்க் பக்கம் வந்து சொல்லி கொடுக்கலாம்னு வந்தேன்.
5: பாட்டியாடி, நம்ம ஸ்கூல் டீச்சர் ஆனா யார்த்தே பாடம் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. காலேஜ் ப்ரொஃபசர் பரவாயில்லடி, காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட சொல்லி தராரு.
1: லதா, ப்ரொஃபசரோட எங்க பார்த்தேன்னு வீட்டை யாருக்கிட்டே சொல்லிட்டாரு.
5: சொன்னா என்ன தப்பு? நீ பாடம் தானே படிச்ச.
4: கரெக்ட், அதானே சொன்னா என்ன தப்பு? நீ போய் சொல்லு பாபா. இந்த இதை வச்சுக்கோங்க. என் பேரை சொல்லி எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. ஆனா மறந்துடாம வீட்டுல போய் சொல்லணும்.
1: என்ன வளர்றீங்க?
4: யாவது வேலை மறக்குமே.
1: உங்களுக்கு விளையாடுறதுக்கு சமய சந்தர்ப்பம் தெரியாது. வாங்க சார், போலாம்.
6: என்னங்க?
7: Good gracious, how lovely.
6: எனக்கு

0: உங்க நேரத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்க முடியுமா?
1: என்னுடைய ஜெயந்தி தேவி கேட்டா ரெண்டு நிமிஷம் என்ன, ரெண்டு நாள், ரெண்டு மாசம், ஏன் ரெண்டு வருஷம் கூட ஒதுக்கிட்டு உன் காலடியிலேயே விழுந்து கிடக்க நான் தயார்.
0: இப்படி எல்லாம் பேசி என்ன ஒன்னும் ஏமாத்த வேண்டாம். நான் சொல்றது கேளுங்க, இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்து எப்ப வர போறீங்க?
1: எப்ப வரணும்? ஆபீஸ் போகலாமா? அதுவும் கூடாதா?
0: கண்டிப்பா போகணும், ஆனா ஒரு கண்டிஷன். நான் நீங்க சொல்லல, என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல இன்னைக்கு டின்னர், நீங்களும் என்னோட வரணும்.
1: I'm extremely sorry, ஜெயந்தி. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, வேணும்னா கார் அனுப்புற, நீ போயிட்டு வந்துடு.
0: ஏன் என்னோட வெளிய வர பயப்படுறீங்க? நான் ஒரு நாட்டிக்காரிங்கிறதுக்காகத்தானே என்ன இப்படி உதாசனப்படுத்துறீங்க?
1: என்ன ஜெயந்தி, நீ என்ன நல்லா பேசிக்கிட்டு, நான் உன் பேர்ல எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது.
0: நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எனக்கும் எல்லா பெண்களை போல புருஷனோட வெளியே போயிட்டு ஒரு ஆசை இருக்காதா?
1: ஜெயந்தி, என் நிலைமை தெரியாது உனக்கு, என்னுடைய அந்தஸ்தை காப்பாத்திக்கிறது தானே நான் இப்படி ஊர்ல வேஷம் போட்டுட்டு இருக்கேன். என்ன தவறா நினைக்காத ஜெயந்தி.
0: உங்களுக்கு ஏன் தான் இந்த பணமும் புகழும் வந்து சேர்ந்ததோ எனக்கு வர ஆத்திரத்துல உங்களை அப்படியே சவிச்சு நான்.
2: அந்த கௌரியன் கம்பெனிக்கு பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நீ தரதா சொல்லிக்காமே.
3: ஒரு நாளைக்கு தனியா நான் ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டேன், அந்த சமயத்துல ஒரு போன் வரணும். நானும் ஒரு பார்ட்னர் இல்ல, ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா? அவன் பணம் கேட்டான், ஒண்ணும் இல்லாதவன்
2: ஆச்சு நினைச்சு தரேன்னு சொல்லிக்கிட்டு. இவங்களுக்கு ஏமாத்திடுவானுங்க.
3: ஆனா என்ன ஏமாத்துவான்? உன்னை ஏமாத்த முடியுமா? நீ யாரு? கணக்குன்னு உன்னை கண்டுபிடிச்சான் பாரு, அவன் அப்ப இல்ல. நீ
2: இப்படிதான் எதையாவது சொல்லி சமாதானப்படுத்திடுவேன். அது போட்டோம் பார்த்தா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் மனம் விட்டு பேசணுமே.
3: தாராளமா பேசலாம. நான் வழக்கம் போல எப்பவும் ஆபீஸ்ல புரிய என் இப்போ பேசிக்கிட்டேன்.
2: இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல, சொந்த விஷயம். நான் உன் வீட்டுக்கு வந்து பேசலாம்னு நினைக்கிறேன், உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையா?
3: என்ன பாய்ச்சி பேசுற? சர்வசாதாரணமா இருந்தவன் நான், உன்னோட பார்த்ததா சேர்த்து என்ன இவ்வளவு பெரிய அந்தத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கிறியே, உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன் சொல்லு.
2: இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாயந்தரம் 5 மணிக்கு உன்னை வீட்டுல வந்து பாக்குறேன், அதுதான் போறேன்.
4: ஒண்ணு கேட்கணும் கேட்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஊர்ல நீங்க எங்கடா மீட் பண்றீங்க கொஞ்சம் சொல்ல? பீச்ல தானே?
5: சேச்சே, பீச்ல பேருதா லவ்வர்ஸ் பார்க். அங்க ஒரே கிழங்கட்டங்க, டூரிஸ்ட் பஸ்ல வர்ற கூட்டம், மனுஷன் போவானாங்க. கேள்வி முறையே இல்லாம 2-3 பார்க் இருக்கு, அங்கதான் மீட்டிங்.
4: அப்படின்னா முதல்ல இடத்துக்காக அலைஞ்சிருக்க போல இருக்கு, அப்புறம் தான் காதலுக்காக அலைஞ்ச, இல்லையா?
5: கரெக்ட். ஒரு சின்ன உதவிடா.
4: என்னடா?
5: வனிதாவுக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உன் கார் கொஞ்சம் தேவை.
4: ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் ஊர்வலம் போறதுக்கு என் கார் தான் கிடைச்சதா?
5: பிளீஸ், என் கண்ணுல என் ஃப்ரெண்ட் இல்ல.
4: சரி, இந்தா போல.

0: ஏப்பா, நீ எதுக்கு வெக்கப்படுற? உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு. அதே பிரகாரம் நடத்த நாங்க கடமைப்பட்டவங்க.
1: சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேண்டியது பம்பு.
2: எங்க குடும்பத்துல நீங்களும் ஒருத்தர், எங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கூச்சம்?
3: என்ன நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கிற முறையில கேக்குறேன். உன் மக வனிதாவைத்தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிருக்கேன்.
0: செஞ்சுக்கவேன்.
3: அவ்வளவுதான்.
2: நம்ம வனிதாவையா?
3: உன் மக வனிதாவை.
0: ஏன் நிதான கட்டிக்கவேன்? உனக்கு தகுந்த ஜோடி.
3: என்னடா இந்த வயசுல நம்ம பொண்ண கேட்க வரானே நினைக்கிறீங்க? வியாபாரத்துல கூட்டு சேர்ந்தோம், அதனால நமக்குள்ள சொந்தம் ஏற்பட்டுச்சு. இப்ப சம்பந்தம் செஞ்சுக்கிட்டோம், அந்த சொந்தம் இன்னும் அதிகமா வளரும்.
0: என்னப்பா அது, குண்ட தூக்கி போடுற? என்னமோ எங்க பிராரத்த கர்மம் உனக்கு கடமைப்பட்டுட்டோம். அதுக்கு கண்டிஷன் மோசமா இருக்கு.
2: நல்லா இருக்கு வனிதா, காலேஜ்ல படிக்கிற இந்த காலத்து பொண்ணு. நீங்க கேட்டது அவளுக்கு தெரிஞ்சா?
1: அவளுக்கு தெரிஞ்சா அவ கத்துக்கிட்ட இங்கிலீஷ் பூரா பேச ஒரு நல்ல சான்ஸ். அக்கா அக்கா, ஒரு இன்ட்ரெஸ்டிங். பாட்டு மாமாக்கு கல்யாணம், ஒண்ணு யார் தெரியுமா? நீயேதா
2: சில்லி.
0: அவனே இங்கிலீஷ் மட்டும் நீ திட்டாத, அவ ஒண்ணு கிடக்க ஒன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டு என் பிராணனே.

0: நீ தமிழ்நாட்டு இல்லைங்க.
1: பார்ட்னர் அங்கிள், யூ டூ ஒன் திங், ஒன்னு செய்றீங்களா ப்ளீஸ்? உங்க செல்வாக்குக்கும் சின்ன வயசுக்கும் பேப்பர்ல விளம்பரம் போடுங்க.
0: என்ன
1: விட அழகான பெண்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அப்ளிகேஷன் போடுவாங்க. எங்க வீட்டுக்கு வந்து இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்பாவோட பார்ட்னர் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா
0: போதுமா, மனசுல இருக்கிறத மறைக்காம கேட்டேன். இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. ஏன் அனாவசியமா வார்த்தையை வளர்த்துறீங்க? பார்ட்னர், நான் வர்றேன்.
2: படி படி, நீயே படி.
1: அன்புள்ள அக்க போறாரு, உங்கள் முதல் சிருஷ்டியான பாதிராத்திரி படுகொலையை படித்தேன்.
2: படித்தேன்,
1: சந்தேகமே இல்லை, படுகொலை தான்.
3: என்ன எப்படி எழுதிருக்க?
2: தத்துவமா இருக்குன்னு எழுதிருக்கா. மக்கு, உனக்கு என்ன தெரியும்?
4: அக்க போறன ஆசிரியர் இருக்காத, அவரை நான் பார்க்கணும்.
2: அப்படியா? அது நான் தான்.
4: ஓஹோ, நீங்க தானா? இந்த கதை நீங்க எழுதுனா?
2: ஆமாமா, நானே தான் எழுதினேன்.
4: நிச்சயமா?
2: நிச்சயமா நான் தான் எழுதினேன். இந்த மாதிரி யாராவது சந்தேகப்படுவாங்கன்னுதான் நான் அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கல. முருகன் துணையில இருந்து முற்றிட்டு வரைக்கும் நானே தான் எழுதினேன்.
4: சுத்தம் போட்டாலும் ஐயா, உண்மையை சொல்லு. என் சொந்த வாழ்க்கையுடைய ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: என்னையா வளர்ற? உன் சொந்த வாழ்க்கையாது
4: என்ன? பாஜராத்திரி படுகொலை இருக்க, அது என்ன? உன்னால என் ரகசியங்களை எப்படி எழுத முடிஞ்சது சொல்லிடு. தொலைச்சு போன தொலைச்சு.
2: ஐயா ஐயா, நான் சத்தியமா சொல்றேயா, என் வாழ்க்கையில எப்படியாவது பாடுபட்டு ஒரு கதையை எழுதணும்னு நினைச்சு எழுதி விட்டாய்யா. அப்பறமும் என்னுடைய சொந்த கற்பனை அல்ல கமலா.
4: மார்க்கத்தை மறைக்க பாக்குறேன். கோவில் பட்டி இருக்க.
2: என்ன கோவில் பட்டியா? எழுதிருக்க, எழுதிப்பேன் எழுதிப்பேன் எழுதிப்பேன்.
4: அங்கிருந்து ஆறாவது மைல் எழுதிருக்க. புலசியப்பட்டவர் பேரு, அங்க அடையாளம், எப்படி நடந்தது எல்லாம் அப்படியே இருக்கு. நீ அப்படி நிரபராதையா இருந்தா உன்னை இப்படி ஒரு கதை எழுதுனு எனக்கு வேண்டாத யாரும் உன தூண்டிருக்கணும். அவன் யாருன்னாவது என்கிட்ட சொல்லிடு. இங்க பாரியா, போனா போகுதுன்னு உன்னை இப்ப மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் நான் வரும்போது என்னை பத்தி இப்படி எழுத உன்னை யார் அப்படின்னு சொல்லிடணும். என்ன
0: நீ இதுல கையெழுத்து போறியா இல்லையா
2: கேக்குறேன்
0: அப்படின்னு உங்களை கேட்டு வர சொன்னா சார். ஒரு கையெழுத்து போடுங்க சார்.
2: பையா, எதுக்கு ஏன் கையெழுத்து போட முடியாது? போய் சொல்லையா போப்பையா.
0: சார், துஷ்டனை கண்டா தூரவனு சொல்லுவாங்க, அவன்கிட்ட ஏன் சார் மோதுறீங்க?
5: அவங்க வீட்டுலயும் ஒரு தடவை பாகத்துக்கு நடந்துச்சு. இதே கையெழுத்து தகராறுனா தம்பிய கையெழுத்து போட சொன்னா தம்பி மாட்டேன்னு சொல்லிட்டான். தம்பிய க்ளோஸ் பண்ணிட்டான் சார்.
0: சார், இதெல்லாம் யோசிச்சு சொல்றேன், ஒரு கையெழுத்து
1: கிடைக்காது. வந்த வழிய பாத்துக்கோங்க.
0: வீட்டு யாரை விட்டது? நான்
2: வரேன்.
6: எதுக்காக இங்க வந்த? உண்மையை சொல்லி, ஏன் இங்க வந்த?
7: பணம் தேவைப்படும் போது என் தங்கச்சி வீட்டுக்கு வராம வேற எங்க போவ?
6: தங்கச்சி அப்படி ஒரு உரிமை கொண்டாடிட்டு வர்றதுக்கு வெக்கமா என்ன வழக்கு?
7: வெக்கத்தை பார்த்தா என் பழப்பு நடக்க வேண்டாம்.
6: பாலு, நான் உனக்கு எவ்வளவோ எச்சரிக்கை செய்திருந்தோம், என்ன துணிச்சல் இருந்தா மறுபடியும் அந்தஸ்து குறைக்க இங்க வருவேன்.
7: சீமானோட அந்தஸ்து குறையக்கூடாதுதான் ஊர் அரங்கத்துக்கு அப்புறம் குறுக்கு வழியில வந்திருக்கேன். ஹவுஸ் மை சிஸ்டர் எப்படி இருக்கிறா?
6: பாலு, நீ பணம் வேணும் வேணும்னு கேட்ட போதும் அதை கொடுத்த பாரு. அது என் தப்பு தான், ஆனா இதையே உனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டதோட இல்லாம என் மன நிம்மதியை பழக்க பார்த்த. இப்பவே போலீஸ் போன் பண்ணி உன போலீஸ் கொடுத்துருவேன்.
7: நோ அப்செக்ஷன்.
1: நீயா? நீ எப்படி இங்க வந்த?
7: ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல? ஆசனாகிய அத்தான் ஒரு குறை இல்லாம பாத்துக்கிறாருல்ல.
1: உனக்கு மாறம் இல்ல, எங்க வாழ்க்கையில குறிக்கிறாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன்?
7: கௌரவமான மனுஷன், கேவலம் ஒரு போக்கிரி கிட்ட மோதலாமா? கொஞ்ச நாள் நிம்மதியாரு, ஏன் அவசரப்படுற? காரணத்தோட ஒண்ணு இன்னைக்கு மன்னிச்சு விடுறேன். ஆனா மறுபடியும் கண்டிப்பா மீட் பண்ணுவேன்.
1: உங்களை ஆச்சரியப்படுத்தினா வந்ததும் சொல்லலை. நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற பிரசன்ட் சம்திங் வண்டர்ஃபுல்.
6: போட்டோ பிரேமா? பியூட்டிஃபுல். வனிதா, இந்த போட்டோ பிரேம்ல உன் போட்டோ பக்கத்துல என் போட்டோ வச்சு தைரியமா உங்க வீட்டுல எப்ப வைக்க போறேன்
1: சொல்ல மறந்துட்டேனே.
6: என்னது என்னது?
1: எங்க அப்பாவோட பார்ட்னர் ஒருத்தர், வயசு ஒரு 50 இருக்கும். திடீர்னு வீட்டுக்கு வந்து என்ன பெண் கேட்டா, அவன லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்கிட்டேன்.

0: போறேன்.
1: வீட்லயே டிராப் நினைச்சேன்.
0: ஆசைய பாரு.
1: சாரி வருதா, நான் நேர பார்க்குக்கு போய் மறுபடியும் தேடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு.
0: ஓகே, குட் நைட்.
1: குட் நைட்.
2: இந்த காரணத்தை கொண்டு நான் சொல்ல போற விஷயம் என்ன தெரியாது அவங்களுக்கு. இதுவரையும் உங்களை நம்பி ஆறு போல செய்திருக்கேன். காக்காவுக்கு தெரியுமா? எந்த விஷயமானாலும் என்கிட்ட சொல்லுங்க பாஸ். அது இருக்கட்டும். நேத்து உனக்கு ஒரு ஆளை காட்டினல்ல, சிவசாமின்னு ஒருத்தன. அந்த சிவசாமியை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தீர்த்து கட்டணும். நம்ம குரூப் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு வெளியே தெரியாம இருக்கணும்னா நீ ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கணும்.
3: நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். காரியத்தை கச்சிதமா
1: அதுல போன். நீ கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற டெலிபோன் வயர உடனடியே கட் பண்ணிடும்.
4: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். தொடர்வது அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: அந்த சிவசாமி வீட்டுல டெலிபோன் இருக்கணும் இல்லையா?
1: ஆமா,
3: அதனாலதான் உயிரை கட் பண்ணுங்கிறதுக்கு முன்னால வயரை கட் பண்ணு சொல்லிருக்கான். இத பாரு, டெலிபோன் புத்தகத்தை பாரு, நம்பரை தெரிஞ்சுக்க, சொல்லிடு. தட்ஸ் ஆல்.
1: ஆமாடா, நல்ல ஐடியா.
3: இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ யாருங்கிறத சொல்லி வைக்காத. ஏதோ எம்ஆர் திட்டத்தை காணால கேட்டேன், உங்களுக்கு யாராவது விரோதம் இருந்தா தற்காப்போட இருங்கன்னு சொல்லிட்டு பேசாம போன வச்சுது. வேற ஏதாவது உடனே வைக்க போறேன்.
5: சிவசாமி எஸ், சிவசாமி பி கே, சிவசாமி சி டி, வெறும் சிவசாமி.
3: என்னடா நாலு சிவசாமி இருக்கு? கடவுள் மேல பாரத்தை போட்டு நாலு பேருக்கும் போன் பண்ணி சமாச்சாரத்தை சொல்லிடு. எவனுக்கு ஆபத்தோ உயிரை அவனே காப்பாத்திக்கிறான். எப்படி
5: நாலு பேருக்கும் போன் பண்ணிடுவோங்கிற?
3: ஆமா, வேற வழிய இல்ல. கமான் கமான்.
5: ஹலோ, எஸ் சிவசாமிங்களா பேசுறது? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லிக்க விரும்பல, ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஆமா சார், நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதை எல்லாமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இன்னும் ஒரு வாரத்துல உங்களை கொலை செய்ய போறதா ரெண்டு பேர் சதி செய்துகிட்டு இருந்ததை காதால கேட்டேன். உங்களுக்கு யாராவது உறவு இருந்தா இது விஷயமா நடவடிக்கை எடுத்துக்கங்க.
1: ஹலோ, என்ன சார் சொல்றீங்க? ஹலோ ஹலோ
5: ஹலோ, பி கே சிவசாமிங்களா? வணக்கம். உங்களை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தோட போன் பண்றோம். தயவு செய்து உங்களுக்கு யாராவது விரோதி இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இன்னும் ஒரு வாரத்துல உங்களை கொலை செய்ய போறதா ரெண்டு பேர் சதி செய்துகிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன்.
6: ஹலோ,
1: சிவசாமிங்களா பேசுறது?
6: ஆமா, சிவசாமியேதா. ஒன் ஆஃப் தி ப்ரொபேட் ஆஃப் தி ரமோ ஆஃப் தி சிவசாமியேதா. நான்டா?
1: ஒண்ணு இல்ல, உங்க நன்மைக்காக தான் போன் பண்றோம்.
6: என்னது?
1: இன்னும் ஒரு வாரத்துல உங்களை கொலை செய்யறதா இருக்காங்க.
7: ஹலோ
1: சிவசாமி சார்.
7: எஸ்.
1: எங்கிட்ட உண்மை சொல்லு. நீ தனாக சந்திச்சா நான் அதுக்கு இடத்த மட்டும் சொல்லிட்டேன்.
8: என்ன இதுமா, எதை எதையே கேக்குறீங்க? அவன் நம்ம விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லைங்க.
7: உன்னை நம்பவே முடியாது. எங்கிட்ட மறைக்க பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியுமல்ல. உன் கூட்டாளி என்ன சதி திட்டம் போட்டிருக்கான் சொல்லு.
1: நம்ம விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்?
8: சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க.
1: என்ன நடந்து பாஸ்?
7: எதை நினைச்சு நாம பயந்துகிட்டு இருந்தோமோ அது நடந்து போச்சு.
1: அப்படியா?
7: உனக்கு தெரியாம இருக்க முடியாது. ராஜு எங்க தலைமறைவா இருக்கிறான் சொல்லு. இல்ல,
8: நீங்க என்ன தவறா நினைக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க.

0: பிரபாத், அதை விட ஒரு ஆட்டம் A1. அது ஒரு இடத்தை நான் நல்லா கூர்ந்து கவனிச்சேன். நல்ல அமைப்பு, ஆனா என்னால் அதை ரசிக்கத்தான் முடியல.
1: அதுக்கு காரணம் அனாவசியமா உங்க மனசு அலபாய விடுறீங்க, அவ்வளவுதான். முதல்ல அதை சாப்பிடுங்க.
0: இதை நான் இப்ப சாப்பிட்டாகும் இல்ல?
1: ஏன் வழக்கமா நீங்க சாப்பிடுற பழக்கம் தானே?
0: ஜெயந்தி, ஒரு சேஞ்சுக்காக நீ இன்னைக்கு இதை சாப்பிடு.
1: என்ன இது சாப்பிட்டு பழக்கம் இல்லையே.
0: அதனால தான் சொல்றேன், ஒண்ணு எனக்கு தெரியாது. ஜெயந்தி, யார் வேணும்னாலும் ஏமாத்தலாம், நான் அது என்கிட்ட முடியாது. இதுல நீ விஷத்தை கலந்த போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். துரோகம், நயவஞ்சகம், ரத்தத்திலேயே ஊழிப்போன பாலுவனுடைய தங்கச்சி நீன்றத நிரூபிச்சுட்டேன்.
1: நீங்க இப்படி பேசுறதுல அர்த்தமே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த சந்தேகத்தை போக்க, பழக்கமே இல்லாதத நானே சாப்பிடுறேன். பயப்படாதீங்க அத்தா, என் உயிர் ஒண்ணு என்னை விட்டு பிரிஞ்சிட. உங்க ஆசை ஜெயந்திக்கு என்னைக்குமே எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. நான் இதுல மாத்திர கலந்தது என்னவோ உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது விஷம் இல்ல. வழக்கமா நீங்க சாப்பிடுற விட்டவன் மாத்திரை தான். ஆமா அத்தா, நீங்க கொஞ்ச நாளா எங்கிட்ட நடந்துக்கிற முறைய பார்த்து எங்க அண்ணனுடைய விரோதத்துல என்னையும் சம்பந்தப்படுத்தி என்னையே சந்தேகிக்கிறீங்கன்னு பயந்து அந்த உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு நாடகம் நடிச்சேன். என்ன மன்னிச்சிருங்க.
0: இது சம்பந்தமா என் உயிருக்குத்தான் ஆபத்து. நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க
2: சார்? இந்த செலவு என்ன பண்ணினா, அதாவது சார், சிவசாமிய கொலை செய்யணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தது கேட்ட உடனே உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஏன்னா நீங்க தான் ஊர்லயே பிரபல்யமானவர், செல்வந்தரும் கூட. பணமும் புகழும் இருக்கும்போது கூடவே ஆபத்தும் தொடர்ந்து வர்றது சகஜம்னு நினைச்சுதான் உங்களுக்கு போன் பண்ணேன்.
0: நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இதுல நானே அனாவசியமா தலையிடணும்னு பயப்படாம என் உயிரை பாதுகாக்கணும்னு நினைச்ச உங்க மனப்பான்மைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
2: இதை நான் இப்படியே விட விரும்பல. இது விஷயமா துப்பு கண்டுபிடிக்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இதுல உங்க பூர்ண ஒத்துழைப்பு தேவை சார். உங்களை கொலை செய்ய முயற்சிக்கிற அளவுக்கு உங்க விரோதி யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
0: நீங்க போன் பண்ணதுல இருந்தே அந்த விஷயத்த பத்தி தான் நான் பயந்துகிட்டு இருக்கேன். குறிப்பா என் விரோதி யாருன்னு சொல்ல போனா, அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்னுடைய வருமானத்தை பார்த்து பொறாமப்பட்டு நீங்க சொன்ன மாதிரியே என்னுடைய தொழில் விரோதிகள் அப்படி நினைச்சிருக்கலாம். அதுவும் தவிர இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு பல எதிர்ப்புகள். இவர் சொன்ன மாதிரி நாம அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. இது சம்பந்தமா எனக்கு யாரு பேர்ல சந்தேகம் வந்தாலும் நான் உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்க எங்க தங்கியிருக்கீங்க?
2: நம்ம 7 ராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். நீங்க எப்ப வேணும்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சார். இது ஒரு முக்கியமான விஷயம். நல்ல நினைச்சுதான் நாங்க இதை தலையிட்டு இருக்கிறோம். தப்பி தவறி பயத்துல போலீஸுக்கு போன் பண்றதா இருந்தீங்கன்னா எங்களை ரொம்பல எடுக்காதீங்க. என்னடா
0: உண்மைதான், உண்மைதான். நடக்க போற கொலைக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றால் நானும் பேசாம இருந்தேன். என்னுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்பவும் உண்டு.
2: அப்ப நாங்க வரட்டுமா?
3: அப்படியே அசையாம நில்லுங்க. ஜம்பு, இவங்க பாக்கெட்ல சோதனை போடு.
4: நீங்க எங்க மேல சந்தேகப்பட்டு சோதனை போட்டதுக்காக நாங்க வருத்தம் படல, தவறாம எடுத்துக்கல. காரணம் உங்க நிலைமை எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இப்படி தற்காப்போட நடந்துகிட்டத நான் பாராட்டுறேன்.
3: நீங்க, என் பேர் ரமேஷ், என் ஃப்ரெண்ட் மூர்த்தி. நாங்க உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கோம். நீங்க எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
5: நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க.
4: சிவசாமிங்கிறவருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஏற்பட போற ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்தலாங்கிற நல்ல எண்ணத்தோட அவர்கிட்ட மனம் விட்டு பேசலாம்னு வந்திருக்கோம்.
5: நான் தான் அந்த சிவசாமி.
4: உங்களை கொலை செய்ய போற திட்டத்தை பத்தி உங்களுக்கு ஒரு போன் வந்தது இல்ல?
5: எஸ்.
4: அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு நினைச்சேன்.
4: இந்த சதியை நீங்க முன்னமே எதிர்பார்த்தீங்களா?
5: எஸ் காரணம் என் நிலைமை அப்படி. அதனால தான் முன்பின் தெரியாத உங்ககிட்ட கூட ஆபத்து எதிர்பார்த்து உங்களை சோதனை செஞ்சு பார்த்தேன். ஆமா, இந்த டெலிபோன் சமாச்சாரம் உங்களுக்கு எப்படி தெரியும்
4: சொல்ற சார்? இந்த சதியை நானே என் காதால கேட்டேன். நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஆமா, உங்க தொழில்
5: பயங்கர கொள்ளைக்காரன், பயங்கர கொள்ளை, கடத்தல், நம்பிக்கை துரோகம், இதுக்கெல்லாம் மொத்த வியாபாரியான ஒருத்தங்கிட்ட
0: நான் தெரியாம வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரியும் அவங்க கடத்தல் சமாச்சாரமும் கள்ள வியாபாரம். உடனே நான் வேலை விட்டு நின்னுக்கிறேன்னு சொன்னேன். எங்க ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட உன வெளியே அனுப்ப முடியாதுன்னு அவங்க தீர்மானமா சொன்ன உடனே நான் திருட்டுத்தனமா தப்பிச்சுட்டு வந்துட்டேன். என்னால அவங்களுக்கு ஆபத்து நேரிடலாம்னு பயந்து அவங்கதான் என்ன கொல்ல சரி செய்திருக்கணும்.
4: அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா இது விஷயமா ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கலாம்.
5: மன்னிக்கணும், என் நிலைமையை மறைக்காம உங்ககிட்ட சொன்னதுக்கு நீங்க என்ன பாராட்டணுமே தவிர மேற்கொண்டு என்ன எதையும் கேட்கக்கூடாது. காரணம், நான் அவங்களை காட்டி கொடுத்தா எனக்கு மட்டும்

0: அல்ல, உங்க உயிருக்கும் தான் ஆபத்து.
1: பயப்படுறதுனால எந்தவித பிரயோஜனம் இல்லை. நாம அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஏற்பட இருக்கிற ஆபத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம் இல்லையா?
0: உங்க தகவல் கிடைச்ச உடனே நானே போலீஸுக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா ஒருவேளை அது எதிரிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா?
1: நானே சொல்ற மாதிரி சுட்டுடுவான். பெட்டர் பேசாம இருங்க சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா சதியாரனுடைய திட்டத்தை தகர்த்தெறிஞ்சிடலாம். நான் அடிக்கடி வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்க ஒத்துழைப்பு இருந்தா போதும்
2: சார். ஒரு ஜென்டில்மேன் தெரியுமோ, தான் ஒரு பயங்கர கொள்ளைக்காரங்கிறது எவ்வளவு பெருமையா ஒத்துக்கிட்டாரு. அவரை விடுற இஸ் கோஆபரேஷன் இஸ் ஆல்வேஸ் தட். அப்ப நாங்க வரோம் சார்.
1: நான் வர்றேன் சார். இந்த பசங்களை நம்பி உண்மைகளை சொல்லியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்.
0: தேவி, என்ன பத்தின உண்மை உனக்கு பாதிதானடா தெரியும். பரவாயில்ல, காரணமா தான் சொல்லி இருக்கிறேன். ஜம்போ, அவங்க ரெண்டு பேரும் நீ எப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு.
3: உங்ககிட்ட இருந்து தகவல் வந்ததுல இருந்து நான் கூட சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். நேத்திக்கு கூட நம்ம திட்டம் நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட தான் போனேன். ஆனா நமக்கு எப்பவுமே இறஞ்சலா இருக்கிற அந்த பருவாவை வந்து தொலைஞ்சிட்டான்.
4: நீங்க எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கீங்கிறத இப்பதான் உணர முடியுது. நீங்க ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உருத்திராம செஞ்சிருப்பேன்.
3: அதை பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? மேற்கொண்டு நேரத்தை வீணாக்காம நம்ம திட்டத்தை நிறைவேற்றுறத கவனிப்போம். இன்னும் மூணே நாள் தான் இருக்கு.
4: நீங்க ஒண்ணு காலப்படாங்கப்பா. நம்ம எதிரி அசைகள் ஒவ்வொன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ நம்ம கூட இருந்த பையன் நமக்கு எதிராக சதி செய்ய நினைச்சிட்டாலும் வெற்றி நமக்கு தான்.
3: பா, நாளைக்கு தவறினா நாளை மறுநாள் நீங்க எதிர்பார்க்கறது நடந்தே தீரும். உங்களுடைய கவனக்குறைவுகளை மழுப்புறதுக்காக அபிப்பிராயங்களையும் ஒண்டிச்சாக்குகளையும் சொல்லி நிக்கிறீங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும், நானே முயற்சி செய்யணும்.
2: கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க போட்ட இந்த பயங்கர சதி திட்டத்தை எவ்வளவு ஒருத்த உழவு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே டெலிபோன் பண்ணும்போது கூட பயப்படாது. நீங்க நம்பிக்கை இழக்கவே கூடாது.
3: நீ ரமேஷ பத்தி வீட்டுக்கு போய் டெலிபோன் வயரை கட் பண்ணிட்டு அவனை தீர்த்து கட்டிடணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதை செய்ய தவறு நீங்க உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்.
5: நமக்கு குலதெய்வம் சங்கில் கற்பம் தானே?
6: இல்லீங்க, மருத வீரம்.
5: நினைச்சேன்.
6: வீட்டுல

0: ப்ரொஃபசர் மாமா பாக்கணும்னு சொல்லு.
1: பேசாம இருக்க மாட்டேன்.
0: உண்மையே மறைக்காதக்கா, நான் வேணா அப்பாட்டு சொல்லி ஹெல்ப் பண்ணட்டுமா?
1: என்னன்னு அக்கா ப்ரொஃபசர் மாமாவை பார்க்க போறா, புத்தர குடுங்கன்னு கேட்க போறியா?
0: ஐயோ அக்கா, அப்படி கேட்பேனா? ஆனா ஒரு கண்டிஷன், இந்த அப்பா பண்ற கலாட்டால வீட்ல இருந்து எனக்கும் ஒரே போர் அடிக்குது. வெளி உலகத்தை பார்த்தா போதுன்னு இருக்கு. தயவுசெய்து என்னையும் கூட்டிட்டு போக்கா. சுகனேன்னு வர.
1: சரி சரி, வந்து போற.
0: இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அப்பா அப்பா,
2: யாரும் ஊர்ல இல்ல.
0: அப்பா பாப்பா, அக்காக்கு பரிட்சைக்கு பணம் கட்ட இன்னைக்குதான்ப்பா கடைசி நாளு.
1: ஆமாப்பா, 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போய் ஜாகிரதையா வந்துடுறேன்ப்பா.
0: வந்துடுறேன்ப்பா.
3: இங்கிருந்து ஒரு ஈ காக்கா குஞ்சு வெளியே போப்படாங்க.
0: அம்மா கூட நீங்க வெளியே போயிட்டு வரும்போது அப்பா கோசம் வேண்டிக்கிட்டு புள்ளையார் கோவில் ஒரு தேங்காய் இருக்கு சொன்னாங்க.
1: தேங்காய்ப்பா
3: தேங்காய், அதை மட்டும் உடைச்சிட்டு சீக்கிரமா வந்துரு. எல்லாம் வெளியே வந்ததும் பூரா பேரும் சொல்லிட்டு என்ன கூப்பிடு.
4: வந்துட்டியா? நான் சொன்னேன்
5: தெரிஞ்சவங்க எல்லாம் கூடி இருக்கீங்க, நான் அப்படி புறப்படுறேன். பாப்பா வாங்க, ஒரு கதை சொல்றேன்.
0: ஐயா, உங்க மீசையும் மூஞ்சியும் பார்த்தா சகிக்கல.
1: இத பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சிவனேர் இருந்த எங்க அப்பாவே யாரோ ஒரு பாவி டெலிபோன்ல உங்களை கொலை பண்றதா இருக்கான்னு சொல்லிட்டான். நீங்க சாவுறாரு.
4: இது உங்க அப்பா பேர் சிவசாமியா?
6: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம். அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
7: எனக்கு போன வந்த மாதிரி உனக்கு வந்திருந்தா நீ பயந்து போனக்குள்ளவே நீ
0: பூந்திருப்பீங்க. இவன் நம்மளுக்கு உதவி செய்யதான் வந்திருக்காரு.
1: உங்களுக்கு ஏற்படுற இருக்கிற ஆபத்துல இருந்து காப்பாத்தான் இவரை கையோட கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம்.
7: ஓஹோ, இவர் மலையாளத்து மந்திரவாதியா? தாயத்து கட்டு வாரா அல்லது சக்கரபடி பாரா?
8: ரெண்டும் இல்ல சார், நான் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட். முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் பேர்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும்.
9: இவரும் நானும் ஒருத்தரை ஒருத்தர்
8: காதலிக்கிறோம் சார்.
7: ரொம்ப சரி, உங்க இஷ்டம்.
8: ஆமா சார், நான் சட்ட கல்லூரியில படிக்கிறேன்.
7: அதுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சட்டமா? என்னம்மா இதெல்லாம், நல்ல சமயம் பார்த்த காதலிக்கிறதுக்கு.
8: சார் நீங்க தவறா நினைக்க கூடாது, பெரியவங்க சம்மதம் இல்லாம.
7: அட போப்பா, மனுஷன் இங்க உசுருக்காக ஊசலாடிக்கிட்டு இருக்கான். நீ வேற கல்யாணத்தை பத்தி பேசுற. நீ மருகம் பிள்ளைன்னு வாயால சொன்னியோ இல்லையோ, மாமனார் இங்க டிம்மி கலண்டுகிட்டு உட்கார்ந்துருக்கான். அட போப்பா, உன் சாதகம் எனக்கு சரிப்படாது.
8: சார் கல்யாணத்தை விடுங்க, இப்ப நான் அதை பேசி முடிக்க வரல. உங்களை இன்னும் 7 நாளைக்குள்ள கொலை செய்யப்படுற போன் வந்தது இல்ல.
0: அந்த போன் பண்ணதே இவர் தான்.
8: ஐயோ
1: பயப்படாதீங்கப்பா, யாரா ரெண்டு பேர் திட்டம் போட்டதே இவர் கேட்டிருக்காரு. நல்லதை நினைச்சுதான் உங்களுக்கு போன் பண்ணிருக்காருப்பா.
8: சார் நீங்க பயப்பட வேணாம், உங்க உயிருக்கு எந்த விதமான ஆபத்து வராம காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா ஒண்ணு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்க உயிரை போக்குற அளவுக்கு துணிஞ்சிருக்கிற விரோதி யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
7: எனக்கு ஜோசியம் தெரியாதுங்களே, தெரிஞ்சிருந்தா நான் தப்பிச்சு வருங்களே. என்னை பத்தி ஒரு 2 வார்த்தை நான் சொல்லிக்கிறேங்க. நான் இந்த ஊர்ல நல்ல பேர் எடுத்தவன். ஈயிலிருந்து எறும்பிலிருந்து கொசு வரைக்கும் என் பேரை சொல்லி ஆச்சுன்னா என்ன பார்க்காம திரும்பி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி அப்பாவி நானும். இன்னும் ஒருத்தன், அவன் பேரு திராவகன்னு பேரு. ராகவன் ராகவன், அவன் 60 வயசுக்கு மேல இருக்கும். ஒரு நாளைக்கு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா,
8: உன்ன பார்த்து அவன் கேட்கறான், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்டா.
7: நான் கொத்தமல்லி செடி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. கொத்தமல்லி செடி மாதிரி நான் ஒத்துக்குவேன். நீங்க ஒத்துக்குவீங்களா?
8: நான் எப்படி ஒத்துக்குவேன்?
7: அப்புறம் என்ன பண்ணணும்? முடியாதுல்ல. நான் முடியாது சார். உடனே அவனுக்கு கோபம் வந்து, டேய் இனிமே நீ என் பாட்னர்ல இந்த காகிதத்தில் கையெடுத்து போட்டு வெளியே போனா அப்படின்னு.
0: இவர் மாட்டேன்ட்டாரு, அதான் கெடு வச்சுட்டான்.
8: ஆச்சரியமா தான் இருக்கு, பெண்ணு குடுக்கலைங்கிறதுக்காக இப்படி ஒரு பயங்கர திட்டமா?
10: நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நம்பர் 7 ராமன் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு.
7: நீங்க நேரம் நம்ம இங்கே சந்திச்சுக்கோ. தொல்லை இல்லை.
11: வேண்டாம், மாமனார் வீட்டுக்குள்ள நான் கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டு போனியே, என்ன ஆச்சு?
12: அவரை சந்திச்சு எல்லாம் விசாரிச்சாச்சு. அவருக்கு அவர் பார்த்தோட தகராறு என்னதோ அவர் கொண்டாடி

0: சிவசாமி வீட்டுக்கு போனோம். ஒவ்வொருத்தருக்கும் ரோதிங்க இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு. இந்த நாலு பேர்ல யார் கொல்லப்படலாம்னு நாம கண்டுபிடிக்கணும். என்ன பொறுத்தவரையில என் மாமனார் சிவசாமிக்கோ எழுத்தாளர் சிவசாமிக்கோ அவ்வளவா ஆபத்து இருக்கிறா தெரியல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரோதி இருக்கிறதா காரணம் காமிக்கிறாங்க. ஃபேக்டரி சிவசாமி கூட திடீர்னு ஏதோ சொல்ல வந்தார். அவர் மனைவி வந்த உடனே அதை மறைச்சிட்டார். நீ கவனிச்சியா? இதை நாம இப்படியே விட்டுடாம இவங்க நாலு பேரை இந்த சுழல்ல இருந்து காப்பாத்தியா?
1: சரி, மேற்கொண்டு விஷயத்தை காலையில பேசிக்கலாம். இப்ப லைட் அணைச்சிட்டு படுக்கலாமா?
2: எதுக்காக சார் எங்களை அவசரமா மறைச்சுனீங்க? ஒரு சரி திட்டத்தை பத்தி பேசும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம், அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டாம்.
1: சாரியத்தையே கெடுத்துட்டீங்களே. நாம
3: என்ன சார் சொல்றீங்க?
1: நாம சிவசாமிய வலை செய்த திட்டம் எப்படி வெளியே தெரியும்?
2: என்ன புரியும்படியா சொல்லுங்களேன். யாரோ ஒருத்தன் நம்ம பாஸ்க்கு போன் பண்ணி சிவசாமியை இன்னும் ஒரு வாரத்துல கொல்ல போறாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டு பாஸ் எவ்வளவு கோபமா இருக்கா தெரியுமா?
1: நாம கொலை செய்யறதவ பேரோ ஐயா பேரோ ஒன்னா இருந்ததோ தப்பிச்சமோ இல்லனா?
2: ஐயா பேரு சிவசாமி, அவர் கொலை செய்ய சொன்ன ஆளு பேரு சிவசாமி. எனக்கு அன்னைக்கே டவுட். அப்போ மேற்கொண்டு இந்த திட்டத்தை கைவிட்ட வேண்டியதானா?
3: ஏற்கனவே திட்டத்துல எந்த விதமான மாநிலம் கிடையாது. ஆனா இந்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.

0: என்ன மூர்த்தி என்னாச்சு?
1: எதிர்பார்த்தது கரெக்டா நடந்தது. ஒன்னே ஒன்ன தவிர, தப்பிச்சுக்கிட்டு போனவனை பிடிக்கிறத தவிர.
0: டேய், ஒரு மோட்டா உருவம் சுவரையில குச்சிது. நான் பிடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள என் கண்ணுல ஓங்கி ஒரு குத்து, கலங்கியே போயிட்டேன். அதுக்குள்ள அந்த உருவம் மோட்டர் பைல ஏறி பறந்தே போயிடுச்சு.
2: அட இடியட், அவனை கோட்டை விட்டுட்டியா?
1: ஆடுறாவன் வாங்கின உதையில மூளை கலங்கி ஒண்ணுமே தெரியாம நிக்கிறேன். கோட்டை விட்டுட்டியான்னு கேக்குற. டேய், நீ மட்டும் என் நிலைமையில இருந்திருந்த, ஏதோ எனக்கு நல்ல பாடி, இதோட தப்பிச்சேன்.
2: போய் போய் ஒன்னு அங்க நிக்க வச்சம்பாரு. அட்லீஸ்ட் அந்த மோட்டர் பைக் நம்பரையாவது பாத்தியா?
1: அந்த அளவுக்கு மூளை இருந்தா உன் கூட நான் ஏன்டா துப்பு தொலைக்க வரேன்? நான் ஒண்ணும் பாக்கல, மோட்டர் பைக் சத்தம் மட்டும் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுடா.
2: அவனை மட்டும் நீ பிடிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உன்ன முன்பக்கம் நிக்க வச்சுட்டு நான் பின்பக்கம் காவல் இருந்திருக்கணும்.
1: அப்ப வாச பக்கம் வந்து என்ன தாக்கி இருப்பான். என் ஜாதகம் அப்படி பெரிய ஜேம்ஸ் பாண்டே, இவர் போட்ட கணக்கு தப்பாது. டே, இனிமே உன் கூட வர நான் மறையல. ஆள உடல் தேடி வர வர
2: பண்ணிக்கணும். உங்களை பார்க்கணும்னு நாங்க ரெண்டு பேரும் வந்தப்ப சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு ஒரு ஆள் உங்க வீட்டு சுவத்து தாண்டி உள்ள போச்சோம்.
3: உண்மையாவா?
2: ஆமா சார். சார், இவ்வளவு தைரியமா உங்க வீட்டுக்குள்ள நுழையணும்டா, உங்க வீட்டு அமைப்பெல்லாம் நல்லா புரிஞ்சவனாத்தான் இருக்கணும் இல்லையா சார்?
3: எனக்கு மேலும் மேலும் குழப்பங்கள் அதிகமாவதே தவிர என்ன சொல்றதுன்னே தெரியல.
2: அவன் யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
1: இவனுக்கு இதே வேலை, தலை எழுத்தா போச்சு.
2: என்னடா என்னடா
1: சுமர்றா? அவர்தான் குழப்பமா இருக்காருல்ல, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. சார், நீங்க கதவெல்லாம் இருக்க முடிக்கிட்டு நல்லா படுத்து தூங்குங்க. அவன் மறுபடியும் வந்தான்னா உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க.
4: இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், என்னால இனிமே தொல்லை அனுபவிக்க முடியாது. நான் ரெண்டு

0: ரெண்டாவது தீர்மானம். ஒண்ணு எந்த பல்லவரான அந்த திராவகன், அவனுக்கு என் பெரிய பண்ண கல்யாணம் பண்ணி
1: கொடுத்துருவேன்.
0: இது உயிர் பிரச்சனை.
1: அப்பா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மிஸ்டர் ரமேஷ் உங்களை எப்படியும் காப்பாத்துறதா சொல்லிருக்காரு. நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்படி எந்த விமோசனம் இல்லைன்னா நீங்க சொல்றபடியே கேட்க. ஹலோ, யாரு? ரமேஷா, நான் தான் வனிதா பேசுறேன். சீட்டி அவரு மண்ணம் கட்டி அவரு இங்க தலைக்கு மேல ஆபத்து வந்திருக்கு. கொலைக்கு நான் நெருங்க வர பயத்துல அப்பா அந்த கடவுள் இல்ல பார்ட்னர் அவனுக்கு இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கதான் முடிவு பண்ணிட்டாங்க. திருப்தி தானே? சீக்கிரமா வந்து இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணுங்க.
2: அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சேர்ந்து நாங்க மறைச்சிட்டோம். உங்களுக்கு இந்த கொலை விஷயத்தை போன் பண்ண மாதிரியே இந்த ஊர்ல இன்னும் மூணு சிவத்தாமிக்கு நாங்க போன் பண்ணிருக்கோம்.
3: ஊர்ல இருக்கிற அத்தனை சிவசாமிக்கும் போன் பண்ணிடக்கூடாது. அத்தனை பேரும் தப்பிச்சிருப்பாங்களே.
4: உண்மைதானுங்க, எல்லாம் தேடி தேடி தான் பார்த்தோம். நாலு சிவசாமிக்கு மேல கிடைக்கலீங்களே.
3: ஐயோ,
0: நான் நம்ப மாட்டேன். என்ன தன்னை கட்டுறதுக்கா இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க?
2: உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க, மத்த மூணு சிவசாமியும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நேரம் கேட்டுச்சுங்க.
1: அவங்க கூடதான் போயிட்டு வாங்களே.
0: அறிவேகா, அவங்களுக்கு வேணும்னா இங்க கூட்டிட்டு வந்து என் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண சொல்லு.
2: போய் அந்த எழுத்தாளர் சிவசாமியும் கடத்தல் சிவசாமியும் கூட்டு வந்துரு. நான் அந்த பேக்டரி சிவசாமியை கூட்டு வந்துடுறேன். வரதா?
1: நாலு சிவசாமியும் ஒன்னா சேரணுமா?
4: வேற வழி இல்ல. இவர் வர மறுத்தாலும் இவரை தூக்கிக்கிட்டு போக ஏற்பாடு பண்ணிருக்கோம்.
5: வேண்டாங்க வேண்டாங்க, நானே வந்துருவேங்க. இந்தாங்க அட்ரஸ்,
4: நாலு மணிக்குள்ள வந்துடணும்.
5: என்ன
4: வந்துடுறேங்க?
5: நீங்க போயிட்டு வரீங்களா?
4: அப்ப நான் வரேன்.
5: வரமா?
4: போயிட்டு வரேன்.

நான் எதுக்காக சொல்றேன்?

0: நீங்க நாலு சிவசாமியை குழப்பம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். மனைவியை குடும்பப்படுத்துறது கேவலம், வேலைக்காரன் அடிச்சு கொள்றது பாவம், அதை விட குடிக்கிறத மேலே முடிவு பண்ணாலும் ஒருத்தன் குடிச்சதுக்கு அப்புறம் போதல மனைவியை துன்புறுத்தினானான், அதை தடுக்க வந்த வேலைக்காரன் அடிச்சு கொண்டானான். அந்த மாதிரி இருக்கு சார், நீங்க நல்லது நினைச்சு செஞ்ச இந்த முடிவு.
1: இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, எங்களுக்கு உதவியா நீங்க வருவீங்களான்னு தான். வருவீங்களா என்ன? யூ ஆர் கமிங்.
0: நான் மறுக்கல மிஸ்டர், என்னன்னா பாத்துடுவேன்.

0: வருவீங்களா என்ன? யூ ஆர் கமிங்.
1: நான் மறுக்கல மிஸ்டர், என்னன்னா பாத்துடுவோமே.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
3: எனக்கும் ஓரளவு பயம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நான் ஒரு தைரியசாலின்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். பேரதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் ஒன்று நிச்சயமா நடக்கத்தான் போகுது. அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய எந்த முடிவிலையும் நான் சம்பந்தப்பட தயார்.
4: அது என்னமாங்க, அவரு கூப்பிட்ட உடனே இந்த இக்கட்டில இருந்து எப்படியாவது தப்பிக்க வழி ஏற்படுமோ நினைச்சுதாங்க நான் வந்தேன்.
5: நீங்க ஆயிரத்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எவன் ஒருத்தனுக்கு முருக பக்தி உண்டோ அவனை அசைக்கவே முடியாது. வேல் உண்டு வினை இல்லை.
3: சதிகாரங்க திட்டப்படி இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. எப்படி அவங்க திட்டப்படி நாளைக்குள்ள வந்தாங்க இல்லையா? நீங்க 4 பேரும் பாதுகாப்போட ஒரே இடத்துல இருந்தா புறகாரங்க எந்த வீட்டுல திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யறாங்கிறவ நானும் இவனும் போலீஸ் உதவியோட கண்டுபிடிக்கிறோம். கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிறார் நம்ம ஃப்ரெண்டு.
4: நம்ம அத்தனை பேர் இங்கே இருப்போம். என் வீட்டு செவர் இருக்கு பாரு, உள்ள கரங்கல் இருக்கு. ஒரு பையன் எட்டி பார்க்க முடியாது. நம்ம அத்தனை பேர் இங்கே தனித்து சாப்பிட்டு உட்காந்துருக்கலாமே. சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாங்க, உள்ளயே செல்ல மாட்டேங்குது.
3: உங்க வீட்டுல நாங்க ஏன் தங்கணும்? எங்களுக்கு எல்லாம் வீடு வாசல் இல்ல. அவங்க அவங்க செல்வாக்கு இடப்பட இதுவா நேரம்? தற்காப்பா எங்கேயாவது தங்க வேண்டியதானே?
4: ஏயா இந்த வம்பு? ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்ல ரூமா பார்த்து எடுத்துக்கிட்டு எல்லாருமே அங்க தங்கிட்டா போச்சு.
3: எனக்கு என்னவோ ஹோட்டல்ல தங்குறதுனால வீண் பம்ப நாமே விலைக்கு வாங்குற மாதிரி தான் தோணுது.
4: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு பைய கூட வரமாட்டான். பேசாம இம்பீரியல் ஹோட்டல்ல தங்கிடுவோமே.
3: கரெக்ட், அங்கேயே தங்குவோம். எனக்கும் நல்ல பழக்கம், ரொம்ப சௌரியமா இருக்கும்.
6: இந்த விஷயத்துல மேற்கொண்டு எந்த வித குழப்பமும் வேண்டாம். நீங்க 4 பேரும் இன்னைக்கு ராத்திரி 9 மணில இருந்து இம்பீரியல் ஹோட்டல்ல தங்குறீங்க. நாங்க உங்க குடும்பத்தை பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்துட்டு நானும் மூர்த்தி எங்க கடமையை செய்யறோம். இந்த முயற்சியில எப்படியும் வெற்றி அடையணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு வந்தாச்சு.
3: மாற்றமும் கிடையாது. ஒரு ஜீப்பையும் கார எடுத்துட்டு நீங்க அங்க வந்துருங்க. நான் அங்கேயே இருக்கிறதுனால திட்டத்தை சுலபமா
7: முடிச்சிருவோம்.
3: சரியா ராத்திரி 11 மணிக்கு வந்துடணும், மறந்துடாதீங்க.
8: கடத்து சிவசாமி வீட்டுக்கு போறேன். நீ இந்த தாயத்ரி சிவசாமி வீட்டிலே இருந்து இன்னைக்கு ராத்திரி பூரா கண்காணிக்கணும். உனக்கு உதவிய 2-3 பேரை அனுப்புறேன். என்ன ஜாக்கிரதை? அன்னைக்கு அடிச்சுட்டு வீட்டுல தப்பிச்சுட்டு போனான். ஏய் ரமேஷ், அவனே தாண்டா.
3: எவ்வளவு ஜாகிரதையா இருக்கும். கடைசி நேரத்தில் உன்னை காப்பாற்ற முடியல சிவசாமி. நான் இவனை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவனை கொல்லத்தான் அவன் ரொம்ப நாளா திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். நான் எவ்வளவு சொல்லி நீங்க தான் என்ன நினைச்சதை முடிச்சுட்டானே.
8: ஆமா, இந்த ரூம்ல இருந்த மத்தவங்க எல்லாம் என்னாங்க?
3: 12 மணி இருக்கும், திடீர்னு இந்த ரூம்ல இருந்து துப்பாக்கி குடிக்கிற சத்தம் கேட்டது. அந்த குலகார பசங்க மெயில வேற ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே சமயம் கீழே இருந்து 2-3 கார் புறப்புற சத்தம் கேட்டது. முடியாத லைட்டை போட்டு பார்த்தா இந்த ஆள் கொலை செய்யப்பட்டு கிடக்குற. அவ்வளவுதான் சார் தெரியும்.
8: அப்போ நிச்சயமா அவங்களை அவன் தான் கொண்டு போயிருக்கணும். எங்க போயிருப்பான்?
3: எங்க போயிருப்பான்? ஊருக்கு வெளியே உங்களை காப்பாற்றக்கூடியவங்க யாருமே நெருங்க முடியாத ஒரு இடத்துல நீங்க போயிருக்கிறீங்க. உங்க 3 பேருமே இந்த நிலையை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். உங்களுக்கு எனக்கு நேரடியா எந்த விதமான விரோதமும் இல்லாம இருக்கிறார். விதிதான் உங்களுக்கு இந்த முடிவை கொடுத்திருக்கு. ஹோட்டல்ல

0: உங்க யாருக்கு எந்த கெடுதலும் செய்யணும்னு ஆசைப்படல. ஆனா என் வாழ்க்கை ரகசியங்களை அம்பலப்படுத்தின ஒருத்தரை ஹோட்டல்ல நான் கொலை செய்யறத நீங்க பாத்துறீங்க. அந்த ரகசியங்கள் இப்ப உங்க மூணு பேருக்கும் தெரியும். அந்த ரகசியங்கள் வெளியே யாருக்கும் தெரியாம புதைக்கப்படணும்னா உங்க தெரியாம நான் அழிக்கணும். உங்க யாரையும் நான் உயிரோட விட்டு வைக்க முடியாது.
1: எங்களை அழிக்கிறதுனால நீ தப்பிக்கலாம்னு நினைக்கிற, அதுதான் நடக்காது. நம்ம நாலு பேரும் ஹோட்டல ஒரே ரூம்ல தங்கி இருந்தோம். நாளைக்கே போலீஸ்ல துப்பு தொலைக்கும் போது அங்க தங்கினது யார் யாருன்னு பார்க்கும் போது உன்னை கண்டுபிடிக்காமலா இருக்க போறாங்க.
0: அதை பத்தி நான் கவலைப்பட முடியாது. இப்ப மணி 12, இன்னும் சரியா அரை மணி நேரத்துல இந்த இடத்துல ஒரு டைனமைட் வெடிக்கும். அந்த வெடியில இந்த இடமே தரமட்டமாயிடும். அதுல என்னுடைய ரகசியங்களும் புதஞ்சிடும்.
2: இந்த ஆளு கொலை செய்யணும்னு நினைச்சது நாம மூணு பேர் இல்ல, வேறத்தேங்கிறத இந்த ரமேஷ் பையன் புரிஞ்சிக்காம செஞ்ச குழப்பத்தை நினைச்சா வயிறு பத்தி எரியதியா?
0: இந்த விபத்துல நாம நாலு பேருமே இறந்துட்டதாக வெறி உலகம் நினைக்கும். ஆனா நாம மட்டும் இந்த உலகத்தினுடைய எந்த மூலையிலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு நான் வாழணும்னா நீங்க மூணு பேர் அழிஞ்சாகணும்.

0: நினைச்சியோ அவங்களை கதவை திறந்து போய் காப்பாரு.
1: இந்த கொலகார பாவி பேரு சிவசாமி இல்ல, இவனோட உண்மையான பேர் சுந்தரம். இறந்து சிவசாமி, அவர் தான் இவர் அனுபவிக்க சொத்துக்களுக்கும் ஃபேக்டரிக்கும் சொந்தக்காரர்.
2: அவருடைய தகப்பனார் இறந்ததும் அந்த சொத்துக்களை ஏத்துக்க சிலோன்ல இருந்து இந்தியாவுக்கு அவர் புறப்படும் போது இந்த பாவி அவரை பிடிச்சு அவரை கொன்னுடும்படி என்கிட்ட ஒப்படைச்சான். ஆனா நான் ஏதோ மனசறிஞ்சி அவரை கொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன்.
1: அவனை தீர்த்து கட்டியாச்சுங்கிற தைரியத்துல அந்த ஃபேக்டரி மேனேஜரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் தான் சிவசாமின்னு அத்தனை சொத்துக்களுக்கும் இவன் அதிபதி ஆயிட்டான். அந்த உண்மையான சிவசாமிக்கு சொந்தக்காரங்களோ அல்லது அவரை பார்த்தவங்களோ இந்த ஊர்ல யாருமே இல்லைங்கிறத இவன் பயன்படுத்திக்கிட்டான். இவனுக்கு எனக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டுச்சு. இவன் மோசடியை அம்பலப்படுத்தணும்னு அந்த சிவசாமியை ஹோட்டல் இம்பீரியல்ல தங்க வச்ச அவருக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது. அந்த உண்மையை நிரூபிக்க சில ஆதாரங்களை சேகரிக்க நினைச்சிட்டு இருந்தேன். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஹோட்டல்ல இருந்து அந்த சிவசாமியை கொல்லத்தான் சதி செஞ்சிருக்கான். இதை புரிஞ்சுக்க ரமேஷ் எல்லாத்தையும் குழப்பிட்டார்.
3: மூணு செகண்ட்ல தப்பிச்சோம். சிவசாமி புஸ்தக சிவசாமி வீடு பிடிச்ச சத்தத்தை
4: கேட்டு
3: நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலையே ஐயா. வீடு பிடிச்ச சத்தத்தை கேட்டியான்னு தானே கேட்டேன். வீடு பிடிச்சா பின்ன வயரா வெடிச்சிச்சு. நல்ல ஆள் ஐயா. ஐயா இந்த மனுஷங்கிட்ட எதுவும் கேட்காதுங்க. நாக்கு உள்ளே போச்சு. ஒரே பீதி, அதாவது பயம் பயம்.
5: என்னமோ விஷயம் புரிஞ்சுக்காம இப்படி பயந்திருக்க வேண்டியதில்லை. புதுமையான அனுபவம்.
6: என்னங்க அந்த சமயத்துல தம்பி ரமேஷ் வராம இருந்திருந்தது நாம எல்லாம் நிச்சயமா போயிச்சிருக்கவே முடியாது. நான் கூட ஆரம்பத்துல தம்பியை தாறுமாறா பேசிவிட்டேன். மூளை இல்லாம
7: ஏங்க தெரிஞ்ச திருப்பி திருப்பி சொல்றீங்க. அதுவும் எல்லாரும் முன்னாடியும். ஏதோ என் மாங்கல்யம் கட்டி கடவுள் மாதிரி அவர் வந்து காப்பாத்தினாரு.
8: நான் உங்களை எல்லாம் காப்பாத்தினேன்னு சொல்றதை விட குழப்பிட்டேன்னு சொன்னா நல்லா இருக்கும்.
7: எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் நீங்க பறிச்சு போனீங்க. நினைச்சா ரோல பத்தி இப்ப என்ன அதுக்காக நீயம்மா கவலைப்படுறேன்.
8: கவலைப்படலீங்க, ஞாபகப்படுத்துறாங்க. அவங்க பார்க்கல சந்திச்சாங்க, பேசினாங்க, உத்தரவுத்தர காதலிச்சாங்க. அவங்க டியூட்டி அவங்க செஞ்சுட்டாங்க. இனிமே நீங்க உங்க டியூட்டியை செய்ய வேண்டியதானே. என்ன புரியுதா?
5: புரியுது. ஜமாயிச்சிருவோம். என்ன பத்திரிக்கை சிவசாமி?
8: இனிமே சிவசாமின்னு கூப்பிடாதீங்க. இப்ப என் பேரைய நான் மாத்திக்கிட்டேன். என் பேரு ராஜேந்திரன்.
7: மறுபடியும் மறுபடியும் நீங்க இங்க வர்றதுக்கு முன்ன அதே பேர் தான் இவரு மாத்தி வச்சுட்டாரு. தயவு செய்து உங்க பேரை மாத்தி வச்சுக்கீங்க.
5: அதுதான் சரி. மறுபடியும் குழப்பம் இருக்கப்படாது. மொத்தத்தில் ராஜேந்திரன் அவ்வளவுதானே?
8: ஆமாங்க.
5: நான் ராஜு, நீ இந்த ராஜேந்திரன்.
9: நேர்கள் இதுவரை கேட்டது

0: சித்திரம். இதனிடத்தில் அவர்கள் முத்துராமன், டி எஸ் பாலையா, மேஜர் சுந்தரராஜன், டி ஆர் ராமச்சந்திரன், ஆர் எஸ் மனோகர், வி எஸ் ராகவன், ராஜஸ்ரீ, சௌகார் ஜானகி, மனோரமா, குட்டி பத்மினி மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், இயக்கம் ராஜேந்திரன், கதை திரைக்கதை வசனம் ராஜு கோபு.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 5:09. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. மலரும் இந்த பொன்மாலை பொழுது உங்கள் மனது போல் இனிமை தரும் பொழுதாய் மகிழ்வாய் அமையட்டும். அன்புடன் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் காதல் என்ற வார்த்தை கொண்ட திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மாலை வானம் பொன்னாடை போர்த்தும் வேலை, மரக்கிளைகள் தென்றலோடு ரகசியம் பேசும் வேலை, மனதில் மறைந்திருக்கும் நினைவுகள் மெல்ல விழித்தெழும் வேலை, அது காதல். கண்கள் காணும் அழகல்ல இதயம் உணரும் அமைதி, அது சொற்கள் பேசும் மொழியல்ல அன்பு எழுதும் கவிதை. அன்பு கலந்த இடத்தில் வாழ்க்கை வசந்தமாய் மலரும், மனம் நிறைந்த இதயத்தில் காதல் என்றும் வாசனையாய் வீசும். இந்த இனிய மாலை வேளையில் காதலின் மென்மையும் இசையும் இனிமையும் ஒன்றாக கலந்து ஒலிக்கவிருப்பது இன்றைய பொன்மாலை பொழுது. பொன்மாலை

நேயர்கள் கவனத்திற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1615 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1615 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தீபாவளி திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் குரலில்.

நேரம் 5:17:55. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் காதல் என்ற வார்த்தை கொண்ட திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடரும் பாடல் ஜோடி திரைப்படத்திற்காக உன்னிமேனன் எஸ் ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நான்கு நொடி. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: மறக்க முடியாத நினைவுகள்.
1: என் இரண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது.
0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1515 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:07. திரை இசை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரைசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒழிக்க வரும் பாடல் முகவரி திரைப்படத்திற்காக அரிஹரன் குழுவினர் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைச்சி நிகழ்ச்சியில் நிறைவாக பிரியாத வரம் என்னும் திரைப்படத்திலிருந்து அரிஹரன் குரலில்

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறு உணவு பதனீட்டு நிறுவனங்களுக்கான பிஎம் எஃப்எம்இ திட்டத்தினால் நாட்டில் ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று வருகிறது. புதுச்சேரியில் செவ்வாடியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் இந்திய இளைஞர்களின் நலன்களை பாதுகாக்கவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தால் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மங்கள் மிலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பிரதமர் இக்கூட்டத்தில் பேசுகையில், இத்தகைய ஒப்பந்தங்களில் இந்திய விவசாயிகளின் நலன்களுக்கும் இந்தியாவின் தேசிய நலன்களுக்கும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ பின்னர் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை வெளியிட்டார். நாட்டிலேயே நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் தீர்மானமும் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது.

0: கடந்த 19ஆம் தேதி கருங்கடல் பகுதியில் எம்வி கோல்டன் லியோ வர்த்தக கப்பல் தாக்கப்பட்டதில் 4 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது குறித்து இந்தியா இன்று ரஷ்ய தூதர் திரு விளாடிமிர் லாடனோவை நேரில் வரவழைத்து கடும் கவலை மற்றும் துயரம் வெளியிட்டது. வர்த்தக கப்பல்கள் தாக்கப்படுவதும் இதனால் அப்பாவி சிவிலியன்கள் உயிரிழப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல என்பதால் இதுகுறித்த இந்தியாவின் கவலைகளை ரஷ்ய அதிகாரிகளிடம் எடுத்து கூறி இத்தகைய சம்பவங்களை தவிர்க்க ரஷ்ய தூதரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய சம்பவங்களால் சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுவதையும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் தீஸ்டா நீர் மின்சார திட்டத்திற்கான சுரங்கப் பணிகளின் போது நிலச்சரிவினால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. இதுவரை 11 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 25 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமங்கை தொடர்பு கொண்டு பேசினார். தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்டில் மழை மற்றும் நிலச்சரிவு அபாயத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்ட சார்தாம் யாத்திரை ஒருநாள் இடைவெளிக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. யாத்திரை பாதையில் நிலச்சரிவு மற்றும் இதர காரணங்களால் தடை ஏற்பட்டால் பயணிகள் அரசால் பரிந்துரைக்கப்படும் பத்திரமான இடங்களில் தங்கியிருந்து தடை நீங்கிய பின்னர் யாத்திரையை தொடர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களின் பாதுகாப்பே அரசின் முக்கிய முன்னுரிமை என்றும் உத்தரகண்ட் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஜால்னா கால்வாயில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் லாகால் உள்ளிட்ட மாவட்டங்களில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. 5ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் கின்னார் மாவட்டத்தில் ஷல்கார் சும்டோ இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பா மாவட்டத்தின் பழங்குடி பகுதியில் நேற்று இரவு கனமழையால் பாதிக்கப்பட்ட 20 பேரை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தொடர் மழையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் சாலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர அமைப்பினர் இணைந்து மண் சரிவை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. சிறு அளவிலான உணவு 18 நிறுவனங்களை அமைப்பு ரீதியிலான துறையாக மாற்றுவதற்கான பிரதமரின் PMFME திட்டத்தினால் நாட்டின் ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து வருகிறது. இத்திட்டம் குறித்து மத்திய உணவு 18துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: PMFME திட்டத்தினால் சிறு உணவு 18 திட்டத்தின் கீழ் சிறு அளவிலான உணவு 18 நிறுவனங்களுக்கு நிதி ஆதரவு, தொழில்நுட்ப உதவி மற்றும் புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. சுயசார்பு இந்தியாவை உருவாக்க ஏதுவாக ஊரக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இத்திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தினால் கிராமப்புறங்களில் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். PMFME திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடன்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு பாஸ்வான் தமது கட்டுரையில் கூறியுள்ளார்.
0: கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஜவுளித்துறை ஏற்றுமதி உலக அளவிலான புவி அரசியல் பிரச்சினைகளுக்கு இடையிலும் 3,25,000 கோடி ரூபாயாக 1.8% அதிகரித்துள்ளது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று மக்களவையில் எழுத்துப்பூர்வமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இந்திய ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி துறையின் போட்டித்திறனை உலக அளவில் உயர்த்த PM மித்ரா உட்பட பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை அரசு அமல்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான இந்தியாவின் மின்சார

0: பொருளாதார உற்பத்தி திறன் 2014 ஆண்டில் 76 கிகாவாட்டாக இருந்த அளவிலிருந்து தற்போது 288 கிகாவாட்டாக அதிகரித்துள்ளது. புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது சூரிய சக்தி மூலமான 162 கிகாவாட் மின்சார உற்பத்தி திறனும் காற்று விசை மூலமான 58 கிகாவாட் மின்சார உற்பத்தி திறனும் உள்ளதாக அவர் கூறினார். இத்துறையில் சுமார் 46 பில்லியன் டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். புற்றுநோய் மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கு எதிராக முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 2 புதிய உயிரி மருத்துவ தொழில்நுட்பங்களை மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் பயன்பாட்டிற்கு வழங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மக்கள் பலம் மூலமான ஆராய்ச்சிகளின் பலன்களை மக்களுக்கான மருத்துவ தீர்வுகளாக மாற்றுவதில் இது ஓர் முக்கிய நடவடிக்கை என்று ICMR தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜீவ் பஹல் கூறியுள்ளார். புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வையாபுரி மணிகண்டன், திரு மோகன்தாஸ், திரு செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தின் கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் நீடித்த மீன் வளர்ப்புக்கான தேசிய மையத்துடன் இணைந்து ஏனாமில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் ஒன்றை நடத்துகிறது. மீன்வளத்துறை துணை இயக்குநர் திரு மீரா சாஹிப் இம்முகாமை தொடக்கி வைத்தார். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 27 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறு உணவு 18 நிறுவனங்களுக்கான PMFME திட்டத்தினால் நாட்டில் ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று வருகிறது. புதுச்சேரியில் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:20. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். மங்களம் பெருகும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக எஸ் சௌமியா அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:30 44 பக்திமணம் கமழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்வது ஒன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

இல்லத்தில் செல்வ ஒளி வீசுவது போல் உங்கள் உள்ளத்தில் பக்தி ஒளி வீசும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்வது எம் கிருஷ்ணா குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும் திரையிசை. பின்பு 8:30 முதல் 8:58 வரையும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நகர்கிராம உழவர் எஸ். விநாயகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்பு 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள் படைப்பு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சங்கம் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சி வழங்குபவர் பி. சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே. ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ. எலும்பு முறிவுக்கான முதலுதவி குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி. சிவராஜ் அவர்கள்.

7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. கே காயத்ரி அவர்கள் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபன் அவர்கள் வயலின், டெல்லி எஸ் ஸ்ரீராம் அவர்கள் மிருதகம், ஜி சந்திரசேகர் சர்மா அவர்கள் கடம், சென்னை அஞ்சல். பத்து இரண்டுக்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரும் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. பகல் 12:00 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் விலியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்ரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருப்பனந்தால் எஸ் முத்து கந்தசுவாமி பாடியுள்ள அப்பர் திருக்குறந்தகை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 என்றுமினியவை. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பிரபஞ்சம் சீதாரமன் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 4:00 யுகதர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை வசனம் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். மாலை 5:00 பொன்மாலை பொழுது மனம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆறு மணி முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:55 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். செம்மறியாடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நங்காத்தூர் உழவர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குவஸ்டின் ஆர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக்.

நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சியில் அடிவயிற்று வலி ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் அவசர சிகிச்சை என்ற தலைப்பில் விளக்கமளிக்கிறார் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் தலைமை சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் பிரேமா அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. மணி முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:00 ஆகாஷ்வாணி டெல்லி 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அறிமுக நிகழ்ச்சியை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒலிபரப்பு. டெல்லி அஞ்சல்.

8:30 மியூசிக் பை த பே வெஸ்டிங் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும் மணிக்குறு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:07. திரை இசை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரைசி நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒழிக்க வரும் பாடல் ஈரம் திரைப்படத்திலிருந்து, ரஞ்சித் பாடியது.
2: விழியே விழியே பேசும் விழியே, ஒரு பார்வை பார்த்தாய்

0: நேரம் 7:10.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரைசை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கவிருப்பது இவன் வேற மாதிரி திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ குரலில்.

திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கடந்த 2014 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 கிகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 கிகாவாட்டும் காற்றாலைகளிலிருந்து 58 கிகாவாட்டும் நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 கிகாவாட்டும் உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 கிகாவாட்டும் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் 46 பில்லியன் டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000

0: ஆயிரம் கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், மேலும் 19 நாடுகளுடன் போதைப் பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13-30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மில்லிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மில்லிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தில் கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 டன்னுக்கும் மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா

0: என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 நிமிட கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் டியூ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோடாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29ஆம் நிதியாண்டிற்குள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான லாக்கோடாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நியூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 KHz ஒலிபரப்பு. நேரம் 7:25 40 நொடி. உழவர்களுக்கான அறிவிப்பு. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்பில் பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகு லேடா என 2 வகைகள் உண்டு. இதில் 2ஆம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கு விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைசத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகு லேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதிகளில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவம்

0: மான டிஜிட்டல் அடையாளம் என்னாகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டெக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீட்டு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற இது அவசியமாகும். இதன் முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டு திட்டத்தின் பலன் பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி, விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி திருமணம் உதவித்தொகை, அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் இதன் மூலம் பெறலாம். இதனை விண்ணப்பிக்கும் முறை: அருகில் உள்ள பொது சேவை மையம் மூலமாகவும் பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலர் தொடர்பு கொண்டு ஃபார்மர் ரெஜிஸ்டர் டிஎன் என்ற செயலி மூலமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண் போன்றவை. இவ்வாறு வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நகர் கிராம உழவர் எஸ் விநாயகம் அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
3: 2 ஏக்கர் நிலம் இருக்கு.
2: என்ன பயிரிடுறீங்க?
3: நெல்லு தான் சார்.
2: உங்க ஊருக்கு சுத்துப்பட்டு கிராமத்தை ஒட்டி நீர் பாசனம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஆறு, ஏரி, குளம் அது மாதிரி என்ன இருக்கு?
3: கிணறு பாசனம் தான், நீர் மட்டும் தான்.
2: தண்ணி நிறைய கிடைக்குதா?
3: தண்ணி இருக்கு, மழை பெஞ்சா நிறைய இருக்கும். இப்போ இது பாதி இருக்கும்.
2: நீங்க வந்து நீர் மோட்டர் தான் போட்டுக்கிறீங்களா?
3: 3 HP நீர் மோட்டர் தான் போட்டிருக்கோம்.
2: உங்க ஊர்ல தண்ணி நல்லா நிறைய கிடைக்குதா? எது அடியில கிடைக்குது தண்ணி?
3: தண்ணி ஒரு 25 அடி 30 அடியில கிடைக்கும்.
2: 30 அடியில கிடைக்குதா?
3: ஆ கிடைக்கும்.
2: ஏன் அந்த அளவுக்கு நீர் ஓட்டம் காரணம் என்ன?
3: இல்லை அது எப்பயுமே இருக்கும்.
2: உங்க ஊர்ல என்னென்ன விவசாயம் பொதுவா?
3: என் ஊரில்
2: நெல் நட்டு இருக்கிறீங்க, அது போல மற்ற விவசாயம் என்னென்ன பயிர்றாங்க?
3: மற்ற விவசாயம்லாம் கீரை விதைப்பாங்க, மல்லாட்டை விதைப்பாங்க, கரும்பு, கம்பு ஒரு சிலவங்க விதைப்பாங்க. சவுக்கு இப்போ தான் அதை பக்கத்தில் நட்டுருக்காங்க. அவ்வளோ யாரும் சவுக்கு நம்ம பக்கத்தில் போடலன்னு.
2: இப்போ உங்கள் நகர் கிராமம் பொதுவாக எவ்வளோ நிலப்பரப்பு இருக்கும்?
3: ஒரு 200 ஏக்கர்.
2: 200 ஏக்கர் கிட்ட இருக்கும். நிறைய விவசாயிகளா உங்கள் ஊரில்?
3: ஆ இருக்காங்க.
2: நிலம் உள்ளவங்க
3: இருக்காங்க? நிலம் உள்ளவங்க இருக்காங்க.
2: உங்கள் ஊர் மக்களுக்கு பொதுவாக என்ன தொழில்?
3: நெல் நடுவாங்க, மல்லாட்டை போடுவாங்க, கீரை விதைப்பாங்க, அதை விட்டா கரும்பு.
2: உழவர் உதவியாகலாம் இருக்கா?
3: இருக்கு சார்.
2: உங்கள் நிலத்தில் பயிரிட்டுறதுல சந்தேகம்னா வேளாண் அதிகாரியை அணுகணும்.
3: ஆமாம் சார்.

0: மருந்து எதாவது வேணும்னா 8000 போவோம். 8000 போயிட்டு விதை வாங்கிட்டு வந்து பொன்னி நெல் தான் விட்டுனோம். அது இப்ப கீழே வந்து இதுவாகி போகுது இல்லையா, அதனால பிபிடி மாத்திட்டோம்.
1: இப்போ ரெண்டு ஏக்கர் நிலத்துல நெல்
0: பயிரிட்டுக்கிறீங்க
1: என்ன ரகம்?
0: பொன்னி நட்டுந்தோம் மொத போகத்துக்கு, ரெண்டாவது போகத்துக்கு குண்டு. அது வேலை கமிட்டியில் போகிறதுனால இப்போ டிஎன்சியில் போட்டுரும். அதில் போட்டினா 24 ரூபா 25 ரூபா இப்போ குண்டு, மீதி சென்ன ரகம்லாம் 25 ரூபா 26 ரூபா வரும்.
1: இப்போ நீங்கள் இப்போ என்ன ரகம் போட்டுருக்கீங்க?
0: இப்போ அது குண்டு நெல் அறுத்துட்டோம், 25 ரூபா அது ஒரு கிலோ.
1: ஒரு வருஷத்தில் எத்தனை போகம் நீங்கள் பயிரிடுறீங்க?
0: 3 போகம் பயிர் வைக்கலாம் சார், தண்ணி இருக்குது, செலவு அதிகமாகனுக்காக 3வது போகம் இப்போ ஓட்டல. நாங்கள் பொன்னி 3 வருஷம் விட்டுருந்தோம், அது வந்து கீழே ஊந்து போகுது மழை பெஞ்சா, அதனால இந்த வருஷம் மட்டும் பிபிடி மாத்தினோம்.
1: பிபிடி ரகமே எங்கே வாங்கிட்டு வரீங்க?
0: செஞ்சி கடைகளில் வாங்கிட்டு வருவோம். மீதி நெல்லாம் வந்து இதை இப்போ எண்ணாயிரத்தில் வாங்கிட்டு வருவோம்.
1: பிபிடி பயிரிடும் முறையை பற்றி சொல்லுங்க. இப்போ பிபிடி வந்து செஞ்சியில் போய் வாங்கிட்டு வரீங்க, நெல் விதையாக வாங்கி
0: நெல் விதையாக வாங்கிட்டு வருவோம்.
1: எங்கள் தனியார் கடையில அரசாங்கத்தில்?
0: தனியார் கடையில்.
1: தனியார் இல்லை. இப்போ 2 ஏக்கருக்கு எவ்வளோ நெல் விதை வாங்கிட்டு வரீங்க?
0: 3 சிப்பம் 30 கிலோ வாங்கிட்டு வரும்.
1: 2 ஏக்கருக்கு போதுமானதா?
0: ஆ போதும் சார். நாத்தாங்கால் ஓட்டி அது ஆள் வச்சு புரிஞ்சிடுவோம்.
1: நாத்தாங்கல் ஓட்டுறீங்க?
0: ஆமாம் சார்.
1: நாத்தாங்கல் வெறுமனே ஓட்டுறீங்களா, இடுப்புருக்கில் எதனா போடுறீங்களா, அதாவது ரசாயன உரங்கள் போடுறீங்களா, எப்படி?
0: டிஏபி யூரியா போடுவோம். ஆமாம், ஓட்டிட்டு போட்டுட்டு வச்சிருவோம்.
1: டிராக்டர் உழவா ஏர் உழவா?
0: ஏற்கனவே ஏர் உழவு தான் ஓட்டியிருந்தோம், இப்போல்லாம் டிராக்டரில் தான் ஓட்டு.
1: ஏன் ஏர் உழவு கிடைக்கலையா?
0: இப்போ ஏர் உழவு யாரும்
1: ஓட்டுறதில்ல,
0: மாடு யாரும் அவ்வளோ வச்சில்ல, எல்லாம் பசுமாடு தான் வச்சுருக்காங்க, அதனால டிராக்டர்லேயே ஓட்டிடுது.
1: நாத்து எங்கே விடுவீங்க?
0: இதுலேயே ஓட்டி நாத்தாங்கல்
1: ஒரு வாரமாக நாற்று விட்டுறீங்க?
0: ஆமாம் சார்.
1: மீதி மற்ற இடத்துல ஏர்
0: தண்ணி பாய்ச்சி ஏர் ஓட்டிடும்.
1: பிபிடி வந்து எத்தனை நாளுக்குள்ள நாற்று வளரும் நடுற ஸ்டேஜுக்கு?
0: 1 மாசத்துல வந்துடும், 40 நாளுக்குள்ளே நட்டுரும்.
1: நடுவு நடணும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: அதெல்லாம் ஏர் போட்டுருவீங்க?
0: ஆமாம் சார்.
1: அதில் ஏதாவது ரசாயன உரங்கள்லாம் போடுவீங்களா, என்னென்ன போடுவீங்க?
0: டிஏபி யூரியா தான் போடுவோம், வேறு எதாவது வேணும்னா அப்புறம் களை பறிச்சு தான் போடுவோம்.
1: இப்போ நாற்று நடும் போது எப்படி நடுறீங்க, கை நடுவா இயந்திர நடுவா?
0: கை நடவு தான் சார் நடுவோம்.
1: ஊரில் ஆட்கள்லாம் வராங்களா?
0: ஆட்கள்லாம் வரும்.
1: ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து 125 நாள் வேலை வருது இல்லை, அதுக்கு போயிடுறேன்னு சொல்கிறாங்க.
0: அது ஒரு சில டைமில்
1: நடுவு நடுற டைமில் நீங்கள் சொல்லி வச்சுருவீங்க?
0: சொல்லி வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா பக்கத்தூரில் மாத்தூர்லேருந்து இட்டுன்னு வருவோம்,
1: கூப்பிட்டு வந்து நடுவு நடுவீங்க?
0: ஆமாம் சார்.
1: அவங்க நடுவு நடுறதெல்லாம் எவ்வளோ கூலி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு?
0: இப்போ நம்ம ஊரில் 150 ரூபா, அதே மாதிரி பக்கத்தூரில் 150 ரூபா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா 160 ரூபா அது மாதிரி.
1: சரி, நாற்று நட்டுட்டீங்க, முத தண்ணி பாசணும், உடனே பாசணுமா? நட்டுட்டு உடனே எப்படிங்க
0: தண்ணி இழுக்க பார்த்து அப்புறம் இறக்க ஆரம்பிப்போம். 2-3 நாள் ஆகும்.
1: துளிர் விட்டு நல்லா பச்சை பசுன்னு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
0: அது 10 நாள் 15 நாள்
1: ஆகும். நட்ட எல்லாமே பச்சை பிடிச்சிருமா இல்லை எங்கேயாவது திட்டத்திட்ட இருக்குமா?
0: திட்டாக இதுவாக இருக்கும். திரும்ப மருந்து எதாவது போடும், டிஏபி அப்படி பயிர் உட்கார மாதிரி அதை தண்ணி இறைக்காம விட்டு விட்டு இறைப்போம். கடைகளில் வந்து மருந்து வாங்கி வந்து அடிப்போம், அது அப்புறம் சரியாயிடும். திரும்ப பயிர் களை பறிச்சு முடிச்சோம், மருந்து அடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் பயிர் வளர்ந்துடும்.
1: மொத களை எப்போ எடுப்பீங்க?
0: 15 நாள் ஆகும்.
1: அது ஆள் கூலி தான?
0: ஆள் தான் சார்.
1: களை எடுத்து வாக்கிய வரப்பில் ஓரமாக போடுவீங்களா, எப்படி அதை பண்ணுறீங்க?
0: பில்லு எடுத்தோம்னா அது கழனியில் மிதிச்சிருவாங்க, ஓரமாக இருந்தது வரப்பில் வர வாரி போட்டுருவாங்க.
1: கழனியில் மிதிச்சிருவாங்களா?
0: ஆமாம் சார்.
1: ஏன்
0: இப்போ ரொம்ப தூரம் வரப்பு ஓரம் எட்டு போக முடியாது இல்லையா?
1: ஓ, இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போய் போட்டு வரணும்,
0: உள்ளே மிதிச்சிட்டா அது அழுகிடும்.
1: அது பாதிப்பு எதுவும் பயிருக்கு கொடுக்காது?
0: ஒன்றாவது
1: மொத களெல்லாம் எடுத்துட்டீங்க, உரங்கள் எல்லாம் எப்படி போடுறீங்க?
0: உரம் ஃபஸ்ட்டு போடுறோம்ல டிஏபி யூரியா, அது எடுப்பெல்லாம் திரும்ப அதுவும் கூட நின்றுட்டு வரோம் ஏன்னா கலந்து போடுவோம், அதோட அப்புறம் தீனி போட மாட்டோம்.
1: ரசாயன உரங்களா?
0: ஆமாம் சார்.
1: இயற்கை விவசாயம்லாம் பண்ணிக்கிறீங்களா?
0: இயற்கை விவசாயம்
1: இல்லை பண்ணல, எல்லாமே ரசாயன உரங்கள் தான் பயன்படுத்துறீங்க.
0: ஆமாம்.
1: நீர்ப்பாசனம் பற்றி சொல்லுங்கள், இப்போ இப்பெல்லாம் தண்ணி பாசிங்க?
0: இப்போ 3-4 நாள் கழித்து தண்ணி பாசுவோம், நட்டு களைப்பறிகிற வரைக்கும் தொடர்ந்து இறைப்போம், அதுக்கப்புறம் பயிர் உக்காருதுன்னா விட்டு விட்டு இறைப்போம், ஏன்னா பயிர் உக்காராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பயிர் நல்லா வளர்ந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் தொடர்ந்து இறைக்கும்.
1: இப்போ நீங்கள் பயிரிடுற நிலங்களெல்லாம் எப்படி, சரி சமமாக இருக்குமா இல்லை மழைக்காலங்களில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்குமா இல்லை ஓடுமா, எப்படிங்க நில அமைப்பு?
0: தண்ணியெலாம் ஃபுல்லும் இறங்கிடும், மழை பெஞ்சுன்னா அங்கே ஏறி பிடிக்கும், அதனால் பாதி இது தண்ணி நிற்கும், பாதி நிலம் வந்து நிற்காது, மீதி மற்றபடி மழை பெஞ்சுன்னா ஒன்றாவது.
1: இப்போ பேரிடர் காலம்லாம் வருது இல்லை?
0: ஆமாம் சார்.
1: அதிக மழை நிற்காமல் பெய்யும் பாருங்கள்.
0: ஆமாம்.
1: அப்போலாம் பார்த்தீங்கன்னா பயிரே மூழ்கி செடியெல்லாம் அழுகி போயிடும்.
0: முன்னாடியே பயிர் காப்பீடு பண்ணுவோம்.
1: ஆமாம். இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க?
0: ஆமாம் சார்.
1: எங்கே போய் பண்ணுவோம்?
0: இசேவை மையத்திலே பண்ணிடுவோம். பண்ணிட்டோம்னா
1: தமிழக அரசுடைய வேளாண்மை துறையில்?
0: ஆமாம் சார். ஆமாம் சார். பண்ணிட்டோம்னா அது வந்து
1: நஷ்டம் எடுத்துருவாங்களா?
0: ஆமாம் சார்.
1: அதுமாதிரி வாங்கியிருக்கீங்களா?
0: ஆ, வாங்கியிருக்கோம்.
1: எத்தனை முறை வாங்கிருக்கீங்க?
0: அது எத்தனையோ முறை வாங்கியிருக்கோம்.
1: அப்போ அப்பப்போ

0: சேதம் அடையுது உங்க பயிர்,
1: பாதி சேதம் அடையும், ஒரு சில டைம்ல சேதம் பாதி அடையாது. இருந்தாலும் நம்ம எப்பயுமே தொடர்ந்து கட்டிடுவோம். அந்த பாதிப்பு வர டைம்ல போவாம முன்னாடி.
0: எவ்வளவு இன்சூரன்ஸ் பண்றீங்க?
1: அது ஒரு 450 ரூபா அப்படி ஒரு போகத்துக்கு.
0: ஒரு போகத்துக்கு 450 ரூபா?
1: ஆமா சார்.
0: பூக்கிற தருவாய் வந்து எப்போ வரும்? கதிர் விடுறது,
1: கதிர் விடுறது அது 1.5 மாசம் ஆயிடும் சார். நட்ட பிற்பாடு
0: உங்க நிலத்துல நண்டு அது மாதிரி இருக்க, நண்டு நத்தியெல்லாம்
1: இருக்கு.
0: முன்னெல்லாம் விவசாயிகள் இந்த கிராம மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து விவசாய நிலங்கள்ல போயிட்டு இந்த மழை சீசன் எல்லாம் போய் நண்டு நத்தையெல்லாம் புடிச்சுன்னு வராங்க. புடிச்சு ரசம் வச்சு குடிப்பாங்க, அதெல்லாம் உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும். உங்க நிலத்துல
1: அது நாங்க பிடிப்போம், எப்போ டைம் தான் பிடிக்கும்.
0: இருக்கா?
1: இருக்கு. மழை பெஞ்சுன்னா வரும் நிறைய.
0: ரசாயன உரங்கள் இடுறீங்க இல்லீங்களா?
1: இல்ல, அளவோட தான் போடுவோம்.
0: போடுங்க.
1: அதனால நண்டு எல்லாத்தெல்லாம் வரும். நாங்களும் எப்பயாவது ஒரு டைம் பிடிச்சி
0: சாப்பிட்டுக்கிறீங்க. தண்ணி மடமாறும் போதோ இல்ல நிலங்களை பார்வையிடும் போதோ பருப்பு வயல்ல ஏதாவது பாம்பு கும்பு பாத்துக்கிறீங்களா?
1: பாம்பு எல்லாம் போவோம், இருந்தா பயம் எல்லாம் இருக்காது. நம்ம முன்னாடி நடக்கும் போது பொறுமையா தான் போகணும். வேகமா போனோம்னா பாம்பு இருக்கு தெரியாது. வேகமா போவோம்.
0: சில சில ஏதோ சத்தம் கட்டினே போவாங்க.
1: ஆமா, சத்தம் தெரியுதுன்னு சொன்னா நம்ம வேகமா போகக்கூடாது. பொறுமையா போனோம்னா அது நம்ம போறதுக்குள்ளே அது எடை போயிடும்.
0: எடை போயிடும்,
1: கண்ணுக்கே தெரியாது.
0: பயிரை சேதம் விளைக்கக்கூடியது ஏதாவது இருக்கா? மயிலெல்லாம் வருதுன்றாங்க உங்க சைடு, பன்றி வருதுன்றாங்க.
1: ஆமா சார், பன்றி வந்து வருதான், அறுவடை டைம்ல வருது. நெல் பழுத்துச்சுன்னா அதை நெல் வந்து மெரிச்சிடும், ஃபுல்லாக சேதம் ஆகிடும். அதை சுற்றி குச்சி எல்லாம் சீவி அடிச்சு கம்பி கட்டி அதை நெல் இது பண்ணி வராமல் பார்த்துக்கோம்.
0: நீங்கள் கண்ணால் பார்த்துக்கிறீங்களா?
1: பார்த்துருக்கோம்.
0: எப்படி இருக்கும்?
1: பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும்.
0: நம்ம ஊரில் உலாவுது அது மாதிரி பண்ணி
1: இல்லை, அது அது மாதிரி இருக்காது. நிறைய வரும், நைட்டில் தான் வரும். இருட்டு ஆயிடுச்சுன்னா தெரியும் அதிகமான டைமில்.
0: நீங்கள் கொள்ளையில் வந்து நிலத்தை பார்க்க எப்பயாவது இருட்டில் எல்லாம் போயிருக்கிறீங்களா? நைட்லலாம் பகலில் மட்டும்தான் போகிறதா?
1: இல்லை, நைட்லேயும் வருவோம், பகல்லையும் வரும்.
0: பயமாக இருக்காதா ஏதாவது?
1: நம்ம தண்ணி இறங்கினா வரும், மீதி டைமில் பகலில் இருக்கும்.
0: உங்கள் நிலத்தில் வேறு என்னென்ன மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்கீங்க?
1: இது தென்னை மரம், மாமரம், முருங்கை மரம், வேப்ப மரம்லாம் யாராவது தழை கழிச்சு போடுவோம். வேப்ப மரம்லாம் இப்போலாம் ஆள் வந்து சரியாக வர்றதில்லை, அதனால நாற்று பிடுங்க, ஆள் பறிக்க. இங்கே உள்ளூரில் வரலன்னா வெளியூர்லேருந்து இட்டுனு, பக்கத்தூர் அது மாதிரி இட்டுன்னு வந்து கை நடுவு தான் எல்லாம் பண்ணுவோம்.
0: வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நிலத்துலையும் வச்சுருக்கீங்க?
1: ஆமாம் சார்.
0: தென்னை மரம் வச்சுருக்கீங்க, தேங்காய், மாமரம், வாழை இலை விசேஷத்துக்கு என்ன அறுத்துவீங்க பண்ணி?
1: ஆமாம் சார்.
0: எப்போ அறுவடை பண்ணுவீங்க?
1: அறுவடை 3 மாதம் ஆகிடும் சார்.
0: 3 மாதத்தில் அறுவடை பண்ணுவோம்.
1: ஆமாம் சார், நாற்றுல 1 மாதம் ஆச்சுன்னா 3 மாதம்.
0: என்ன மாதிரி அறுவடை? கை அறுவடை, இயந்திர அறுவடையா?
1: இப்போலாம் யாரும் கையால்
0: அறுக்கிறதில்ல,
1: சுற்றி ஓரம் மட்டும் நம்ம அறுத்துட்டு மிஷின் விட்டு அறுத்துடுவோம். நம்ம வெவ்வேறு நெல் நட்டோம்னா அதை முதல்ல கொட்டி தனித்தனியாக பண்ணிவிடுவோம். ஒரே நெல்லாக இருந்தால் மொத்தமாக இது பண்ணிவிடுவோம்.
0: ஏக்கருக்கு எத்தனை மூட்டை கிடைக்குது?
1: 30 மூட்டையும் ஆகும், கூடுதலாக 40 மூட்டை கூட கிட்ட வரும்.
0: நீங்கள் விதை வாங்கினதுலேருந்து?
1: ஆமாம் சார்.
0: நாற்று நட்டு விட்டதுலேருந்து, பயிரிட்டதுலேருந்து, களை பறிச்சிலேருந்து, ரசாயன உரங்கள் அடிச்சதுலேருந்து, அறுவடை வரைக்கும், மிஷினுக்கு காசு கொடுத்த வரைக்கும் செலவு போக வருமானம் கிடைக்குதா?
1: ஓட்டுறதுக்கே 8000-10000 ஆகிடும் சார். அப்புறம் கூடுதலாக உரம் போட்டு ஆள் கூலி வச்சுன்னா அது ஒரு 10000
0: செலவெல்லாம் போகும். மீதி எவ்வளோ கிடைக்கும் லாபம்?
1: கிடைக்கும் சார். இப்போ டிஎன்ஜியில் போட்டால் 1 லட்சம் வரும்.
0: ஏன்னா ஒரு சில விவசாயிகள் சொல்கிறத கேட்டுருக்குறோம், விவசாயத்தில் எங்கே லாபம் வருது, நஷ்டம் தான் வருது, அதை எங்கே பண்ணணும் அப்படின்னு ஒரு சில சொல்கிறாங்க.
1: அது உண்மைதான்,
0: மனசு கஷ்டமாக இருக்குது.
1: அது உண்மைதான். ஆனால் பாதி அண்டை வெட்டுறதுலேருந்து, மருந்து போகிறதுலேருந்து எல்லாமே நம்மளே செஞ்சுருவோம்.
0: அப்போ விவசாயம் பண்ணால்
1: நம்மளே
0: வருமானம்?
1: வருமானம் தான், அதை முறையாக பண்ணும், வேற ஒன்றும் இல்லை.
0: விவசாயம் ஒன்றும் குறைச்சல் இல்லை?
1: குறைச்சல் இல்லை.
0: இப்போ ஒவ்வொரு போகத்துக்கும்
1: சரி,
0: நெல்லினுடைய ரகங்களை மாற்றி போடுறீங்களா இல்லை ஒரே ரகமாக போடுறீங்களா?
1: இல்லை, அதுக்கு முன்னால் தொடர்ந்து சம்பாவுக்கு பொன்னி போடுவோம். இப்போ 2வது பக்கத்துக்கு மட்டும் குண்டு சென்ன ரகம் 51 இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடுவோம். முதல் பக்கத்து பொன்னி தான் நடுவோம், ஏன்னா மழைக்கு தாங்குன்றதுக்கு தீனிலாம் போடுறதில்ல அதிகமாக. ஃபஸ்ட் டைம் போடுறதோட முடிஞ்சிடும், அது கீழே வந்து மறுபடியும் வேலை கூடுதுன்றதுனால நெல்லை மாற்றிட்டோம். வேற
0: நெல் பயிரிட்டதில் நல்ல வருமானம் கிடைச்சிது.
1: ஆமாம் சார்.
0: அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க?
1: திரும்ப பயிர் வைப்போம்.
0: திரும்ப அந்த பணத்தை வச்சு,
1: அந்த பணம் பாதி வச்சு மறுபடியும் பயிர் வைக்கிறதுக்கு நாற்று விடுவோம்.
0: சரி, அந்த வர பணத்தை எல்லாமே நீங்க செலவழிச்சா?
1: ஆமா சார்.
0: குடும்பருக்கு, பசங்களுக்கு?
1: ஆமா, வீட்டு தேவைக்கு, அது மாதிரி குடும்ப செலவுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிக்கோ.
0: இது இல்லாம கைக்கு ஒரு எப்ப பார்த்தாலும் காசு வச்சுருக்கீங்களா செலவுக்கு?
1: வச்சிருப்போம்.
0: ஏன்னா எல்லாமே நிலத்துல போட்டா அப்புறம் என்ன இருக்கும்?
1: ஆமா, எல்லாத்தையும் நிலத்துல போட முடியாது, பாதி காசு வச்சிருப்போம், மறுபடியும் திரும்ப பயிர் வைக்கிறது.
0: அப்போ விவசாயம் பண்றதுல நல்ல லாபம் தான்?
1: லாபம் தான்,
0: நஷ்டம் ஒண்ணும் இல்லை.
1: ஆமா, அது பூச்சி அடிக்காம வரலாம், கரெக்டான அளவுக்கு போடணும். அதிகமாக போட்டாலும் பயிர் உட்காந்துடும், நஷ்டமாயிடும்.
0: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம்.
1: சரி சார்,
0: உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், அதாவது ரசாயன உரங்கள் போட்டால் இந்த மண் வந்து செத்து போயிடுன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை இயற்கை விவசாயம் பண்ணி பொதுமக்களுக்கும் அந்த நீங்கள்

0: கொடுக்குற அரிசியால் ஒரு நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழலாம்ல?
1: பண்ணலாம் சார். அது வந்து அந்த அளவு லாபத்தை கொடுக்காது, அதனால தான் நாங்கள் இதை பண்ணுறது. ஏன்னாக்கா பூச்சி அடிக்காமல் இருந்ததுன்னா அது நமக்கு லாபத்தை கொடுத்துரும். பூச்சி அடிச்சதுன்னா அந்த பயிர் பாதி தான் கிடைக்கும், அப்போ நம்ம விற்கவும் முடியாது, அதை சாப்பிட்றதோட சரியாயிடும். நம்ம தேவைக்கு போக இது எடுத்துகிட்டு விற்றுடலாம், அதில் அதுமாரி பண்ண முடியாது.
0: ஒரு தடவை பண்ணி பாருங்க, இயற்கை விவசாயம் பண்ணீங்கன்னா இயற்கையோடு இயந்து வாழலாம். நாம ஒரு தடவை பண்ணி பாருங்க, சரிங்களா?
1: சரி.
0: வேற ஏதாவது நீங்கள் வந்து விவசாய பெருமக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகளுடைய கருத்து எதனா சொல்லுங்களா?
1: விவசாயம் பண்ணுங்க.
0: உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் ஐயா.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: வணக்கம்.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நகர் கிராம உழவர் எஸ் விநாயகம் அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இயந்திர விவசாயம் பற்றிதான் தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவில் வேளாண்மை தொழிலே பெரும்பான்மையான மக்களின் வேலை வாய்ப்பிற்கான மூலாதாரமாக உள்ளது. 2024 ஆண்டின் தரவின்படி இந்திய மக்கள் தொகையில் சுமார் 58% வேளாண் தொழிலில் ஈடுபடுகின்றனர். இந்தியாவில் உள்ள வேளாண் தொழிலாளர்கள் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய இடர்பாடுகளை களைந்து மேலும் வளர்ந்து வரும் மக்கள் தொகைகளின் தேவையை பூர்த்தி செய்ய வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியமாகிறது. இயந்திரமாக்கப்பட்ட வேளாண்மை மேலும் பிரச்சினைகளுக்கு ஒரு முக்கிய தீர்வாக அமைந்து உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. இதன் மூலம் விவசாயிகள் வேலை நேரத்தை சேமிக்கவும் செலவை குறைக்கவும் விளைச்சலை அதிகரிக்கவும் முடியும். மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் வேளாண்மை இயந்திர வேளாண்மையில் மிக முக்கியமான மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. 2020 ஆண்டில் 8.4% இருந்த வேளாண் இயந்திரங்களின் வளர்ச்சி விகிதம் 2023 10% உயர்ந்துள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு வழிகாட்டுதலுடன் மேற்கொள்ளப்படும் இயந்திர வேளாண்மை இந்தியாவின் வேளாண் உற்பத்தி

0: ஏயும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்க உதவுகிறது. இயந்திரமாக்கப்பட்ட வேளாண்மையின் நன்மைகள்: அதிகரிக்கும் உற்பத்தி திறன், அதிக விளைச்சலுக்கு இட்டு செல்லும் இயந்திரங்களின் மூலம் விரைவாகவும் முழு திறனுடனும் பணிகளை செய்ய முடிகிறது. உதாரணமாக நெல் வயல்களில் கூட்டு அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்துவதால் அறுவடை செய்யும் நேரம் கிட்டத்தட்ட 70% குறைவதுடன் விரைவான பயிர் சுழற்சி மற்றும் உரிய பருவத்தில் நடவு செய்ய முடிகிறது. செலவு செயல்திறன்: இயந்திரமாக்கலில் ஆரம்ப செலவு அதிகமாக இருந்தாலும் அவை நீண்டகால சேமிப்பிற்கு வழிவகுக்கிறது. விவசாயிகள் வேலையாட்களுக்கு செலவிடும் செலவினங்கள் குறைகிறது. மேலும் வேளாண் கருவிகளை பயன்படுத்தும் பொழுது விதைகள் மற்றும் உரங்களின் பயன்பாடு குறைகிறது. சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இயந்திரமாக்கப்பட்ட வேளாண்மையின் மூலம் 20-30% வரை உற்பத்தி செலவு குறைக்கலாம் என்பது தெரியவந்துள்ளது. வேலையாட்களின் தேவை: இந்தியாவில் பல பகுதிகளைப் போலவே தமிழ்நாடு நகரமயமாக்கலின் காரணமாக விவசாயத்தில் தொழிலாளர்களின் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. இயந்திரமயமாக்கலின் மூலம் இப்பற்றாக்குறை குறைக்கப்படுவதுடன் வேளாண் செயல்பாடுகளும் தடையின்றி நடப்பது உறுதி செய்யப்படுகிறது. தட்பவெப்ப நிலைத்தன்மை: இயந்திரமாக்கப்பட்ட நீர்ப்பாசன முறைகள் மற்றும் துல்லியமான வேளாண் கருவிகள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்கற்ற மழைப்பொழிவினால் ஏற்படும் பாதிப்புகளை திறம்பட நிர்வகிக்க விவசாயிகளுக்கு மிகவும் உதவுகின்றன. இயந்திரமயமாக்கலில் உள்ள சவால்கள்: முதலீடு. இயந்திரங்களை வாங்குவதற்கு அவற்றை பராமரிப்பதற்கும் அதிக முதலீடு தேவைப்படுகிறது. சிறு பண்ணை நிலங்கள்: இந்தியாவில் பெரும்பாலான விவசாயிகள் 2 ஏக்கருக்கு குறைவான நிலம் கொண்டவர்களாக உள்ளதால் மிகப்பெரிய இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. இயந்திரமயமாக்கலுக்கான அரசின் முயற்சிகள்: இந்திய அரசு 2024 புதிய விவசாய உள்கட்டமைப்பு நிதியம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி ₹1,00,000 கோடி ஒதுக்கியுள்ளது. இது விவசாயிகளுக்கு இயந்திரங்கள் மற்றும் பிற தொழில்நுட்பங்கள் சார்ந்த கருவிகளை வாங்க நிதி உதவி வழங்குகிறது. இதற்கான மானியம் மற்றும் கடன்களும் வழங்கப்படுகின்றன. அரசின் ஆதரவுடன் குறைந்த விலையிலான இயந்திரங்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் வாடகை இயந்திர மையங்களின் விரிவாக்கம் போன்றவை தமிழ்நாட்டில் இயந்திரமயமாக்கப்பட்ட விவசாயத்தை நம்பிக்கைக்குரியதாக்கியுள்ளது. மேலும் தமிழக அரசு இயந்திர விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பண்ணை இயந்திரங்கள் மீதான மானியம்: தேசிய வேளாண் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள் மற்றும் கதிரடிக்கும் இயந்திரம் போன்ற இயந்திரங்களை வாங்குவதற்கு 50% வரை மானியம் பெறுகின்றனர். இதன் பயனாக சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நிதிச்சுமையை கணிசமாக குறைத்து நவீன கருவிகளை மக்கள் அதிகமாக பெற்றிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வாடகை மையங்கள்: தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ள 2000 இயந்திர வாடகை மையங்கள் மூலம் சிறு விவசாயிகள் 1 மணி நேரம் அல்லது தினசரி அடிப்படையில் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தலாம். இந்த முன்முயற்சி விவசாயிகளின் முதலீட்டுச் செலவை குறைத்து உற்பத்தியை மேம்படுத்த உதவுகிறது. தமிழ்நாடு துல்லிய வேளாண்மை திட்டம்: விளைச்சலை அதிகரிக்க புவியீட்டு காட்டி மற்றும் தரவு பகுப்பாய்வு போன்ற தொழில்நுட்பங்களுடன் கூடிய இயந்திரங்களின் பயன்பாடு துல்லியமான வேளாண்மையை ஊக்குவிக்கின்றது. இவ்வாறு இயந்திர விவசாயம் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்? இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல்

0: வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:08. இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல். ஸ்டார் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது.

திரைசி நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தசாவதாரம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய பாடல்.

நேயர்கள் கவனத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். மெய்மறந்து ரசித்து கேட்கும் தேன்சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். சிவாஜி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆர் ரெய்னா பாடிய பாடல்.

0: கூல்.
1: நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 8:47. 9 திரை இசை பாடல்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம் யூத் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து பாடிய பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. அரசுமுறை பயணமாக மாசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஸ்கோப்ஜே நகரில் வடக்கு மாசிடோனிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். மகாத்மா காந்தியும் ஸ்கோப்ஜேயில் பிறந்தவரான அன்னை தெரசாவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் சின்னமாகவே திகழ்வதாக அவர் கூறினார். மாசிடோனியாவை உள்ளடக்கிய தென்கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தை மத்திய தரைகடல் நாடுகளுக்கும் மத்திய ஐரோப்பாவிற்கும் இடையிலான தலைவாசலாகவே இந்தியா பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மங்கள் மிலன் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மேகாலயாவில் உலக புகழ்பெற்ற லக்கடாங் மஞ்சள் சாகுபடி பரப்பையும் ஏற்றுமதி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் நோக்கத்திலான கோல்டன் ஸ்பைஸ் இயக்கத்தை வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று புதுடில்லியில் மேகாலயா முதலமைச்சருடன் இணைந்து தொடக்கி வைத்தார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை கோவையில் செவிலியர் பயிற்சி கல்லூரி ஒன்றின் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் அவர் செல்ல இருக்கிறார். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில்

0: வில் ஆகஸ்ட் 15 முதல் 30 வரை பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடருக்கான 20 உறுப்பினர் இந்திய ஆடவர் அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் சூரஜ் கர்கேரா, அமித் ரோஹித் தாஸ், நீலகண்ட சர்மா, ராஜிந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்து செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் குரல்கள் மலேசியா வாசுதேவன், கிருஷ்ணராஜ், அனுராதா இணைந்து பாடிய பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

எதிலும் காதல் பொங்கும் காதல் புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: சங்கீத வானிலை தொடரும் பாடல் என் ஆசராசாவே திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் தேவி குரல்களில்

0: நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் அன்புள்ள அப்பா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா இணைந்து பாடிய பாடல்.
1: அன்புள்ள அப்பா,
2: என்னப்பா
1: உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா?
2: அப்பப்பா பொல்லாத பெண்ணப்பா.
1: அன்புள்ள அப்பா,
2: என்னப்பா
1: உங்கள் காதல் கதையை கேட்டால்?

0: போடுது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: மலரும் நினைவுகள் உண்டா?
1: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம்.

0: ನಾಚಿಗಳಪ್ಪ.
1: ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಉಂಗಳ ನಲ್ಲ ಗಮನಿಸಿಕಿಟ್ಟಾಂಗ್ಲಾ.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 10:10. இனி கேட்கலாம் தேன்மழை. காற்றோடு கலந்திடும் காதல் மொழி நம் காதுகளுக்கு இனிமை தந்திடும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் அது.

மெய் மறந்து ரசித்து கேட்கும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். பாரத விலாஸ் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

மில்லி ஓசை, இதமான காற்று, வரி வரியாய் அலைகள், ரசிப்போம் கடலின் மௌனத்தில். ஒலிக்கவிருக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. பார் மகளே பார் திரைப்படத்திற்காக

விழிகளுக்குள் நீ இருக்கும் வரை என் கனவுகளும் தொடரும். தென்மழை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியது.

கனத்த இரவில் உன் கவிதைகளோடு என் காதுகளில் பட்டாம்பூச்சியின் ரீங்காரமாய் ஒலிக்க வரும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக பி. சுஷிலா குரலில்.

நேரம் 10:23:37. தேன்மொழி நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் ராஜ்பாட் ரங்கதுரை திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது.

நினைவை விட்டு நீங்காத நினைவு பாடல்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம். பாசமலர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலின்.

அன்பின் மாளிகையில் அழியாத பொக்கிஷம், நம் அழகிய நினைவுகள். அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடல்.

சந்தோஷமாய் பறக்கிறேன் சிறகுகளாய் நீ இருப்பதால். அடுத்து ஒழிக்கவிருப்பது மனதை வருடும் பாடல், ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில்.

நேரம் 10:46 43 தேன்மொழி நிகழ்ச்சியில் தொடர்வது கௌரவம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

தேன்மொழி நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கவிருப்பது கர்ணன் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது.

നേയർകൾ ഇതുവരെ കേട്ട് രസിച്ചത് തേൻമഴ. ആകാശവാണി പുതുച്ചേരി നേരം 11:02. നികഴ്ച നിരல் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள் படைப்பு ஆகாஷ்பாணி.

கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சம்பங்கி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தவ செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், காடுகளின் உழவர்கள் தொடர்ச்சி வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ, எலும்பு முறிவுக்கான முதலுதவி குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை கே காயத்ரி அவர்கள் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபன் அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதகம், ஜி சந்திரசேகர் சர்மா அவர்கள் கடம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. பகல் 12:00 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வில்லியனூர் ஓவியர் எஸ் அரியபுத்திரி அவர்களுடான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருப்பனாந்தால் எஸ் முத்து கந்தசாமி அவர்கள் பாடியுள்ள அப்பர் திருக்குறுந்தொகை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம், குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவிப்பிரியா அவர்களுடான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 இன்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பிரபஞ்சம் சீதாராம் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 4:00 யுக தர்மம் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை வசனம் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். 5:00 பொன்மாலை பொழுது மனம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செம்மறியாடு வளர்ப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நங்காத்தூர் உழவர் முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். எட்டு பார்லிமெண்ட் ரிவ்யூ டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 குவஸ்டின் ஆர் அண்ட் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.